ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1869 கிலோஹெட்ஸின் காலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இனிய காலை வணக்கம் நேயர்களே. இன்று சக ஆண்டு 1948 பாத்ரபத மாதம் 12 நாள் பராபவு வருடம் ஆவணி மாதம் 17 நாள் 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 3 தேதி வியாழக்கிழமை.

0: உலகம் இருவேறு இயல்பு கொண்டது. செல்வந்தராக இருப்பது வேறு, அறிவுள்ளவராக இருப்பது வேறு. இது ஊழின் காரணமாக அமைவது. குறள் எண் 374, அதிகாரம் ஊழ்.
1: இருவேறு உலகத்தியற்கை திருவேறு தள்ளியராதலும் வேறு.
0: உலகம் இருவேறு இயல்பு கொண்டது. செல்வந்தராக இருப்பது வேறு, அறிவுள்ளவராக இருப்பது வேறு. இது ஊழின் காரணமாக அமைவது. குறள் எண் 374, அதிகாரம் ஊழ்.
2: ஆகாஷவாணி மதுரை மதியில் 1869 கிலோஹெர்ட்ஸின் இன்றைய நிகழ்ச்சிகளின் தொகுப்பை கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரம் இன்று காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் மு கற்பகம் அவர்கள். 7:15 பக்தி மாலை. 7:35 ஒரு சொல் கேளீர். இன்று ஒரு செய்தி அறிவிப்புகள். கொய்மலர்கள் சாகுபடி தகவல் வழங்குபவர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பெரியகுல தோட்டக்கல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பழ அறிவியல் துறை இணை பேராசிரியர் ஜி சதீஷ் அவர்கள். 6:45 மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் எழுதி வழங்குபவர் ஆர் உமாதேவி அவர்கள். 7:00 மதுர தென்றல். 7:15 தமிழர் செய்திகள். டெல்லி அஞ்சலாக சென்னை அஞ்சலாக கேட்கலாம் தமிழ் செய்திகள். 7:15 7:25 குழந்தைகளின் நலம் குறித்த தகவல் தருகிறார் சித்த மருத்துவர் சே கிருத்திகா தேவி அவர்கள். அதைத் தொடர்ந்து இன்று காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரா தென்றல். 8:00 மதுரா தென்றல். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 8:30 மதுரா தென்றல். 9:00 அரை

இசை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 10 மணிக்கு எனக்கு பிடித்த பாடல், 11 மணிக்கு மதுரை சென்ட்ரல், 12 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 12:10 இசை மேடை, 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 12:50 மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 1:10 எண்ணுயிர் தோழி சென்னை அஞ்சலாக கேட்கலாம். ஒன்று 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக, 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 2:15 மதுரை தென்றல், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். அதைத் தொடர்ந்து 3 மணிக்கான பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவேறும். அதைத் தொடர்ந்து மாலை ஒளிபரப்பு 5:27 ஆரம்பமாகி குறளமுதம் 374 ஆரம்பமாகும். 5:30 மதுரை தென்றல், 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 ஒரு பட பாடல்கள், 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 7:10 ஈரோடு மாவட்ட செய்திகள் எழுதியவர் பி சி மூர்த்தி அவர்கள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். அதைத் தொடர்ந்து 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 7:25 பண்ணை செய்தி, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி சென்னை அஞ்சலாக கேட்கலாம். மதிப்பு கூட்டுதல் மூலம் தொழில் முனைவோரை உருவாக்குதல் குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய மனையியல் தொழில்நுட்ப மனையியல் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஜி பாண்டிதுரை அவர்கள் கூறும் கருத்துக்கள். 8 மணிக்கு துபாய் சர்வதேச கிரிக்கெட் அரங்கில் இந்தியா மற்றும் ஹாங்காங் இடையே மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டி 2026 ஹிந்தி மற்றும் ஆங்கில நேரடி வர்ணனை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 8:05 மதுரை தென்றல், 8:30 நலமாய் வாழ, 8:45 மதுரை தென்றல், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம், 9:15 மதுரை தென்றல், 9:30 நாடகமலர். இன்று 10 மணிக்கு அகில பாரத இசை நிகழ்ச்சி, 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம், 11:10 கிரிக்கெட் ஆட்டத்தின் நிறைவில் ஒளிபரப்பு நிறைவாகும். இதுவரை இன்றைய நிகழ்ச்சிகளின் தொகுப்பை நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டீர்கள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்ப நல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே.

0: வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
1: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
2: என்னக்கா ஏதோ போனை ரொம்ப எக்ஸைட்டடா பாத்துட்டு இருக்க?
3: நான் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
2: என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்க?
3: இல்லப்பா, Facebookல மதுரை பண்பலைன்ற பேஜ நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அங்க டெய்லியும் குவெஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்றாங்க.
2: என்ன குவெஸ்டின்லாம் கேட்பாங்க?
3: அதாவது பொது அறிவு ஒரு போஸ்ட் ஆகும், நம்ம சமூக நலன் பத்தி ஒரு போஸ்ட், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி
2: என்டர்டெயின்மெண்டா.
3: ஆமா, என்டர்டெயின்மெண்டா ஒரு போஸ்ட்.
2: சோ இதுக்கு கீழ கமெண்ட் பண்ணணுமா?
3: ஆமாப்பா, கமெண்ட் பண்ணோம் அப்படினு சொன்னா மறுநாள் வசந்த கனகங்கள் நிகழ்ச்சி வருது இல்லையா?
2: ஆமா, 1 மணிக்கு வரும்.
3: வாழ்த்துக்களோ கருத்துக்களோ நீ சொல்லிருந்தாலோ, விருப்பம் தெரிவிச்சிருந்தாலோ நம்ம பேர் வந்து ஒளிபரப்பாகும்.
2: நானும் கூட சொல்லிருக்கேன்.
3: அப்ப சரி, நாளைக்கு வசந்த கனகங்கள் நிகழ்ச்சியை கேளு, உனக்கே தெரியும். மதுரை FM Rainbow 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz-ல வசந்த கனகங்கள் நிகழ்ச்சியில நம்ம சோசியல் மீடியாவில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லக்கூடிய உங்க பேரை கேட்கலாம்.
2: சரி சரி, Facebookல மட்டுமா?
3: இல்ல இல்ல, Facebook, Instagram, Twitter எல்லாத்துலயும் மதுரை பண்பலைன்ற பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
2: ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம லைக் அண்ட் கமெண்ட் ஷேரும் பண்ணிருங்க.
1: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: EU free trade agreement. More from our correspondent.
1: India and Belgium share historical ties spanning over three centuries. Belgium was among the first European countries to establish diplomatic relations with independent India in September 1947. Belgium is an important economic partner for India in Europe. Bilateral trade reached over $13 billion in 2025-26. Diamond trade, with Antwerp as a major global diamond hub, remains a significant component of bilateral commerce. Belgium is also an important source of investment in India. FDI inflows from Belgium amounted to approximately $4.2 billion between April 2000 and December 2025. Science, technology, and innovation cooperation is an important pillar of the partnership, and India and Belgium have developed cooperation in renewable energy, clean technologies, and sustainability. Defense cooperation is also emerging as an important new dimension of the partnership, reflecting the diversification of bilateral ties into strategic and security-related areas. Suparna Saikia, Akashwani News, Delhi.
0: Japan credit rating agency JCR has upgraded India's long-term foreign currency and local currency issuer ratings by one notch from BBB+ to A-, while maintaining the stable outlook. JCR has also raised India's country ceiling by one notch to A. The finance ministry said that the upgrade reflects India's solid economic growth, the effectiveness of economic policies in strengthening the foundations for growth, and the improved soundness of the financial system. Union Agriculture and Rural Development Minister Shivraj Singh Chauhan will chair a high-level meeting with banks and state rural livelihoods missions in Mumbai today. The meeting will focus on doubling the individual enterprise credit portfolio to enhance the average quantum of disbursement to self-help groups. India has stepped up its relief operation in flood-hit Nepal, with New Delhi delivering a fifth tranche of emergency material. India's ambassador to Nepal in a social media post shared that the fifth Indian aircraft carrying relief and rescue assistance arrived in the Himalayan nation yesterday. The aircraft carried an 11-member rescue team equipped with specialized tunnel rescue equipment, along with 5.5 tons of essential medicines. In women's cricket, India will take on Hong Kong in their second Group A match in the 2020 Asia Cup 2026 at Dubai International Stadium in UAE today. The match will begin at 8 p.m. Indian Standard Time. The women in blue opened their campaign with a convincing 94-run win over Thailand in Dubai on Sunday. A victory over Hong Kong will help the Harmanpreet Kaur-led side secure a place in the semi-finals of the ongoing eight-team tournament. India will host the Hyundai World Archery Para Series for the first time at Ahmedabad's Sabarmati Riverfront from September 5th to 9th, with over 100 athletes from 20 countries participating. The event is third stage of the 2026 series, following competitions in Bangkok and Czechia. And that is the end of this news bulletin.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மு கற்பகம் அவர்கள்.
3: இயற்கையை காப்போம். ஒரு நாட்டின் வளம் என்பது இயற்கையை சார்ந்ததாகும். இயற்கையே ஒரு நாட்டின் உயிர் நாடியாகும். இயற்கை வளம் இல்லாத நாடு நாடாக இருக்காது. ஏனெனில் மனிதர்கள் அனைவரும் இயற்கையை சார்ந்தே வாழ்கிறோம். மனிதனது அடிப்படை தேவைகள் அனைத்தும் இயற்கையிடமிருந்தே கிடைக்கின்றன. இயற்கையை பாதுகாக்க தவறும் நாடும் நாட்டு மக்களும் அண்டை நாடுகளிடம் கையேந்தி நிற்க வேண்டிய நிலை ஏற்படும். நம் பாரத நாடு இயற்கை எழில் சூழ்ந்த வளமான நாடாகும். ஒரு நாட்டில் இயற்கை சூழல் மாசுபட்டால் அந்த நாட்டில் காற்று, நீர், பயிர்கள், உணவு என எதுவும் தூய்மையாக இருக்காது. அதன் காரணமாகவே நம் முன்னோர்கள் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்து இயற்கையை பாதுகாத்தனர். இயற்கை என்பது தானாக உருவாவது. நிலம், நீர், காற்று, நெருப்பு, வானம் எனும் ஐந்தும் கலந்ததே உலகம். அதுவே இயற்கை. இதனை தொல்காப்பியம் நிலம், நீர், தீ, வலி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் என்கிறது. யாருடைய முயற்சியுமின்றி தானாக உருவாகும் இயற்கை பஞ்சபூதங்கள், விலங்குகள் மற்றும் தாவரங்களின் இணைவினால் தோற்றம் பெற்றது ஆகும். இதனை அடிப்படையாக கொண்டே முரஞ்சியூர் முடிநாகராயர் மண் திணிந்த நிலனும், நிலநேந்திய விசும்பும், விசும்பு தைவரு வலியும், வழித்தலைய தீயும், தீமுரணிய நீரும் என்று அங்கு ஐம்பெரும் பூதத்து இயற்கை போல் என்கிறார். நிலமும் இயற்கை சூழலும் சரியாக இருந்தால் மட்டுமே மழை சரியாக பொழியும். அந்த மழையே உலக உயிர்களை காக்கும் அமிழ்தம் போன்றதாகும் என்கிறார் வள்ளுவர். வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணரற்பாற்று. இந்த மழை நெருப்பு போன்று ஒளிவீசுகின்ற கதிரவன் மற்றும்

0: மற்றும் காற்றின் உதவியாலும் பொழிகின்றது என்பதனை கபிலர், நிறையிறும் பவும் குறைபட முகந்து கொண்டு அகலிரு வானத்து வீசுவலி கலாவலின் முரசு அதிர்ந்தன்ன இன்குரல் ஏற்றோடு நிறைசலல் நிவப்பின் கொன்மூமயங்கி இன்னிசை முரசின் சுடற்பூன் சேய் ஒன்னார்க்கு ஏந்திய இலங்கு இலை எஃகின் மின்மயங்கு அருவிய கல்மிசை பொழிந்தன என குறிப்பிடுகிறார். இவ்வாறு பொழிகின்ற மழையினால் இயற்கை மேலும் செழிப்படைகிறது. இத்தகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்வினையே முதல் கரு உரிப்பொருள் என பிரித்து வகைப்படுத்தியுள்ளார் தொல்காப்பியர். நிலம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என மலை காடு பயல் கடல் மணல் என்ற இயற்கை முறையில் பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலங்களை சார்ந்து உருவான இயற்கை பொருள்கள் அனைத்தும் கருப்பொருள் என சுட்டப்படுகின்றன. நிலம் பொழுது கருப்பொருள் இணைந்த வாழ்வியலில் செயல்படும் மனிதனது செயல்பாடுகளே ஒழுக்கம் என்ற உரிப்பொருளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இது சங்க இலக்கு முழுமையுமாக நீற்றிக் கொண்டிருக்கிறது. இயற்கையின் செழிப்பினை கூறுகின்ற கபிலர், பாறையில் சுனைநீர், அதில் மிளகு மாங்கனி பலாச்சுளையின் நீர் தேன் துளிகள் விழுந்து தெளிந்த தேரலாக மாறுகிறது. அதனை நீர் என கருதிய மயில் பருகி மயக்கத்தில் நடனம் ஆடுகிறது என்பதனை பழுமிளகு உக்க பாறை நெடுஞ்சுனை முழுமுதற் கொக்கின் தீங்கனி உதிர்ந்தன புள்ளரி பிரசமோடு ஈண்டி பலவின் நெகிழ்ந்து உகு நரும்பழம் விளைந்த தேரல் நீர் செத்து அயின்ற தோகை என்று இயற்கையின் ஓவியத்தனை எழில் உரத்திட்டுகிறார். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்வில் மலர்கள் மிகுந்த முக்கியத்துவத்தை பெறுகிறது. மனிதனுடைய அனைத்து நிகழ்விலும் மலர்கள் இடம்பெறுவது நாம் அனைவரும் அறிந்ததே. ஐவகை நிலங்களும் மலர்களின் பெயர்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. போருக்கு செல்பவர்களும் அந்தந்த சூழலுக்கான மலர்களாக வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி உளிங்கை வாகை என்பனவற்றை சூடிய போருக்கு சென்றதனை நம் இலக்கண இலக்கியங்கள் பறைசாற்றுகின்றன. மலர்களிடமும் மரங்களிடமும் தன் ஆற்றாமை வருத்தம் அன்பு முதலான உணர்வுகளை வெளிப்படுத்தி ஆறுதல் அடைந்தமையினை இளையோர் சூடார் பழையோர் கொய்யார் நல்யாழ் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியால் ஆண்மை தோன்ற ஆடவர் கடந்த வல்வேல் சாத்தன் மாய்ந்த பின்றை முல்லையும் புத்தையே ஒல்லையூர் நாட்டி என்ற புறநானூற்று பாடல் எடுத்தியம்புகிறது. அத்தகு மலர்களின் பெருக்கம் குறையும் போது தேனீக்கள் அழிந்து போகும். தேனீக்கள் இல்லாத நாடு இயற்கையை பாதுகாக்க தவறிய நாடாகும். நீர்வளமும் நிலவளமும் பெருகி இருந்ததனால் இயற்கையும் செழிப்பாக இருந்தது. காவிரி பொய்க்காது ஓடியதனை பட்டினப்பாலை வெள்ளி மீன் தன் வடதிசையிலிருந்து மாறி தென் திசைக்கு சென்றால் மழை பொழியாது. அப்படி நடந்தாலும் காவிரியின் வளம் எப்போதும் குறைவதில்லை என்கிறது. வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலைத்தலைய கடற்காவிரி புனல் பறந்து பொன் கொளிக்கும். இவ்வாறே வைகை என்னும் பொய்யா குலக்கொடி குறித்து மாங்குடி மருதனார், இயங்கு புனல் கொளித்த வென்றலை குவவு மணல் கான்பொழில் தழிய அடைக்கரைதோறும் தாதுசுல் கோங்கின் பூமலர்த்தாய் கோதையின் ஒழுகும் விருநீர் நல்வரல் அவிர் அரல் வையை துறைதோறும் பல்வேறு பூத்திரல் தண்டலை சுற்றி என்று அதன் வளத்தை கூறுகிறார். எனவே இயற்கையை பாதுகாப்போம், மனித சமுதாயத்தை நலம்பெறச் செய்வோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் மு கற்பகம் அவர்கள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1169 கிலோஹெர்ட்ஸில் தொடர்ந்து இனி கேட்கலாம் பக்தி மாலை.

0: நேரம் 6:35 இணைந்திருக்கிறோம் நேர்களை. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 6:69 கிலோஹெட்ஸுடன் இனி தொடர்வது ஒரு சொல் கேளீர். இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, கேழ்வரகு சாகுபடி செய்வதன் மூலம் மண்வளம் மற்றும் லாபம் இரண்டையும் பெறலாம் என வேளாண் துறையினர் தெரிவித்துள்ளனர். குறுதானிய பயிர்களில் முக்கியமான ஒன்று கேழ்வரகு. தமிழ்நாட்டில் உள்ள கிராமப்புற மக்களின் உணவில் கேழ்வரகு முக்கிய இடம் வகிக்கின்றது. கேழ்வரகில் உடலுக்கு தேவையான புரதம், மாவுச்சத்து, தாதுக்கள், வைட்டமின்கள், செரிமானத்திற்கு உதவும் நார்ச்சத்து போன்ற சத்துக்கள் உள்ளன. இத்துடன் கேழ்வரகில் மிக அதிக அளவு கால்சியம், பாஸ்பரஸ், பிற நுண்ணூட்ட சத்துக்களும் உள்ளன. இது உடல் பருமன், இதய நோய், சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்கிறது. எல்லா வகை மண்களிலும் பயிர் செய்யலாம். எனினும் செம்மண், மணற்பாங்கான கருமண் நிலம் ஏற்றது. 90 முதல் 95 நாட்கள் வயதுடைய கோ 11 ரகத்தையும், 95 முதல் 100 நாட்கள் வயதுடைய K5 மற்றும் K7 ஆகிய ரகங்களையும் நடலாம். ஹெக்டேருக்கு 5 கிலோ போதுமானது ஆகும். மேலும் பயிர் இடைவெளியானது 45-15 சென்டிமீட்டர் என்ற அளவில் இருப்பது நல்லது. நுண் உயிர் நேர்த்தி செய்வதற்கு ஒரு ஹெக்டேருக்கு தேவையான விதைகளை 3 பாக்கெட் அசோஸ் பயிரிலம் மற்றும் பாஸ்போ பாக்டீரியா கலந்து விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். நிலத்தில் இடுவதாக இருந்தால் 10 பாக்கெட் அசோஸ் பயிரிலம் மற்றும் 10 பாக்கெட் பாஸ்போ பாக்டீரியா 25 கிலோ மணலுடன் கலந்து தூவ வேண்டும். மானாவாரி பயிருக்கு 40-20 என்ற அளவில் தழை, மணி, சாம்பல் சத்துக்களை இட வேண்டும். இரவையில் 60:30:30 தலைச்சத்தில் பாதியும் மணிச்சத்தில் முழு அளவிலும் மற்றும் சாம்பல் சத்து அடியுரமாக இட்டு பின்பு மீதமுள்ள தலைச்சத்தை பிரித்து மேலுரமாக 2 தடவையாக நட்ட 15 மற்றும் 30 நாள் இட வேண்டும். விதைத்தவுடன் 4வது நாளும் பின்னர் 7வது நாளிலிருந்து 10 நாட்களுக்குள் 1 முறை மற்றும் காலநிலைக்கு தகுந்தவாறு நீர்ப்பாய்ச்ச வேண்டும். விதைத்த 15 மற்றும் 30வது நாட்களில் களை எடுக்கவும். கேழ்வரகை, பச்சை பயிறு, உளுந்து, துவரை அல்லது கடலை போன்ற ஏதேனும்

0: இன்னும் ஒரு பயிருடன் பயிர் சுழற்சி முறையில் பயிரிடுவதால் அதிக மகசூல் பெறலாம். அத்துடன் தலைச்சத்து தரக்கூடிய உரத் தேவையும் குறைகிறது என வேளாண் துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். வாழையை பாதுகாக்க சில ஆலோசனைகள். வாழை பயிரில் வாடல் நோய் தாக்குதல் ஏற்பட்டால் பயிரை வேர்பகுதி தவிர அனைத்தையும் அழித்துவிட வேண்டும். 2 கிலோகிராம் சுண்ணாம்புத்தூள் போட வேண்டும். வேர்பகுதியில் துளையிட்டு 60 மில்லிகிராம் கார்பன் டைஆக்சைடு மருந்து நிரப்பப்பட்ட கேப்சூலை உள்ளே செலுத்த வேண்டும். அல்லது 20 மில்லிகிராம் சூடோமோனோஸ் என்ற உயிரியல் காரணியை மேற்குறிப்பிட்ட முறையில் செலுத்த வேண்டும். சிக்கட்டோ இலைப்புள்ளி நோய்க்கு போர்ட்டோ கலவை அல்லது கார்பன் டைஆக்சைடு 1 லிட்டர் நீரில் 1 கிராம் வீதம் கலந்து இலையில் நன்கு நனையும் வகையில் தெளிக்க வேண்டும். அஸ்வினி தாக்குதலுக்கு 1 லிட்டர் நீரில் 2 மில்லி மிதைல் டெமட்டான் அல்லது மோனோக்ரோட்டோபாஸ் லிட்டருக்கு 1 மில்லி என்ற அளவில் கரைத்து தெளிக்க வேண்டும். வாழை இலைகளை தின்னக்கூடிய புழுக்களுக்கு 10 லிட்டர் நீருக்கு 6.5 மில்லி டைக்ளோவாஸ் அல்லது கார்பரைல் 1 லிட்டருக்கு 2 கிராம் அளவில் தெளிக்க வேண்டும். இவ்வாறு வேளாண் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இன்று ஒரு செய்தி. இன்று ஒரு செய்தியில் கொய்மலர்கள் சாகுபடி குறித்த தகவல்கள் வழங்குகிறார் பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பழ அறிவியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் ஜி சதீஷ் அவர்கள்.
1: அதேமாரி இப்போ நீர் பாசனம்ன்றது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் பாசனம் வந்து பயன்படுத்திக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது வந்து செடிக்கு வந்து 2 நாளுக்கு 1 தடவையோ இல்லை 3 நாளுக்கு 1 தடவையோ வந்து தண்ணீர் பாய்ச்சலாம். அடுத்ததாக வந்து உரமிடுதலை பற்றி பார்ப்போம். இது ஒரு சதுர மீட்டருக்கு பார்த்தீங்கன்னா 40 20 10, அதாவது 40 கிராம் தலைச்சத்து, 20 கிராம் மணிச்சத்து, 10 கிராம் சாம்பல் சத்து வந்து இந்த கொய்மலருக்கு வந்து இட வேண்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து மேலுரம் அடியுரம் அப்படின்றது பிரித்து தான் நம்ம கொடுக்கணும். ஒரே மாதிரி எல்லா டோஸையும் ஒரே நேரத்தில் கொடுக்கக்கூடாது. இப்போ அடி உரம் கொடுக்குறோன்னா 45 நாளுக்கு இடைவெளி விட்டு மேலுரமாக கொடுக்கணும். இலைவெளி உரம் அளிக்கலாம், அதாவது பார்த்தீங்கன்னா ஃபெர்டிகேஷன் சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த ஃபெர்டிகேஷனுக்கு என்னென்ன உரங்கள் விடணும் அப்படின்னா வந்தால் 2:2:1:1 என்ற விகிதத்தில் வந்து யூரியா, அமோனியம் ஹைட்ரைட், ஆர்த்தோபாஸ்பேட், அதுமாதிரி பொட்டாசியம், அப்புறம் ஆல்-19 அப்படின்ற அதேமாதிரி எஸ்ஓபி எம்ஓபி, அதாவது மியூரேட் ஆஃப் பொட்டாஸ், சல்ஃபேட் ஆஃப் பொட்டாஸ் போன்ற உரங்களை வந்து இலைவெளி உரம் வந்து அளிக்கலாம். அதேமாதிரி இதுக்கு பின்சை நிறுத்தின்னு பார்க்கும்போது வந்து நுனி முட்டை கிள்ளுதல், 1 முறை கிள்ளுதல், 2 முறை நுனி கிள்ளுதல், 1 முறை நுனி கிள்ளுதலும் தொடர்ந்து பல நுனி கிள்ளுதலும், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மலர் மொட்டுகளை கிள்ளுதல், அடுத்தது வந்து செடிகளை கட்டி விடுதல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நுனி மொட்டு கிள்ளுதல் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, அந்த கணுவில் இருக்கக்கூடிய அதிகப்படியான மொட்டுகளை வந்து எடுத்து விட வேணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது எப்போ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40-60 நாட்கள் வரை உள்ள செடிகளை வந்து கிள்ளி எடுக்கணும். இது எங்கே பின்பற்றுறார்கள் அப்படின்னா ஐரோப்பா நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான அளவில் வந்து இந்த தொழில்நுட்பத்தை வந்து கையாளுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1 முறை கிள்ளுதுன்னு பார்த்தீங்கன்னா இம்முறை வந்து பார்த்தீங்கன்னா இது இதன் மூலயமா வந்து 2 முறை 3 முறை இருக்குது. அதனால் இது 1 முறை மட்டும் கிள்ளி எடுத்துட்டோம்னா அதில் உள்ள சத்துக்கள் வந்து அதிகமாக சென்று பூக்களை வந்து அதிக தரமுள்ளதாகவும் வளரும். 2வது வந்து 2 முறை துணி கிள்ளுதலும் அதே மாதிரி தான், அதாவது 1 முறை பதிலாக 2 முறை வந்து கிள்ளி எடுப்பதன் மூலம் அந்த பூக்கள் வந்து அதிக தரமும் நல்ல கலராகவும் வருங்க. அடுத்தா பயிர் பாதுகாப்புன்னு பார்க்கும்போது வந்து என்னென்ன பூச்சிகள் தாக்குன்றதை பார்த்துக்கலாம். முதல்ல வந்து சிவப்பு சிலந்தி பூச்சி, அஸ்வினி பூச்சி, அடுத்து நோயின்னு பார்க்கும்போது வேறு அழுகல், தண்டு அழுகல்ங்க. சிவப்பு சிலந்தி பூச்சி இதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அசாடிரெக்டின்னு சொல்லக்கூடிய 50,000 ppm, அதாவது 2 ml 1 லிட்டர் தண்ணீரில் வந்து கரைச்சி இதை வந்து தெளிக்க வேண்டும் அந்த பயிரின் மேல். அதேமாதிரி அஸ்வினியை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இமிடாக்ளோர்பேட் அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து 2 ml 1 லிட்டருக்கு வந்து செடிகளுக்கு வந்து மண்ணில் சுற்றி ஊற்ற வேண்டும். அப்படி ஊட்டும்போது இந்த அஸ்வினி பூச்சி வந்து கட்டுப்படுத்தலாம். அடுத்ததாக வந்து நோயும் பார்க்கும்போது வேரழுகல் நோய், இந்த வேரழுகல் நோய் கட்டுப்படுத்துறதுக்கு வந்து இப்போ பூச்சி வந்து பூச்சான வந்து தாக்கப்பட்ட செடிகள் வந்து இலைகள் மஞ்சளாகவும் வளர்ச்சி குன்றியும் காணப்படும். அதே மாதிரி இந்த முற்றிய நிலையம் வந்து முழு செடியும் வந்து வாடிடுங்க. இதனை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து கேப்டபால் என்ற மருந்தை வந்து 0.2% வந்து செடிகளை சுற்றி மண்ணில் விட்டு கட்டுப்படுத்தலாம். அடுத்ததாக இலைப்புள்ளி நோய், இந்த நோயை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெசில்லஸ் சப்ஸ்டில்லிஸ் அப்படின்ற ஒரு பூஞ்சாணத்தை வந்து 25 பார்த்தீங்கன்னா 0.5% வந்து இது ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த இலைப்புள்ளி நோயிலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அறுவடை மற்றும் மகசூல், இந்த ஸ்ப்ரே வகை கார்னேஷன் செடி வந்து 30 சென்டிமீட்டர் அளவுக்கு வெட்டி எடுத்துட்டு அதை வந்து முட்டுகளை வந்து மிரியாத அளவுக்கு வந்து வெட்டி எடுத்து அதை வந்து அறுவடை செய்யலாம். அதே மாதிரி இப்போ அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்கள்னு பார்க்கும்போது அந்த மலர்கள் காம்பு நீளமாகவும் அந்த விட்டம் வந்து அதிக

0: அளவுக்கு வாடாமலும் இருக்கணும். அதே மாதிரி என்னென்ன வகைகள் வந்து இப்படி அறுவடை செய்யறதுல பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பான்சி, ஸ்டாண்டர்ட், ஸ்ப்ரே டைப் வந்து இருக்குது. இந்த மூணு டைப்பு, இந்த மூணு டைப்புக்கு மூணு கிரேடும் இருக்குதுங்க. அதே மாதிரி வந்து இப்போ நிகர வருமானம் பார்த்தீங்கன்னா வந்து சாகுபடி செலவுக்கும் பார்த்தீங்கன்னா 25,000 முதல் 1,00,000 வரைக்கும் வரும். இதில் வந்து 3,00,000 வரை வருமானம் நம்ம ஈட்டலாம். இதன் மூலம் வந்து சாகுபடி செலவு போக வந்து நமக்கு வந்து 1,50,000 வந்து வருமானமாக கிடைக்கும்.
1: இன்றைய இன்று ஒரு செய்தியில் இதுவரை கொய்மலர்கள் சாகுபடி குறித்த தகவல்கள் வழங்கினார் பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பழ அறிவியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் ஜி சதீஷ் அவர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.
2: காற்றில் கேட்கும் விஞ்ஞான வீணை, கண்கள் மூடி மயங்கும் பொழுதும் காது வழியே இதயம் புகுவது, ஐம்புலன்களையும் ஒன்று கூட்டி செவிகளில் கொண்டு சேர்ப்பது, இதயம் திறக்கும் இலக்கியம், உயிர் சிலிர்க்கும் மெல்லிசை, மூளை வளர்க்கும் அறிவியல், உங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் தேனில் நனைத்து தித்திக்க தருவது வானொலி கேட்கும் நேரம், உங்கள் வாழ்வின் உன்னத நேரம்.
3: நன்றி கவிஞர் வைரமுத்து.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: தொடர்வது மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
4: கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நீர் சேமிப்பிற்கு திறன்மிகு தொழில்நுட்பங்களை அதிக அளவில் பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டில் சாலை விபத்துகளை தடுப்பதற்கு மக்களிடையே அதிக விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் கடைமடை வரை தடையின்றி சென்றடைவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. துலீப் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தென்மண்டல அணி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நீர் சேமிப்பிற்கான திறன்மிகு தொழில்நுட்பங்களை அதிக அளவில் பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் மத்திய நீர்வள அமைச்சகம் ஏற்பாடு செய்திருந்த நீர் தொடர்பான தேசிய அளவிலான துறைசார் உச்சிமாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் அவர் உரையாற்றினார். இதற்காக உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் திறன்மிக்க தீர்வுகளை உருவாக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். அதை விரிவுபடுத்தும் வகையில் உலகளவில் சிறந்த நடைமுறைகளை அறிமுகப்படுத்த கண்காட்சிகளையும் பயிலரங்குகளையும் நடத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். நகரமயமாக்கலால் ஏற்படும் மக்கள் தொகை பெருக்கம், எதிர்கால நீர் தேவைகள் உள்ளிட்ட சவால்கள் குறித்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். உச்சிமாநாட்டின் மூலம் பெறப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் செயல் திட்டங்களை பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நீர் சேமிப்பில் மக்களின் பங்களிப்பு குறித்து வலியுறுத்திய பிரதமர் நீர் திருவிழா திட்டத்தை ஊக்குவிக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தார். நீர்நிலைகளில் தூர்வாரும் பணியை வழக்கமான திட்டமாக மாற்றுவதற்கு ஏற்ற நடைமுறைகளை உருவாக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். அணை பாதுகாப்பு குறித்து குறிப்பிட்ட பிரதமர் ஆண்டுதோறும் பருவமழைக்கு முன்பாக ஆயத்த பணிகளை முழுமையாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அதை பாடத்திட்டங்களை சேர்ப்பதன் மூலம் பள்ளி மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். அத்துடன் பல்கலைக்கழகங்கள், உயர்கல்வி நிறுவனங்கள் ஆகியவற்றில் நீர் மேலாண்மை மற்றும் அதன் நிர்வாகம் குறித்த திறனை

0: வலுப்படுத்த வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார். சுத்திகரிக்கப்பட்ட நீரை வேளாண் மற்றும் தொழில்துறை நடவடிக்கைகளுக்கு உரிய முறையில் பயன்படுத்துவதன் வாயிலாக தண்ணீர் பற்றாக்குறையை எதிர்கொள்ள ஒருங்கிணைந்த திட்டமிடலை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். நாட்டில் சாலை விபத்துகளை தடுப்பதற்கு மக்களிடையே அதிக விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நெடுஞ்சாலைகள் தொடர்பான மாநாட்டில் உரையாற்றிய அவர், சாலை விபத்துகள் அதிகரித்து வருவதாகவும் ஆண்டுதோறும் 180,000 பேர் இதன் மூலம் உயிரிழப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதை தவிர்ப்பதற்கு வாகன ஓட்டுநர்களின் திறனை மேம்படுத்தவும் பாதுகாப்பான முறையில் சாலையில் வாகனங்களை இயக்குவதற்கும் உரிய ஓட்டுநர் பயிற்சி மையங்களை அமைக்க வேண்டும் என்று அவர் கூறினார். ஓட்டுநர்களின் உடல் நலத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்று திரு நிதின் கட்கரி வலியுறுத்தினார். மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் கடைமடை வரை தடையின்றி சென்றடைவதை தாவைக்கு அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், காவிரி டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதை வரவேற்கும் அதேவேளையில் விவசாயிகளின் உயிர் நாடியான இவ்விவகாரத்தில் அரசின் மெத்தன போக்கு கவலை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். கர்நாடக அரசிடம் உரிய நேரத்தில் பேசி முன்கூட்டியே தண்ணீரை பெற்றிருக்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். வாக்குறுதிகளின்படி பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யவும் இடுபொருள் மானியங்கள் விவசாயிகளுக்கு உடனடியாக கிடைக்கவும் முதலமைச்சர் திரு விஜய் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: போதைப் பொருள் பழக்கம் இல்லாத சமூகத்தை உருவாக்கும் வகையில் செஞ்சிலுவை சங்கம் வாயிலாகவும் விழிப்புணர்வு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அதன் ஒரு பகுதியாக இந்த விழிப்புணர்வு நிகழ்வு சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. அப்போது போதைப்பொருள் பயன்படுத்த மாட்டோம் என்று மாணவர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: போதை இல்லா சமுதாயத்தை உருவாக்க மத்திய மாநில அரசுகள் தீவிரம் காட்டி வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக செஞ்சிலுவை சங்கம் மற்றும் இளைஞர் செஞ்சிலுவை சங்கம் சார்பில் சேலம், தருமபுரி, நாமக்கல் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட கல்லூரி மாணவ மாணவியருக்கான சிறப்பு நிகழ்வு சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. 13 வயதில் பெற்றோரால் கைவிடப்படும் குழந்தைகள், குடும்பத்தினரின் அரவணைப்பு இல்லாத குழந்தைகள் எளிதாக போதை பழக்கத்திற்கு உள்ளாவதால் அவர்களை போதையின் பாதையிலிருந்து மீட்பதற்கு சமூகத்தின் அனைத்து அங்கத்தினரும் இணைந்து செயலாற்ற வேண்டும். போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டோம், போதை பழக்கம் உடையவர்களை நல்வழிப்படுத்துவோம் என்று 100 மாணவ மாணவியர் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். போதையின் தீமையை குறிக்கும் ஓவியங்களையும் மாணவ மாணவியர் உருவாக்கினர். சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், நாமக்கல், திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். அமெரிக்காவுக்கு எதிரான மோதலில் புதிய அணுகுமுறை பயன்படுத்தப்படும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1,250 அதிகரித்துள்ளது. பெல்ஜியம் பிரதமர் திரு பார்ட் டி வேவர் இந்தியாவில் 3 அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். உத்தரப்பிரதேசத்தில் 14 வயதுடைய வளரிளம் பெண்களுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசி செலுத்தும் முகாம் இன்று தொடங்குகிறது. ஆந்திரப்பிரதேசத்தில் போலாவரம் இடது பிரதான கால்வாயிலிருந்து வடக்கு ஆந்திர பகுதிக்கு கோதாவரி நீரை முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு திறந்து வைத்தார். நடப்பு கல்வியாண்டில் யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்தில் MD மருத்துவ பட்ட மேற்படிப்பு சேர்க்கைக்கான அவகாசம் இம்மாதம் 10 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் மகளிர் பாதுகாப்பு மற்றும் இணையவழி குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது.

நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பகுதியில் சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபர் ஒருவர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே சீமை கருவேல மரங்கள் அகற்றும் பணியை ஆட்சியர் திரு சிவகுரு பிரபாகரனுடன் இணைந்து ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி செல்வம் ஆய்வு செய்தார். பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட சமரச தீர்வு மையத்திலும் துணை சமரச தீர்வு மையங்களிலும் இம்மாதம் 30ஆம் தேதி வரை வழக்குகளுக்கு சமரச தீர்வு காணும் சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. விளையாட்டுச் செய்திகள். துலீப் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தென்மண்டல அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பெங்களூருவில் நடைபெற்ற 2வது அரையிறுதி ஆட்டத்தின் 4வது மற்றும் இறுதி நாளான நேற்று 7 விக்கெட் இழப்பிற்கு 256 ரன் என்ற முந்தைய நாள் ஸ்கோருடன் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய வடக்கு மண்டல அணி 297 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இதையடுத்து 181 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் 2வது இன்னிங்ஸை தொடங்கிய தென்மண்டல அணி 3 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. முதல் இன்னிங்ஸில் தென்மண்டல அணி 312 ரன்னும் வடக்கு மண்டல அணி 198 ரன்னும் எடுத்தனர். சென்னையில் வரும் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள இறுதி ஆட்டத்தில் தென்மண்டல் அணி கிழக்கு மண்டல அணியை எதிர்கொள்கிறது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஹாங்காங்கை எதிர்கொள்கிறது. துபாயில் நடைபெறவுள்ள இப்போட்டி 8 மணிக்கு தொடங்குகிறது. 20 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று உஸ்பெகிஸ்தானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீர் சேமிப்பிற்கு திறன்மிகு தொழில்நுட்பங்களை அதிக அளவில் பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டில் சாலை விபத்துகளை தடுப்பதற்கு மக்களிடையே அதிக விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் கடைமடை வரை தடையின்றி சென்றடைவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. துலீப் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தென்மண்டல் அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:55.
2: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் ஆர். உமாதேவி அவர்கள்.
3: ஒரு நிறுவனத்தின் பொருளையோ சேவையையோ பயன்படுத்துபவர் நுகர்வோர் என அழைக்கப்படுகின்றார். நமக்கு தேவையான அனைத்துமே சூழல் இருந்தே கிடைப்பதால் நாம் சூழல் நுகர்வோர் ஆகிறோம். நம்முடைய நுகரும் தன்மை, வேகம் ஆகியவையே சுற்றுச்சூழல் சீர்கேடுகளுக்கு முக்கிய காரணமாகும். மனிதர்கள் பொருட்களை வாங்கி நுகர்தல் என்பது இயற்கையாக நடைபெறும் செயலாகும். நுகர்வோர்கள் இல்லாமல் உற்பத்தி இல்லை. எந்த அளவுக்கு பொருட்களும் சேவைகளும் மக்களால் நுகரப்படுகிறதோ அந்த அளவுக்கு நாட்டின் பொருளாதார நிலை வளர்ச்சி அடையும். நமது கலாச்சார மாறுதல்களால் நம் அன்றாட பழக்க வழக்கங்களும் மாறியுள்ளது. இதனாலும் நம் சுற்றுச்சூழலில் எதிர்மறை விளைவுகள் ஏற்படுகின்றன. துரித உணவு மையங்கள், ஆடம்பர உயர் ரக விடுதிகள் நகரங்களில் எங்கும் காணப்படுகின்றன. இந்த நாகரீக உணவு கலாச்சாரத்தில் பெருமளவு நீர், காகிதம், நெகிழ்ம பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இவைகள் அனைத்துமே இறுதியில் நகராட்சி கழிவுகளாகி நம் சுற்றுச்சூழலை பாதிக்கின்றது. நாம் தற்போது கை கழுவுவதற்கும், பாத்திரம் கழுவுதல், பல் துலக்குதல் போன்றவற்றிற்கும் வாஷ் பேசினை பயன்படுத்துகிறோம். கோப்பையில் நீர் எடுத்து பயன்படுத்துவதை விட குழாயை திறந்துவிட்டு பயன்படுத்தும் பொழுது அதிக நீர் செலவாகிறது. தோட்டத்தில் உள்ள செடிகளுக்கு டியூப் மூலம் நீர் விடும் பொழுது நம் கவனக்குறைவால் நீர் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது. இதையெல்லாம் நாம் சிறிய முயற்சியின் மூலம் குறைக்கலாம். நகர்ப்புற வாழ்க்கையில் தற்போது விடுதிகள், வர்த்தக நிறுவனங்கள் ஆகியவற்றில் குளிரூட்டி சாதன வசதி பெருகி வருகிறது. ஏசி மிஷின்கள் நமது வசதியை பெருக்குவதுடன் அதிக அளவு மின்சார நுகர்வுக்கும் காரணமாகின்றன. இவற்றால் சூழலின் வெப்பம் வெகுவாக உயர்கிறது.

0: தற்போது பல பொதுவான பொருட்கள் குறுகிய காலம் பயனளிக்கக்கூடியதாகவும் ஒரு முறைக்கு மேல் பயன்படுத்த இயலாததாகவும் உள்ளன. நிலப்பரப்பில் காணப்படும் குப்பைகளில் 50% காகிதங்களாகவே உள்ளது. வீடுகள், தேநீர் கடைகளில் காகித கழிவுகள் அதிகம் உள்ளது. இவற்றால் சுற்றுச்சூழலுக்கு நேரடியாக பாதிப்பு இல்லை என்றாலும் மறைமுக சூழல் பாதிப்புகளான காடுகளை அழித்தல் மற்றும் காகித ஆலைகளால் ஏற்படும் மாசுறுதல் போன்றவை இவற்றுடன் தொடர்புடையதாக உள்ளன. இதற்கான ஒரே மாற்று வழி காகித மறுசுழற்சியே ஆகும். நமது வசதிக்காகவும் பொருட்களின் விலை மதிப்பிற்காகவும் பேனா, தட்டுகள், குவளைகள், பாட்டில்கள், கவர்கள் போன்றவை ஒரு முறையே பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களாக மாறி வருகின்றது. இவை சூழலுக்கும் பெரும் கேட்டை விளைவிக்கின்றன. வளர்ந்து வரும் நாடுகளில் உலகமயமாக்கல் கொள்கையின் விளைவாக குறைந்த விலையில் எண்ணற்ற பொருட்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. மக்களின் கட்டுப்பாடற்ற நுகர்வால் இப்பொருட்கள் வீணாக்கப்படுகின்றன. வீணான உணவுப் பொருட்கள், கட்டுமான கழிவுகள், போக்குவரத்து உதிரி பாகங்கள், பேட்டரிகள், அணுக்கழிவுகள் அனைத்துமே கேட்டினை ஏற்படுத்தும். எல்லா சீர்கேடுகளுக்குமே நுகர்வுதான் மூல காரணமாக உள்ளது. அதிக கட்டுப்பாடற்ற நுகர்வின் மூலம் ஏற்படும் தேவையற்ற கழிவுகளை தவிர்க்க வேண்டும். நாளும் பொருட்கள் வீணாக்கப்படுவதை குறைக்க வேண்டும். வீணாகும் பொருட்களை மறுசுழற்சி செய்வதன் மூலம் நன்மைகளை பெறலாம். இது சூழல் சீர்கேட்டை குறைக்க உதவும். தேவையற்ற பொருட்களை கண்ட இடங்களில் போடுவதை சட்டத்தின் மூலம் தவிர்க்கலாம். எல்லாற்றிற்கும் மேலாக தேவையான நுகர்வு மட்டுமே நன்று என்ற விழிப்புணர்வை மக்களுக்கு தொடர்ந்து ஏற்படுத்த வேண்டும். இவ்வாறு சுற்றுச்சூழலின் சீர்கேட்டை தவிர்ப்பதே நல்ல சுற்றுச்சூழலின் நீடித்த நிலைத்த தன்மைக்கு வழியாகும்.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் ஆர். உமாதேவி அவர்கள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7 மணி. திரையிசை பாடல்களோடு ஒலிக்க இருக்கிறது மதுரை தென்றல். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நேர்களே. பெரிதினும் பெரிது கேள். வாழ்க்கையோட லைஃப் லெசனை அப்பவே பாரதியார் சொல்லிட்டார். சின்ன ஆசை வேண்டாம், சின்ன கனவு வேண்டாம், பெரிய கனவு காண்ட்டு. வாட் யூ ஆஸ்க் இஸ் வாட் யூ கெட். ஸோ ஆஸ்க் ஃபார் த கிரேட்டஸ்ட். நிகழ்ச்சியில் வலம் வர இருக்கும் பாடல் தசாவதாரம் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

நேரம் 7:06. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் கேட்டுட்டு இருக்கோம் மதுரை தென்றல். துறிப்பொடுத்து தேய்வதை விட உழைத்து தேய்வது சிறந்தது. நிகழ்ச்சியில் வளம்பெற இருக்கும் அடுத்த பாடல் அரண்மனை 3 திரைப்படத்திலிருந்து. சத்யா இசையில் சங்கர் மகாதேவன் மற்றும் ஹரிஹரன் குரலில் கேட்கலாம்.

நேரம் 7:11. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் கேட்டுட்டு இருக்கோம் மதுரை தென்றல். உங்கள் வேகத்தை தக்க வைக்க ஒரு வழி தொடர்ந்து பெரிய இலக்குகளை வைத்திருப்பது. நிகழ்ச்சியில வலம் வர இருக்கும் அடுத்த பாடல் படையப்பா திரைப்படத்திலிருந்து ஏ.ஆர். ரஹ்மான் இசையில கேட்கலாம்.

0: பாடலுடன் நிறைவு பெறுகிறது மதுர தென்றல் நிகழ்ச்சி. தொடர்வது தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பெல்ஜியம் பிரதமர் திரு பாட் டி வீவரும் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்றனர். நாட்டு மக்களின் சுகாதாரம், வாழ்வாதாரம் ஆகியவற்றிற்காக சேவையாற்றும் பொறுப்பு மருத்துவ பட்டம் பெறும் மாணவர்களுக்கு உள்ளதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பீகாரில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கினால் பாகல்பூர், சமஸ்திபூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. யுக்ரைன் விவகாரம் தொடர்பாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த தாம் தயாராக இருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஹாங்காங்கை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பெல்ஜியம் பிரதமர் திரு பாட் டி வீவரும் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்றனர். பிராந்தியம் மற்றும் பரஸ்பர நலன் சார்ந்த உலகளாவிய விவகாரங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளனர். இந்தியாவில் 3 நாள் அரசுமுறை பயணமாக பெல்ஜியம் பிரதமர் நேற்றிரவு புதுதில்லி வந்தடைந்தார். அவருடன் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் திரு தியோ பிராங்கனும் வருகை தந்துள்ளார். இப்பயணத்தின் போது இந்திய தொழில்துறை வர்த்தக கூட்டமைப்பின் கூட்டத்திலும் பெல்ஜியம் பிரதமர் உரையாற்ற உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாட்டு மக்களின் சுகாதாரம், வாழ்வாதாரம் ஆகியவற்றிற்காக சேவையாற்றும் பொறுப்பு மருத்துவ பட்டம் பெறும் மாணவர்களுக்கு உள்ளதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்தார். பட்டமளிப்பு விழா என்பது வெறும் கொண்டாட்டத்திற்கான தருணம் மட்டுமின்றி பொறுப்புணர்வுக்கான தருணம் என்றும் அவர் கூறினார். ராய்ப்பூரில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையின் வளர்ச்சி சத்தீஸ்கரில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை பிரதிபலிப்பதாக குறிப்பிட்டார். அம்மாநிலம் கடந்த கால சூழல்களிலிருந்து விடுபட்டு தற்போது முன்னேற்றம் அடைந்து வருவதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் 14 வயதுடைய வளரிடம் பெண்களுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசி செலுத்தும் முகாம் இன்று தொடங்குகிறது. இம்முகாம் இம்மாதம் 17 தேதி

0: மாநிலத்தில் உள்ள 75 மாவட்டங்களிலும் நடைபெறவுள்ளது. சுமார் 10 லட்சம் 14 வயதுடைய வளரிளம் பெண்களுக்கு இந்த தடுப்பூசி செலுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எனவே தகுதியுடையவர்கள் இம்முகாமில் கலந்து கொண்டு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசி செலுத்திக் கொள்ளுமாறு லக்னோ முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் என் பி சிங் கேட்டுக் கொண்டுள்ளார். நேபாள வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1250 அதிகரித்துள்ளது. போதேகோஷி ஆற்றின் அருகே உள்ள சுரங்கங்களிலும் நிலத்தடி மின் நிலையங்களிலும் சிக்கியிருப்பவர்களை கண்டறிய மீட்புக் குழுவினர் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நேபாள இராணுவத்தினர் உட்பட கூட்டு பாதுகாப்பு படையினர் இதுவரை சுமார் 12,000 பேரை மீட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளில் 21,000 மேற்பட்டோர் ஈடுபட்டுள்ளனர். அங்குள்ள நீர்மின் நிலைய பகுதிகளில் மீட்பு பணிகளில் இந்தியா, சீனா, தென்கொரியாவைச் சேர்ந்த நிபுணர்கள் ஈடுபட்டுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நகர்மயமாக்கலால் ஏற்படும் மக்கள் தொகை பெருக்கம், எதிர்கால நீர் தேவைகள் உள்ளிட்ட சவால்கள் குறித்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் மத்திய நீர்வள அமைச்சகம் ஏற்பாடு செய்திருந்த நீர் தொடர்பான தேசிய அளவிலான துறைசார் உச்சிமாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் அவர் உரையாற்றினார். உச்சிமாநாட்டின் மூலம் பெறப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் செயல் திட்டங்களை பின்பற்ற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். நீர் சேமிப்பில் மக்களின் பங்களிப்பு குறித்து வலியுறுத்திய பிரதமர் நீர் திருவிழா திட்டத்தை ஊக்குவிக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தார். நீர்நிலைகளில் தூர்வாரும் பணியை வழக்கமான திட்டமாக மாற்றுவதற்கு ஏற்ற நடைமுறைகளை உருவாக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அணை பாதுகாப்பு குறித்து குறிப்பிட்ட பிரதமர் ஆண்டுதோறும் பருவமழைக்கு முன்பாக ஆயத்தப் பணிகளை முழுமையாக மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அதை பாடத்திட்டங்களில் சேர்ப்பதன் மூலம் பள்ளி மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். அத்துடன் பல்கலைக்கழகங்கள், உயர்கல்வி நிறுவனங்கள் ஆகியவற்றில் நீர் மேலாண்மை மற்றும் அதன் நிர்வாகம் குறித்த திறனை வலுப்படுத்த வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்தார். சுத்திகரிக்கப்பட்ட நீரை வேளாண் மற்றும் தொழில்துறை நடவடிக்கைகளுக்கு உரிய முறையில் பயன்படுத்துவதன் வாயிலாக தண்ணீர் பற்றாக்குறையை எதிர்கொள்ள ஒருங்கிணைந்த திட்டமிடலை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். நீர் சேமிப்பிற்கு தொழில்நுட்பங்களை அதிக அளவில் பயன்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இதற்காக உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் திறன்மிக்க தீர்வுகளை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். அதை விரிவுபடுத்தும் வகையில் உலக அளவில் சிறந்த நடைமுறைகளை அறிமுகப்படுத்த கண்காட்சிகளையும் பயிலரங்குகளையும் நடத்த வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி கூறினார். பீகாரில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் பல்வேறு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. சோன் ஆற்றின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதால் பீகாரின் வடக்கு, மத்திய மற்றும் தெற்கு பகுதிகள் தற்போது பாதிக்கப்பட்டுள்ளன. கங்கை ஆற்றிலிருந்து வெளியேறிய வெள்ளநீர் பாகல்பூர், சமஸ்திபூர், பாட்னா, ககாரியா, பக்சார், பூஜ்பூர், வைஷாலி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் தாழ்வான பகுதிகளை சூழ்ந்துள்ளது. இதற்கிடையே பாட்னாவில் உள்ள அனைத்து முக்கிய படித்துறைகளிலும் கங்கை ஆற்றின் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. மனேர், திகா படித்துறை, காந்தி படித்துறை மற்றும் ஹதிதா ஆகிய பகுதிகளில் நீர்மட்டம் அபாய எல்லையை தாண்டியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. யுக்ரைன் விவகாரம் தொடர்பாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதினுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த தாம் தயாராக இருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். யுக்ரைனுக்கு எதிரான போரை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் அமைதி ஒப்பந்தத்திற்கான முயற்சியில் ரஷ்யா ஈடுபட்டால் தாம் அந்நாட்டு அதிபருடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ரஷ்யா, யுக்ரைன் ஆகிய இரு நாடுகளுடனும் நல்லுறவை கடைபிடிக்க அமெரிக்கா விரும்புவதாக அவர் கூறியுள்ளார். இவை வர்த்தகத்திற்கு நன்மை ஏற்படுத்தும் என்றும் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார்.

ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஹாங்காங்கை எதிர்கொள்கிறது. துபாயில் நடைபெறவுள்ள இப்போட்டி 8:00 தொடங்குகிறது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று உஸ்பெகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வல் தேவ் சீனாவின் ஜி கியூ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 7-5, 6-3 என்ற செட் கணக்கில் சீன இணையை வென்றது. மகளிர் சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டி இந்தியாவில் நடைபெறும் என்று சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் அறிவித்துள்ளது. இப்போட்டி இலங்கையில் நடைபெறுவதாக இருந்த நிலையில் அங்கு நிலவும் நிர்வாக விவகாரங்கள் காரணமாக போட்டி இந்தியாவுக்கு மாற்றப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டி அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் மும்பை மற்றும் வதோதராவில் நடைபெறவுள்ளது. துலீப் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தென்மண்டல் அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பெங்களூருவில் நடைபெற்ற 2வது அரையிறுதி ஆட்டத்தின் 4வது மற்றும் இறுதி நாளான நேற்று 7 விக்கெட் இழப்பிற்கு 256 ரன் என்ற முந்தைய நாள் ஸ்கோருடன் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய வடக்கு மண்டல் அணி 297 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இதையடுத்து 181 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் 2வது இன்னிங்ஸை தொடங்கிய தென்மண்டல் அணி 3 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. முதல் இன்னிங்ஸில் தென்மண்டல் அணி 312 ரன்னும் வடக்கு மண்டல் அணி 198 ரன்னும் எடுத்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பெல்ஜியம் பிரதமர் திரு பாட் டி விவரம் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்றனர். நாட்டு மக்களின் சுகாதாரம், வாழ்வாதாரம் ஆகியவற்றிற்காக சேவையாற்றும் பொறுப்பு மருத்துவ பட்டம் பெறும் மாணவர்களுக்கு உள்ளதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பீகாரில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கினால் பகல்பூர், சமஸ்திபூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. யுக்ரைன் விவகாரம் தொடர்பாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த தாம் தயாராக இருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஹாங்காங்கை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நலமாய் வாழ குழந்தைகளின் நலம் குறித்து தகவல் தருகிறார் சித்த மருத்துவர் சே கிருத்திகா தேவி அவர்கள்.
3: பொதுவாக குழந்தைங்களுக்கு அடிக்கடி வரக்கூடிய பிரச்சனைகளை ரொம்ப முக்கியமானது வயிற்றுப்புழு நோய் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது குழந்தைங்க அதிகமாக வந்து நம்ம சாக்லேட்ஸ் இனிப்பு உணவுப் பொருட்கள் அதிகமாக சாப்பிட்றதுனால வயிற்றில் வந்து இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு அது வந்து வயிற்றுப்புழுக்கள் புழு நோய் அப்படின்னு சொல்லுவோம். வயிற்றில் வந்து பூச்சி தங்குறது. இதை நீங்கள் நார்மலாகவே நம்ம குழந்தைங்ககிட்ட வந்து பார்க்கலாம். ஒன்று, அவங்க வந்து வயிறு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. குறிப்பாக வந்து குழந்தைகளுக்கு வயிற்று வலியானது தொப்புளை சுற்றி ஏற்படுது அப்படின்னா அது பெரும்பாலும் வந்து அதற்கான காரணம் வந்து வயிற்றுப்புழு நோயாக தான் இருக்கும். இது மட்டும் இல்லாம குழந்தைங்க வந்து சரியா சாப்பிட மாட்டாங்க, பசி எடுக்கலன்னு சொல்லுவாங்க. வயிறை தட்டி பார்த்தோம்னா ஒரு மாதிரி மந்தமா டங் டங் அப்படின்னு சத்தம் கேட்கும். இது இல்லாம சாப்பிட்ட உணவு வந்து செரிக்காம சரியா மோஷன் போகாம இருப்பாங்க. சில குழந்தைங்க அடிக்கடி மோஷன் போவாங்க, ஆனா முழு எவாகுலேஷன் வந்து இருக்காது. சில பேர் வயிறு வலிச்சு மோஷன் போகுது, மோஷன் போறதுக்கு முன்னாடி குழந்தைங்க வந்து அழுவாங்க. சோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வீட்டுல இருக்கக்கூடிய டெவலப்மெண்டல்ல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் இருக்கும், ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ்க்கும் வந்துட்டு இருக்கும். இது மட்டும் இல்லாம நம்ம நிறைய குழந்தைங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா நைட்டு படுக்கிறதுக்கு தூங்குறதுக்கு முன்னாடி கையை வச்சு ஆனல் பகுதியில வச்சு சொரிஞ்சுட்டே இருப்பாங்க. மோஷன் போற இடத்துல அவங்களுக்கு வந்து அரிப்பும் வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம வயிற்றுப்புழு நோய் பிரச்சனையில வந்து நம்ம கொண்டு வரலாம். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம மருந்து வந்து கொடுக்கறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வாய்விடங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது எம்பிளியா ரைப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் ஒரு மூலிகை தான். இது நார்மலாவே நாட்டு மருந்து கடைகள்ல பொடியாவே கிடைக்கும். அதாவது வாய்விடங்க பொடின்னு கேட்டீங்கனாலே நம்ம நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். இந்த பொருள் வந்து தேன்ல கலந்தோ இல்ல வெந்நீர்ல கலந்தோ குழந்தைங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வரும்போது இந்த வயிற்றுப்புழு நோயை வந்து நம்ம

0: குணப்படுத்தலாம். இந்த வயிற்றுப்புழு நோய் குழந்தைகளுக்கு பலவிதமான புழுக்கள்னால வரலாம். தட்டை புழுன்னு சொல்லுவோம், கொக்கி புழு, நாடா புழு அப்படின்னு, இது ஒன்னொன்றுக்கும் வந்து நமக்கு மெடிக்கல் டேர்ம்ஸ் வந்து உண்டு. இந்த மாதிரி பலவிதமான புழுக்கள்னால ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு புழுக்கள் மூலமா வந்துட்டு அஃபெக்ட் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இந்த வாய்விடங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொடியை நம்ம எடுத்து 5 முதல் 10 வயசு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு 2 கிராம் அளவு கொடுத்தா போதும். காலையில ஒரு தடவையும் நைட்டு ஒரு தடவையும் 2 கிராம் அளவு தேன்லயோ இல்லட்டா வெந்நீர்லயோ கலந்து கொடுக்கணும். தொடர்ந்து 3 நாட்கள் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு வரணும். இதே அபவ் 10 இயர்ஸ், 10 to 12 வயது இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நம்ம 4 கிராம் பொடியை வந்து தேன்லயோ வெந்நீர்லயோ கலந்து கொடுக்கணும். இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 3 நாள் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்க ஒருவேளை எண்ணெய் பொருட்கள் எப்படி சாப்பிடுவாங்கன்னு தெரியல, விளக்கெண்ணெய் குடிப்பாங்க அப்படின்னா 4வது நாள் ஒரு 5 ml விளக்கெண்ணெயை மட்டும் அவங்களுக்கு வந்து வெறு வயித்துல குடிக்க கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுத்துட்டு சுடுதண்ணி கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா புழுக்களானது உள்ளேயே இறந்து மோஷன் வழியாவே நார்மலா வந்து வெளியில போயிடும். இதனால வேதியோ வயிற்றுப்போக்கோ வந்துட்டு ஏற்பட்டு குழந்தைங்களுக்கு எந்த வித சிரமமுமே இந்த பொடியானது வந்து கொடுக்காது. இயற்கையாவே 3 நாட்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு வரும்போது இயற்கையா போகக்கூடிய மோஷன்லயே வந்து புழுக்களானது இறந்து வெளியேறும். இதனால குழந்தைங்களுக்கு உண்டாகக்கூடிய அந்த வயிற்று வலியும் சரியாயிரும். அதனால குழந்தைங்க சரியா சாப்பிடாம மந்தமாவோ பசி இல்லைனோ ஒரு மாதிரி சோர்வாவோ இல்ல அடிவயிற்று வலியோட மோஷன் போற தொந்தரவோ இருந்தா அது எல்லாமே இதன் மூலமா வந்து குணமாகும். இது மட்டும் இல்லாம குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவுறது, அதுக்கப்புறம் வெளியில மண்ணுல விளையாடிட்டு வந்தாங்கனாலும் கை கால் கழுவுறது போன்ற ஒரு ஹைஜீனிக் முறைகளை வந்து நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இந்த மாதிரி ஹைஜீனிக் முறைகள் பின்பற்றும் போது இந்த ஈஸியா இந்த புழுக்களினுடைய தொற்று வந்து அவங்களுக்கு ஏற்படாம வந்து நம்ம தடுக்கலாம். இது எல்லா குழந்தைங்களுக்குமே வந்துட்டு நம்ம எப்பயுமே குழந்தை சின்ன வயசுல இருந்தே நம்ம இந்த பர்பஸ்ஃபுல்லா வந்து இந்த ஹைஜீனிக் இதை வந்து அவங்களுக்கு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். தலை சீவனதுக்கு அப்புறமும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டதுக்கு அப்புறம் இது ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் முகம் கை கால் கழுவுறது, விளையாடிட்டு வந்ததுக்கு அப்புறம் முகம் கை கால் கழுவுறது போன்ற ஹைஜீனிக் முறைகளை வந்து எப்பயுமே ப்ராப்பரா நம்ம வந்து மெயின்டைன் பண்ண சொன்னோம் அப்படின்னா இந்த வயிற்றுப்புழு நோயிலிருந்து தப்பிக்கலாம். இது மட்டும் இல்லாம வெளி உணவுகள், கடை உணவுகள், அன்வான்ட் ஃபுட்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ் நம்ம தவிர்க்கிறது மூலமாகவும் இந்த வயிற்றுப்புழு நோயிலிருந்து குழந்தைங்களை நம்ம பாதுகாக்கலாம்.
1: இன்றைய நலமாய் வாழ நிகழ்ச்சியில் குழந்தைகளின் நலம் குறித்து தகவல்கள் வழங்கினார் சித்த மருத்துவர் சே கிருத்திகா தேவி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை 7:25 நலமாய் வாழ நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
2: நலம் வாழ என் நாடும் என் வாழ்

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:30. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் தொடர்வது இன்று ஒரு தகவல். உரை வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: ஒருத்தர் இருக்கார், ரொம்ப அமைதியான மனிதர், எப்பவும் ரொம்ப மெதுவாக தான் நடப்பார். பஞ்சில் காலை வச்சு நடக்கிறது மாதிரி அவ்வளவு பக்குவமாக நடப்பார். எப்பவும் சிரித்த முகம். அப்பேற்பட்ட மனிதர் ஒரு நாள் தலைதெறிக்க ஓடி வந்துக்கிட்டு இருந்தார். வெளிர் போன முகம். விஷயம் என்னன்னா, ஒரு வெறி நாய் அவரை துரத்திக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. வெறி நாய்னா அவ்வளவு பயம், எல்லாருக்குமே பயம் தானே. வெறி பிடிச்ச நாய் கடிச்சுட்டுதுன்னா அது ரொம்ப ஆபத்தான விஷயந்தான். இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து தப்பிச்சுடலாம். இப்படி தலைதெறிக்க ஓடுறதும் ஒரு எச்சரிக்கையான நடவடிக்கை தான். இருந்தாலும் கடிச்சுட்டுதுன்னு வைங்க, கடித்தது வெறி நாயா இல்லையா அப்படின்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. உடனே டாக்டர்கிட்ட போய் ஊசி போட்டுக்கிறது தான் நல்லது. வெறி பிடிச்ச நாயாக இருந்தால் 10 நாளைக்கு மேலே அது உயிரோடு இருக்காது. அதை ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டே இருக்கணும், இன்னொரு பக்கம் டாக்டரையும் பார்த்துக்கிட்டு இருக்கணும். முன்னாடிலாம் வயத்தில் வந்து தொப்புளை சுற்றி 14 ஊசி போட்டுக்கணும். இப்போலாம் வெறும் 6 ஊசி போட்டால் போதும், அதுவும் தோள்பட்டையில் போட்டுக்கிட்டால் கூட போதும். அதை விட சுலபமான மருந்து கூட வந்தாச்சு. நாய், பூனை, மாடு, குதிரை, ஆடு இது எல்லாத்துக்குமே வெறி பிடிக்கும். ஒரு வெறி பிடிச்ச பிராணி கடிச்சுட்டுது அல்லது நகத்தால் கீறி விட்டுதுன்னு வச்சுக்கோங்க, உடனே நாம் செய்ய வேண்டிய முதல் உதவி என்ன தெரியுமா? காயத்தை கழுவணும். நிறைய தண்ணி ஊற்றி சோப்பு போட்டு கழுவணும். அதுக்கப்புறம் ஏதாவது கிருமி நாசினி அல்லது ஸ்பிரிட்டு தடவணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, காயத்துக்கு கட்டு போடக்கூடாது, அதை திறந்தே வச்சுருக்கணும். உடனே டாக்டர்கிட்ட போயிடணும். வெறி நோய்ங்கிறது விலங்குகள் மூலமாக மனிதர்களுக்கு பரவக்கூடிய ஒரு வைரஸ் கிருமியால் ஏற்படுகிற நோய். 4000 வருஷத்துக்கு முன்னாடியே மனிதன் வந்து இந்த நோயை பற்றி தெரிஞ்சு வச்சுருந்தான்.

பிரான்ஸ் நாட்டில் வேதியியல் வல்லுநர் ஒருத்தர் இருந்தார், லூயி பாஸ்டர். இவர் 1880 வெறி நோய் ஆராய்ச்சி ஆரம்பித்தார். 1885 ஒரு தடுப்பூசி மருந்தை கண்டுபிடிச்சார். ஜோசப் மெய்ஸ்டர் அப்படின்னு ஒரு சின்ன பையன், அவனுக்கு தான் முதல் தடவையாக தான் கண்டுபிடிச்ச தடுப்பூசியை போட்டு பார்த்தார். வெறி நோயிலிருந்து அந்த பையனை காப்பாற்றி விட்டார். உலக வரலாற்றிலேயே அது ஒரு பெரிய திருப்பு முனை. அவரை கௌரவிக்கிற வகையில் அன்னையிலேருந்து வெறி நோய் தடுப்பூசிக்கு பாஸ்டர் வெறி நோய் தடுப்பூசி அப்படின்னு பேர். பல பாஸ்டர் நிறுவனங்கள் உலகம் பூரா உருவாச்சு, நூற்றாண்டு விழாவெல்லாம் கொண்டாடினாங்க. முதல் உலக போர் சமயத்தில் நாசி கூட்டத்தார் பாஸ்டர் நிறுவனத்தை இடித்து தரமட்டமாக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அப்போது அங்கே வாயில் காப்பாளனாக இருந்த ஒரு வீரன் அந்த நிறுவனத்தை காப்பாற்றுகிற முயற்சியில் தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணிவிட்டான். அந்த வீரன் யார் தெரியுமா? அவன்தான் முதல்ல வெறி நோயிலிருந்து லூயி பாஸ்டரால் காப்பாற்றப்பட்ட அந்த சிறுவன் ஜோசப் மெய்ஸ்டர். மருந்து கண்டுபிடிச்சி நூற்றாண்டுகளை தாண்டிச்சு, இப்போது நவீனமான மருந்துகள்லாம் வந்தாச்சு. இருந்தாலும் இன்னமும் கவனக்குறைவால் உயிரிழக்கிறவங்க அதிகம்.

0: இருந்த ஒரு வீரன் அந்த நிறுவனத்தை காப்பாற்றுகிற முயற்சியில் தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணிவிட்டான். அந்த வீரன் யார் தெரியுமா? அவன்தான் முதல்ல வெறி நோயிலிருந்து லூயி பாஸ்டரால் காப்பாற்றப்பட்ட அந்த சிறுவன் ஜோசப் மொய்ஸ்டர். மருந்து கண்டுபிடிச்சி நூற்றாண்டுகளை தாண்டிச்சு, இப்போது நவீனமான மருந்துகள்லாம் வந்தாச்சு, இருந்தாலும் இன்னமும் கவனக்குறைவால் உயிரிழக்கிறவங்க அதிகம். ஒருத்தன் ஓடி வந்தான், என்னை ஒரு வெறி நாய் கடிச்சுட்டுது அப்படின்னா, சரி அப்படின்னா அந்த நாயை கவனிக்கணும், உன்னை கடித்த நாய் எதுன்னு உன்னால் அடையாளம் காட்ட முடியுமா அப்படின்னு கேட்டார் டாக்டர். முடியும்னா எப்படின்னு கேட்டார். அந்த நாய் என்னை கடிக்கிறதுக்கு முன்னாடி முனிஞ்சாக்குறதே அதோட காதை நான் கடிச்சுட்டேன், இதோ என் பையில் தான் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை எடுத்து காட்டுறான்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது இன்று ஒரு தகவல். உரை வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். என்னே மணி என்னாச்சு, இன்னும் எந்திரிக்கலையா?
2: நைட் வேலையை முடிச்சிட்டு வரதுக்கு லேட் ஆயிருச்சுமா?
1: அதுக்காக 8 மணி வரைக்குமா, இன்னும் ஏசிய கூட ஆஃப் பண்ணல.
2: அதுக்கு என்னமா பண்றது?
1: என்னவா எல் நீனோ கேள்விப்பட்டிருக்கியா?
2: என்னது எல்லினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
1: வெப்ப அல வீச போகுது, ஒண்ணு நிக்காம மழை பெய்யும் இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
2: சரிம்மா, அதுக்கு என்னதான் பண்றது?
1: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
2: அதுக்கு
1: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கண்ணு நடணும்.
2: சூப்பர் தங்கச்சி.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி, மதுரை.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 7:35. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இந்த இனிய காலை வேளையில் பறவைகள் ரீங்காரத்தோடு திரையசை பாடல்களோடு மதுரை தென்றல் வலம் வர இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையானது உங்கள் எண்ணப்படியே நிகழும். அதனால் எண்ணத்தை எப்பொழுதும் தூய்மையாக வைத்திருங்கள். நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் சங்கமம் திரைப்படத்திலிருந்து ஏ.ஆர். ரகுமான் இசையில் சங்கர் மகாதேவன் குரல்ல கேட்கலாம் காற்றலைகள்ல.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இணைந்திருக்கிறோம் மதுரை தென்றல் நிகழ்ச்சியோடு. சிறகாகவோ இறகாகவோ இருப்பதென்பது அவ்வளவு எளிதல்ல. பார்ப்பதற்கு மென்மையாக தெரிந்தாலும் பறப்பதற்கான வலிமையையும் வலியையும் அவையே தாங்குகிறது. அடுத்த பாடல் உயிரை திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் இசையில் ஏ ஆர் ரஹ்மான் குரலில் கேட்கலாம்.

7:50 இசையால் இணைந்திருக்கிறோம் மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில. அகப்பட்ட துளியே மழையாகும், அடைப்பட்ட விதையே மரமாகும், உளப்பட்ட நிலமே பயிராகும், உடைப்பட்ட மனமே திடமாகும். அடுத்த பாடல் மேட்டுக்குடி திரைப்படத்திலிருந்து சிற்பி இசையில் மனோ மற்றும் சித்ரா குரல்ல கேட்கலாம் காற்றலைகள்ல.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். மதுரை மண்மணம் வீசும் தென்றலாய் திரையிசை பாடல்களோடு இணைந்திருக்கிறோம் மதுர தென்றல் நிகழ்ச்சியில. நான் இப்போது இருக்கும் நிலைக்கு நானே பொறுப்பு. வளமர இருக்கும் பாடல் அமர்கலம் திரைப்படத்திலிருந்து பரத்வாஜ் இசையில KS சித்ரா குரல்ல கேட்கலாம் காட்சிலைகள்ல. பாடலை கேட்டு இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
1: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
2: அவனா, அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
1: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
2: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
1: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க

0: கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
1: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
2: அடியாத்தி இம்புடு சொல்றியலே, நாளைக்கே என் பேரன காலேஜ்ல சேர்த்து போறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
2: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
1: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: கம்மி வட்டியில லோனு வேணுமா? அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா,
5: மாட்டிக்கிட்டீங்க.
6: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
7: RBI சொல்கிறது,
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
8: நேரம் 8:09. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் கேட்டுட்டு இருக்கோம் மதுரை தென்றல். நிகழ்ச்சியில் வலம் வர இருக்கும் அடுத்த பாடல் மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து ஏ.ஆர். ரஹ்மான் இசையில் கேட்கலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:30. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் திரையிடல் இசை பாடல்களோடு வலம் வர இருக்கிறது மதுரத்தென்றல். இன்னைக்கு மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில அன்பேனு ஸ்டார்ட் ஆகிற பாடலை தான் கேட்க போறோம். அந்த வரிசையில் நிகழ்ச்சியில் வலம் வர இருக்கும் முதல் பாடல் ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

நேரம் 8:36. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் கேட்டுட்டு இருக்கோம் மதுரை தென்றல். மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் பாடலோட முதல் வரி அன்பேன்னு தொடங்கும் பாடல்களை தான் கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் அடுத்த பாடலாக காதல் தேசம் திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மான் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் அனுராதா குரலில் கேட்கலாம்.

நேரம் 8:42. இசையால் இணைந்திருக்கிறோம் மதுர தென்றல் நிகழ்ச்சியில. நிகழ்ச்சியில அன்பேன்னு தொடங்குற பாடல்களை தான் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில அடுத்த பாடலா, இது கதிர்வேலன் காதல் திரைப்படத்திலிருந்து, ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில, ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் ஹரிணி குரல்களில் கேட்கலாம். காற்றலைகளில் இணைந்தே இருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

இசையால் இணைந்திருக்கிறோம் மதுர தென்றல் நிகழ்ச்சியில. நிகழ்ச்சியில அன்பேன்னு தொடங்குற இனிமையான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்த பாடலாக என்ஜிகே திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா இசையில ஸ்ரேயா கோஷல் மற்றும் சித் ஸ்ரீராம் குரல்ல கேட்கலாம்.

0: ஒழித்த பாடல் தாம்தூம் திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில ஹரிஷ் ராகவேந்திரா குரல்ல கேட்டோம். என்ன நேயர்களே, அன்பேனு தொடங்குற எல்லா பாடல்களும் இனிமையான பாடல்களா இருந்துச்சா? நீங்களும் கேட்டு ரசிச்சிங்களா? ஓகே, அதோட உங்களிடமிருந்து விடைபெறுவது ரேணுகா தேவி. இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதுரை தென்றல் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்ற

0: ஏன் தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
0: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம்.
4: தொடர்வது சென்னை அஞ்சல்
5: ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் ஜே பி ஸ்ருதி சாகர் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், அக்ஷய் அனந்தபத்மநாபன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். முதலில் சம்போ மகாதேவா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் பந்துவராளி, ரூபகதாளம்.

நேரம் 9:27:30. அரங்கிசையில் ஜே பி ஸ்ருதி சாகர் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், அக்ஷய் அனந்த பத்மநாபன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். நிறைவாக பரிபாகி என தொடங்கும் சுவாதி திருநாள் கிருதி ராகம் மோகனம் மிஸ்ரச்சாப்பு தாளம்.

அரங்கிசையில் ஜே பி ஸ்ருதி சாகர் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டீர்கள். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், அக்ஷய் அனந்த பத்மநாபன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங்.

நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் வலம் வர இருக்கிறது எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில முதல் பாடலா வாரணம் 1000 திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில கேட்கலாம்.

நேரம் 10:06. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்துல கேட்டுட்டு இருக்கோம் எனக்கு பிடித்த பாடல். கண்ணும் கண்ணும் கலந்தாச்சு, காற்றும் கொஞ்சம் நின்றுச்சு, காதல் வந்து சேர்ந்தாச்சு. நிகழ்ச்சியில அடுத்த பாடலா மதுரை திரைப்படத்திலிருந்து சாதன சர்க்கம் மற்றும் மதுபாலா குரல்ல கேட்கலாம்.

இசையால் இணைந்திருக்கிறோம். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மஞ்சள் வெயில் மாலையிலே கை கோர்த்து நடந்தால் மாலையும் விடியல்தான். நிகழ்ச்சியில அடுத்த பாடலா வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில ஹரிஹரன், கிருஷ் மற்றும் நக்கல் குரல்கள்ல கேட்கலாம் காற்றலைகள்ல.

நேரம் 10:17. திரையிசை பாடல்களோடு எனக்கு பிடித்த பாடல் காற்றலைகள் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. செவ்வானம் பொருந்திய மாலையிலே தெருவில் யாரும் இல்லை, என் நிழல் கூட உன்னை தேடுகிறதே. நிகழ்ச்சியில் தரும் அடுத்த பாடல் கஜினி திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில கார்த்திக் குரல்ல கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் எனக்கு பிடித்த பாடல். கடல் கரையின் குளிர்ந்த காற்றில் இன்னும் எவ்வளவு நேரம் உனக்காய் காத்திருப்பேன். வலம் வர இருக்கும் அடுத்த பாடல் ஐயா திரைப்படத்திலிருந்து, பரத்வாஜ் இசையில், கே கே மற்றும் சாதன சர்க்கம் குரல்களில் கேட்கலாம்.

நேரம் 10:29. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் எனக்கு பிடித்த பாடல். உன் நினைவுகள் என் இதயத்தின் சுவர்களில் எழுதிய கவிதைகள் அல்ல, அந்த சுவர்களையே தாங்கி நிற்கும் அஸ்திவாரம்.

0: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 100,000 ரூபாய் பரிசு கொடுக்க போறேன் எங்களோட கம்பெனில இருந்து.
1: ஆத்தி, 100,000 ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
0: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
1: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 100,000 ரூபாய் இப்பயா கொடுப்பீங்களா? பெட்டியில கொடுப்பீங்களா? எப்படி, பேங்க்ல போடுவீங்களா? இல்ல நானே நேர்ல வரணுமா? சொல்லுதாயி.
0: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
1: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரமா வந்துதாயி, நிறைய செலவு இருக்கு.
0: சரி பாட்டி, பண்ணிடலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய் மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 100,000 ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
1: ஆத்தடி ஆத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒண்ணு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
0: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
1: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
0: இல்லம்மா, புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
1: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுங்கத்தா.
0: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
1: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை கொடுதாயே, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்புடு வேத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற. என்ன
0: பாட்டி? பாட்டி
1: ஆத்தடி ஆத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க, யாருக்கிட்ட?
2: பாட்டி
0: தேவையற்ற ஸ்பேம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக் கொள்ள வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: நேரம் 10:37. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் கேட்டுட்டு இருக்கோம் எனக்கு பிடித்த பாடல். வசந்த கால தென்றலில் உன்னை தேடியே அழைப்பாகிறது மனம், நந்தவனத்து வண்ணத்து பூச்சியாய். அடுத்த பாடல் திருட்டு பயலை திரைப்படத்திலிருந்து, பரத்வாஜ் இசையில். ரேஷ்மி, சாதனா சர்க்கம் மற்றும் அமல்ராஜ் குரல்களில் கேட்கலாம்.

நேரம் 10:43. திரை இசை பாடல்களோடு எனக்கு பிடித்த பாடல் வலம் வந்து கொண்டிருக்கிறது. காற்று அடிப்போல் என்னை நீ சுற்றுவதால் காற்று அடிக்கும் பக்கம் எல்லாம் போகிறேன். உயரே பறந்தாலும் உன்னை சுற்றித்தான் பறப்பேன். அடுத்த பாடல் மாயாவி திரைப்படத்திலிருந்து, தேவிஸ்ரீ பிரசாத் இசையில், புஷ்பவர்ணம் குப்புசாமி மற்றும் கல்பனா குரல்களில் கேட்கலாம்.

நேரம் 10:48. எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில இன்னிசையான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். சிறகுகள் இல்லை என்னிடம் உன்னை தேடி வர, ஆனால் இதயம் இருக்கிறது என்றும் உன்னை நினைத்திட. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் காக்க காக்க திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில திப்பு மற்றும் ஷால்னி சிங் குரல்களில் கேட்கலாம்.

ஒலித்த பாடல் அயன் திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில ஹரிஷ் ராகவன் மற்றும் மகத்தி குரல்கள்ல கேட்டோம். நேரம் 10:56. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இணைந்திருக்கிறோம் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில. நிகழ்ச்சியில அடுத்த பாடலா சிவா மனசுல சக்தி திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் கேட்டுட்ருக்கோம் மதுரை. எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது.

உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல திரையசை பாடல்களோடு மதுரை தென்றல் வலம் வர இருக்கின்றது. நிகழ்ச்சியில முதல் பாடலா கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் திரைப்படத்திலிருந்து மசாலா.

காற்றலையில் திரையிசை பாடல்களோடு மதுர தென்றல் ஒழித்து கொண்டிருக்கிறது. அடுத்த பாடல் பட்டாஸ் திரைப்படத்திலிருந்து விவேக் மெர்வின் இசையில தனுஷ், மெர்வின் மற்றும் விவேக் குரல்களில் கேட்கலாம்.

மதுரை இசை பாடல்களோடு மதுர தென்றல் நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கோம். அடுத்த பாடலாக விக்ரம் திரைப்படத்திலிருந்து அனிருத் இசையில் ரவி ஜி மற்றும் அனிருத் குரல்களில் கேட்கலாம்.

நேரம் 11:13. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல கேட்டுட்டு இருக்கோம் மதுரை தென்றல். நிகழ்ச்சியில் வலம்பர இருக்கும் அடுத்த பாடல் கர்ணன் திரைப்படத்திலிருந்து சந்தோஷ் நாராயணன் இசையில் மாரியம்மாள் குரல்ல கேட்கலாம்.

உங்கள் ஜன்னல் கம்பிகளுக்கு இடையே மதுரை தென்றல் தவழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். அடுத்த பாடல் டான் திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தர் இசையில, அனிருத் ரவிச்சந்தர் மற்றும் ஆதித்யா குரல்களில் கேட்கலாம்.

11:22 ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸ்ல கேட்டுட்டு இருக்கோம் மதுரை தென்றல். மதுரை தென்றல் நிகழ்ச்சியில அடுத்த பாடலா லியோ திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

0: மதுரை தென்னல் நிகழ்ச்சியில ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாடலா மாஸ்டர் திரைப்படத்திலிருந்து அனிருத் இசையில கானா பாலச்சந்தர் மற்றும் அனிருத் குரல்ல கேட்கலாம் காற்றலைகள்ல.
1: சப்பா பீட்டு

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம்

0: போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: அப்பா, பாதே கிழிஞ்சிரும் போல. எப்படித்தான் இவ்வளவு வேகமா வண்டி ஓட்டுறாங்களோ? இத கேட்க யாருமே இல்லையா? நடந்து போறவங்க, வண்டியில போறவங்க எல்லாருமே இவங்க ஸ்பீடா போறத பார்த்து அவங்கவுங்க வண்டியை விட்டுருவாங்க.
4: இனிமே பாருங்க, அவங்க கனவுல கூட வேகமா போகணும்னு யோசிக்கவே மாட்டாங்க.
3: ஏன் அப்படி சொல்றீங்க?
4: அதுதான் திருத்தப்பட்ட புதிய மோட்டார் வாகன சட்டம் அமலுக்கு வந்துருச்சுல, அதனாலதான் அப்படி சொன்னேன். ஃபைன் அமௌண்ட் எல்லாம் கூட எக்கத்தப்பா ஏறிடுச்சு. அதனால அமைதியா பதறாம மெதுவாதான் எல்லாருமே வண்டியை ஓட்டிட்டு போவாங்க.
3: திருத்தப்பட்ட மோட்டார் வாகன சட்டத்தின் படி சாலைகளில் வேகமாக வாகனம் ஓட்டுவோருக்கு ₹5,000 முதல் ₹10,000 வரை அபராதமும், 3 மாதத்திலிருந்து 1 வருடம் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படும். அதே போன்று 18 வயதுக்கு கீழ் உள்ளோர் சாலைகளில் வாகனம் ஓட்டினால் வாகனத்தின் உரிமையாளருக்கு ₹25,000 அபராதமும், 3 ஆண்டு காலம் வரை சிறை தண்டனையும் விதிக்க கூடும். வாகனம் ஓட்டி வந்த சிறுவருக்கு 25 வயது வரை ஓட்டுநர் உரிமம் வழங்கப்பட மாட்டார். சாலைகளில் மித வேகம் மிக நன்று.
5: பொதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
6: நேரம் 11:32. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல கேட்டுட்டு இருக்கோம் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில. அடுத்த பாடலா வேட்டையன் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

இப்படி சூடு.

11:41 ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் கேட்டுட்டு இருக்கோம் மதுரை தென்றல். மதுரை தென்றல் நிகழ்ச்சியில்

காற்றலைகளில் மிதந்து வானலைகளில் கலந்து மதுரத்தென்றல் வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலா விக்ரம் வேதா திரைப்படத்திலிருந்து பிரதீப் குமார் மற்றும் நேஹா வேணுகோபால் குரல்களில் கேட்கலாம் காற்றலைகளில்.

சமயம் 11:57 ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் கேட்டுட்ருக்கோம் மதுரை தென்றல். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக ஜெயிலர் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

ஒலித்த பாடலுடன் நிறைவு பெறுகிறது மதுரத்தென்றல். இனி கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 12:10 இசை மேடை, GM பாலசுப்ரமணியம் பாட்டு. 12:40 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 12:50 மெல்லிசை. ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 1:10 என்னுயிர் தோழி சென்னை அஞ்சலாக கேட்கலாம். ஆடை வடிவமைப்பில் புதிய உத்திகள் நேர்முகம், நேர்முகத்தில் பங்கேற்பவர் அனுராதா அகிலன் அவர்கள். குழந்தை வளர்ப்பில் எது சரி கண்டிப்பா செல்லம்மா, உரை வழங்குபவர் VS பிரியா அவர்கள். படைப்பு தூத்துக்குடி வானொலி நிலையம். ஒன்று 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக கேட்கலாம். 1:55 மெல்லிசை. 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 மதுரத்தென்றல். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 3:00 பகல் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது.

0: மாலை ஒளிபரப்பில் குரல் அமுதம். குரல் அமுதத்தை தொடர்ந்து 5:30 மதுரை தென்றல், 6 நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம், 6:10 ஒரு பட பாடல்கள் வல்லரசு திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். மாலை 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7 சட்டப்பேரவையில் இன்று சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 7:10 ஈரோடு மாவட்ட செய்திகள் எழுதியவர் பி சி மூர்த்தி அவர்கள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 7:25 பண்ணை செய்தி, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிஷான் வாணி சென்னை அஞ்சலாக கேட்கலாம். மதிப்பு கூட்டுதல் மூலம் தொழில் முனைவோரை உருவாக்குதல் குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண்மை அறிவியல் நிலைய மனையியல் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஜி பாண்டிதுரை அவர்கள் கூறும் கருத்துகள். மேலும் எல் நினோ காலநிலை மாறுபாடுகளும் கால்நடை பண்ணையாளர்கள் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் குறித்து நீலகிரி மாவட்டம் சாண்டி நல்லா ஆடு இனவிருத்தி ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் கரு பசுபதி அவர்கள் வழங்கும் உரை. 8 துபாய் சர்வதேச கிரிக்கெட் அரங்கில் இந்தியா மற்றும் ஹாங்காங் இடையே மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டி 2026 ஹிந்தி மற்றும் ஆங்கில நேரடி வர்ணனை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நியூஸ் ஆன் ஏர் செயலியில் கேட்கலாம். 8 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 8:05 மதுரை தென்றல், 8:30 நலமாய் வாழ மகளிர் நலன் குறித்த பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஆலோசனை தருகிறார் மகப்பேறு மருத்துவர் வி பூமாதா அவர்கள். பகுதி 1. 8:45 மதுரை தென்றல், 9 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம், 9:15 மதுரை தென்றல், 9:30 நாடக மலர் வேரடி மண் நாடகம் எழுதியவர் வசந்தா நாராயணன் அவர்கள், எம் எலிசபெத் ராணி வாசுகி சமாரியா ஆகியோர் நடித்தவர்கள், அமைப்பு எஸ்ஆர் குபேந்திரன், நடிப்பு பிஎம்ஜி வடிவு சுப்புலட்சுமி சிவராமன். அகில பாரத இசை நிகழ்ச்சி, 11 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 கிரிக்கெட் ஆட்டத்தின் நிறைவில் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது.
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை
0: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.
3: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi is currently holding bilateral talks with his Belgian counterpart Bart De Wever in New Delhi. Both leaders will discuss the entire spectrum of bilateral relations as well as regional and global issues of mutual interest. Several agreements are expected to be signed after the talks. This morning, the Prime Minister of Belgium visited the Rajghat and paid tributes to Mahatma Gandhi. The Belgian Prime Minister arrived in New Delhi last night on a 3-day visit to India. He is accompanied by Belgian Minister of Defence Theo Fonken. This is his first visit to India since taking office in February last year. The visiting dignitary will deliver a keynote address at a Confederation of Indian Industry business event in the context of the India-EU Free Trade Agreement. Our correspondent reports that the visit will provide an opportunity to further strengthen the India-Belgium partnership and advance cooperation in areas of mutual interest, including trade and investment, defence and security, and renewable energy. Earlier today, Defence Minister Rajnath Singh held a delegation-level talk with his Belgian counterpart Theo Fonken. He said India and Belgium have warm and enduring ties built on mutual respect, democratic values,

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:10.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் இசை மேடை. இன்றைய இசை மேடை நிகழ்ச்சியில் ஜி என் பாலசுப்ரமணியம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். முதலாவதாக மாமவ பட்டாபிராமா என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, ராகம் மணிரங்கு, மிஸ்டர் சாப்பு தாளம்.

0: இதுவரை ஜி என் பாலசுப்ரமணியம் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள்.
1: தொடர்வது தமிழ் செய்திகள்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு வாகன உற்பத்தி துறை தொடர்ந்து ஊக்கமளிக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 1200 கோடி ரூபாய் செலவில் ஒருங்கிணைந்த தலைமைச் செயலக வளாகம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை பிக்கிள் பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு வாகன உற்பத்தி துறை தொடர்ந்து ஊக்கமளிக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற வாகன உற்பத்தியாளர்களின் வருடாந்திர மாநாட்டில் வாசிக்கப்பட்ட பிரதமரின் உரையில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு நாடுகளுடன் மேற்கொள்ளப்பட்ட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் மூலம் வாகன உற்பத்தி துறை கூடுதல் வளர்ச்சியடையும் என்று பிரதமர் அந்த உரையில் கூறியுள்ளார். இந்தியாவும் பெல்ஜியமும் சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்தும் வகையில் செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் பெல்ஜியம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு தியோ பிராங்கனுடன் நடத்திய பேச்சுகளின் போது அவர் இதனை தெரிவித்தார். சர்வதேச அளவில் சவாலான சூழல் நிலவி வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். இதனை ஒருங்கிணைந்து எதிர்கொள்வது என இந்தியாவும் பெல்ஜியமும் முடிவு செய்துள்ளதாக திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். இந்தியாவுடனான நட்புறவை மேலும் வலுப்படுத்த விரும்புவதாக திரு தியோ பிராங்கன் கூறினார். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள அவர் நியூயார்க்கில் நடைபெற்ற உயர்நிலை வர்த்தக கூட்டத்தில் உரையாற்றினார். சர்வதேச அளவில் பொருளாதாரத்தில் தேக்க நிலை காணப்பட்ட போதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 7.8% அளவிற்கு அதிகரித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார்.

0: பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்குடன் கூடிய சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக தொழில் முதலீட்டுக்கு உகந்த நாடாக இந்தியா திகழ்கிறது என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று மும்பையில் மகளிர் சுய உதவிக் குழுவினருடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இக்குழுவினர் தாங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை தெரிவித்துள்ளதாகவும் இதனை களைய தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இது தொடர்பாக வங்கி அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். பள்ளி கல்வித்துறையில் மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி புதுதில்லியில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். புதுமை கண்டுபிடிப்புகளுடன் வகுப்பறைகள் இருக்க வேண்டியதன் அவசியத்தை இந்த ஆய்வின் போது அமைச்சர் வலியுறுத்தியதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வரும் மாதங்களில் நடைபெற உள்ள தேர்வுகள் குறித்தும் அதற்கான ஏற்பாடுகள் குறித்தும் இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மியான்மரில் அமைதியும் ஸ்திரத்தன்மையும் ஏற்பட வேண்டும் என்பதே இந்தியாவின் விருப்பமாகும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். புதுதில்லியில் மியான்மர் நாடாளுமன்ற பிரதிநிதிகள் குழுவுடன் உரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மியான்மருடனான உறவு பாரம்பரியம் மிக்கது என்றும் அவர் தெரிவித்தார். அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற கொள்கையை இந்தியா கடைபிடித்து வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மியான்மருக்கு தேவையான உதவிகளை இந்தியா வழங்கும் என்றும் திரு ஓம் பிர்லா தெரிவித்தார். பிரிக்ஸ் நாடுகளின் அறிவுசார் சொத்துரிமை அமைப்புகளின் தலைவர்கள் பங்கேற்ற கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. அறிவுசார் சொத்துரிமை ஒத்துழைப்புக்கான சர்வதேச அமைப்புகளை வலுப்படுத்துவது என்று இந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. இதற்கான நெறிமுறைகளுக்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தில் 1200 கோடி ரூபாய் செலவில் நவீன வசதிகளுடன் கூடிய ஒருங்கிணைந்த தலைமைச் செயலக வளாகம் ஏற்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். இன்று சட்டப்பேரவையில் இதற்கான அறிவிப்பை வெளியிட்ட அவர், எதிர்கால தேவையை பூர்த்தி செய்யும் வகையிலும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையிலும் 20 லட்சம் சதுர அடி பரப்பில் இந்த வளாகம் சென்னையில் அமைக்கப்படும் என்றார். மாற்றுத்திறனாளிகள் எளிதில் அணுகுவதற்கான வசதிகளும் இதில் இடம்பெறும் என்று அவர் கூறினார். சென்னையில் சர்வதேச தரத்திலான ஒலிம்பிக் நகரமும் மோட்டார் விளையாட்டு நகரமும் ஏற்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதன்மை மொழியாக தமிழை அங்கீகரிக்க தேவையான சட்ட நடவடிக்கைகளை மத்திய அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்ற அரசினர் தனி தீர்மானத்தையும் திரு விஜய் முன்மொழிந்தார். இந்த தீர்மானம் பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. உத்தரப்பிரதேசத்தின் 32 மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. இப்பகுதிகளைச் சேர்ந்த 16,000 மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாக உத்தரப்பிரதேச அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழை தொடர்பான சம்பவங்களில் 3 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் 1,000 மேற்பட்ட மருத்துவ குழுக்களும் இதில் ஈடுபட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே வாரணாசியில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்பு குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆய்வு மேற்கொண்டார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களுக்கு உரிய உதவிகளை உடனுக்குடன் வழங்குமாறும் பிரதமர் அறிவுறுத்தினார். இந்தியாவிற்குள் சட்டவிரோதமாக நுழைய முயன்ற 22 பேர் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளதாக அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், அசாமை ஒட்டிய எல்லைப்பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். மேற்குவங்கத்தில் 290 கோடி ரூபாய் வங்கி முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறையினர் 11 இடங்களில் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கொல்கத்தாவில் இந்த சோதனைகள் நடைபெற்று வருவதாக

0: எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகம், கேரளம், கர்நாடகா மற்றும் தெலங்கானா மாநிலங்களில் உள்ள 30 இடங்களிலும் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்புச் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட 8 வழக்குகளின் கீழ் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சண்டிகரில் நேரிட்ட சாலை விபத்தில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 3 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர், 9 பேர் காயமடைந்தனர். உத்தரப்பிரதேசத்திலிருந்து தொழிலாளர்களை ஏற்றிச் சென்ற வேன் கர்கோடா பகுதியில் மற்றொரு வாகனத்தின் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். உலகக்கோப்பை பிக்கல்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவுகளில் ஃபைரோஸ் ஜைதி தங்கப்பதக்கத்தையும், சஞ்சனா சிறிமலா வெள்ளிப்பதக்கத்தையும், சகுந்தலா தேவ்நானி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 6 தங்கம், 16 வெள்ளி, 15 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தில் உள்ளது. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் சிண்ட்ரல்லா தாஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 11-6, 11-8, 9-11, 14-12 என்ற செட் கணக்கில் கஸ்கஸ்தானின் இஸ்கண்டர் கார்கி, நுர்சயா நர்மன் இணையை வென்றது. இப்போட்டியில் மனுஷா தியா சிட்டாலே இணையும் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-18, 21-19 என்ற செட் கணக்கில் கனடாவின் விக்டர் லையை வென்றார். சீன பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹர்திக் மகர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-19, 21-16 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஹி ஜிரூயை வென்றார். சிராக் பரிதா, ஹரிஷ் மைத்திலி ஸ்ரீகுமார், நவீன் சிவகுமார் ஆகியோரும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கர் மற்றும் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா சார்பில் பயிற்சியாளர் உள்பட 768 பேர் பங்கேற்பதற்கு விளையாட்டு அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு வாகன உற்பத்தி துறை தொடர்ந்து ஊக்கமளிக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 1200 கோடி ரூபாய் செலவில் ஒருங்கிணைந்த தலைமைச் செயலக வளாகம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை பிக்கல்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:25. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியில் 720 கிலோ ஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு. வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலத்த காற்று மணிக்கு 45-55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் இன்று தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். மேலும் காற்று இதே வேகத்தில் தென்மேற்கு வங்கக் கடற்பரப்பின் தெற்கு பகுதிகளிலும் இன்று வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அலைகளின் வேகம் பற்றிய எச்சரிக்கை. திருவள்ளூர் மாவட்ட கடலோரப் பகுதிகளில் ராயபுரம் முதல் பழவேற்காடு வரை அலைகளின் வேகம் வினாடிக்கு 1.5 முதல் 1.7 மீட்டராக இருக்கக்கூடும். 1.4 முதல் 1.6 மீட்டராக சென்னையில் பாலவாக்கம் முதல் லட்சுமிபுரம் ஓடைக்குப்பம் வரை இருக்கும் வாய்ப்புண்டு. கடலூர் மாவட்ட கடலோர பகுதிகளில் கிள்ளை முதல் மூர்த்தி புதுக்குப்பம் வரை அலைகள் கரையை தொடும் வேகம் 1 மீட்டராக இருக்கக்கூடும். காஞ்சிபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் ஆலம்பரக்குப்பம் முதல் சின்ன நீலாங்கரை வரை வினாடிக்கு 1.4 முதல் 1.5 மீட்டராக அலைகள் வேகம் எடுக்கும். விழுப்புரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் வைத்திக்குப்பம் முதல் முட்டுக்காடு அழகன் குப்பம் வரை 1.1 முதல் 1.2 மீட்டராக வினாடிக்கு அலைகளின் வேகம் இருக்கும். ஆந்திர பிரதேசத்தில் 1.6 முதல் 2 மீட்டராக கிருஷ்ணா கடலோர பகுதிகளில் இருக்கும் வாய்ப்புண்டு. நெல்லூர் கடலோர பகுதிகளில் வினாடிக்கு 1.7 முதல் 1.9 மீட்டராக அலைகளின் வேகம் இருக்கும். கிழக்கு கோதாவரி கடலோர பகுதிகளில் அலைகளின் வேகம் வினாடிக்கு 1.2 முதல் 1.6 மீட்டராக இருக்கும் வாய்ப்புண்டு. குண்டூர் கடலோர பகுதிகளில் 1.1 முதல் 1.8 மீட்டராக அலைகள் வினாடிக்கு வேகம் எடுக்கும். மேற்கு கோதாவரி கடலோர பகுதிகளில் அலைகளின் வேகம் வினாடிக்கு 1.1 முதல் 1.5 மீட்டராக இருக்கக்கூடும். பிரகாசம் கடலோர பகுதிகளில் வினாடிக்கு 0.6 முதல் 1.2 மீட்டராக அலைகள் கரையை தொடும் வேகம் இருக்கும் என்று

வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் வானிலை அறிக்கை 2:55. சென்னை வானொலியின் பண்பலை அலை

0: பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய மூன்றடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராஃப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள். மெல்லிசை பாடல் ஒன்று கேட்போம். எல் சங்கர் ராஜா அமிர்தா பாடியுள்ள பாடல். நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை பாடலுக்கு இசை கே. பத்மநாபன்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: கம்மி வட்டியில லோனு வேணுமா? அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா,
1: மாட்டிக்கிட்டீங்க. தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
2: RBI சொல்கிறது,
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

எவண்டா மேல எவண்டா கீழே எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடு. ஊரு நியாயம் இருந்து எதுக்கு வரிய மதிப்பேன் அது என் பழக்கம். காலை இழுத்து உயர நினைச்ச

0: இன்றைய எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சி இரண்டு பகுதிகளாக மலரவிருக்கிறது. முதலாவதாக ஆடை வடிவமைப்பில் புதிய உத்திகள் என்ற தலைப்பில் நேர்முகம் இடம்பெறுகிறது. இதில் பங்கேற்கிறார் அனுராதா அகிலன் அவர்கள். அடுத்து குழந்தை வளர்ப்பில் எது சரி, கண்டிப்பா செல்லம்மா என்ற தலைப்பில் உரை நிகழ்த்துகிறார் வி எஸ் பிரியா அவர்கள். இன்றைக்கு ஆடை அப்படிங்கிறது நிறைய மாற்றங்கள் அடைஞ்சிருக்கு. உடைங்கிறது இன்னைக்கு ஒரு கலை கலாச்சார பிரதிபலிப்பாக கூட இருக்குது. ஆடை வடிவமைப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு தனி பிரிவாகவே அது நிறைய வளர்ச்சி கண்டிருக்கு. ஆடை வடிவமைப்பு அந்த துறையில பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கிற திருமதி அனுராதா அவர்களை நம்ம இப்ப சந்திக்கிறோம். வணக்கம் அனுராதா அவர்களே.
1: வணக்கம்.
0: உங்களை பத்தி சொல்லுங்க.
1: நான் படிச்சது வளர்ந்தது எல்லாமே இங்க தூத்துக்குடியில தான். என்னுடைய திருமணத்துக்கு அப்புறம் விளாத்திக்குளம் பக்கத்தில் இருக்கிற அயன்பொம்மையாபுரம்ங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கேன். இப்போ இந்த துறையில் வந்து நான் 15 வருஷமாக இல்லை பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோடய சின்ன வயசு கனவுங்கிறது வந்து எனக்கு வந்து பெயிண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் என்னுடைய ஸ்டடீஸ் கூட இதுவும் ட்ராவல் பண்ணி வந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் எனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து பிள்ளைங்க பிறந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த 5 இயர்ஸ்க்கு அப்புறம் என்னுடைய பேஷனை என்னுடைய கெரியராக மாற்றுறதுக்கு என்ன பண்ணலான்னு யோசித்தப்போ நான் சூஸ் பண்ணது வந்து ஃபஸ்ட்டு

0: சம்மர் கிளாஸஸ் எனக்கு யூஸ்வலாக சின்ன பிள்ளைங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுறதும் ரொம்ப இஷ்டம். ஸோ சம்மர் கிளாஸஸ் வந்து ஒரு இப்போ இப்போ வந்து ஒரு 18 இயர்ஸாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். சம்மர் கிளாஸஸ் வந்து கேட்டகரி வைஸஸாக எல்கேஜியிலேருந்து காலேஜ் பிள்ளைங்க வரைக்கும் எல்லாருக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதில் ஃபேப்ரிக் பெயிண்டிங், போஸ்டர் பெயிண்டிங், கிளாஸ் பெயிண்டிங், பல பெயிண்டிங்ஸ் அதில் வந்து அதுலேயும் கேட்டகரி பண்ணி அவங்களுக்கு டீச் பண்ணிகிட்டு இருந்தேன்.
1: மெயினாக நீங்கள் ட்ராயிங் அந்த இது அதிகமாக உங்களுக்கு விருப்பம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, அந்த வகையில் நிறைய பேருக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்துட்டும் இருக்கிறீங்க. இதை வந்து நீங்க உடைகள்லயும் இப்ப நீங்க பண்றீங்க இல்லீங்களா?
0: ஆமாம்.
1: எந்த விதமான துணிகளை நீங்கள் அதுக்காக செலக்ட் பண்ணுறீங்க?
0: இதுக்கு மெயினாக நான் செலக்ட் பண்ணுறது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து காட்டன், ஹேண்ட்லூம் காட்டன், ஆர்டினரி காட்டன், இந்த சாஃப்ட் காட்டன் ரெண்டுமே.
1: அந்த பருத்தி துணிகள் வந்து இந்த மாதிரியான பெயிண்டிங்க்கு அதிகமாக
0: இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அந்த கிளாத்தை வந்து இன்னும் அழகு மேன்மேனு இன்னும் அழகாக காமிக்கும் அது. அதனால காட்டன் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அடுத்தது சாஃப்ட் காட்டன், சாஃப்ட் சில்க்கு, சில்க்கு எல்லாமே பண்ணாலும் ரொம்ப அழகாக.
1: எந்த விதமான துணியாக இருந்தாலும் அதில் வந்து நம்ம பண்ண முடியும்,
0: எது வேணாலும் பண்ணலாம். அந்த ஜார்ஜெட் கிளாத்துங்கும் போது வந்து அது வந்து நல்ல ஒரு லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக தான் எப்பயுமே வச்சிருப்பேன். அந்த தின் மெட்டீரியல் அதுலயும் பண்ண முடியும், பட் இதுல எல்லாம் வந்து இருக்கிற அந்த ரிச்னஸ் அதுல இருக்காது.
1: பொதுவா நீங்க வந்து மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறீங்களா, அல்லது நீங்க வந்து துணிகள்ல நீங்க உங்களுடைய ஓவியங்களை வரைஞ்சி அதை வந்து நீங்க விற்பனை பண்றீங்களா?
0: இல்லை, இது வந்து நான் இது சம்மர் கிளாஸஸ்ங்கிறது கேன்வாஸ் போர்டு அந்த மாதிரி இதில் தான் பண்ணேன். இது வந்து நான் என்னுடைய சேல்ஸ் கண்டெயின் பண்ணுற இது வந்து ஃபுல்லாக கிளாத் மெட்டீரியல்ஸில் ஃபுல்லாக பண்ணுறேன். சுடிதார் மெட்டீரியல், சாரி எல்லாமே இது வந்து தனியாக சேல் கண்டெயின் மட்டும் இது தனியாக பண்ணுறேன். இது வந்து கற்றுக் கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப பண்ணலை. இது
1: இப்போ அன்னைக்கு வந்து பாவாடை தாவணி அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து லெஹெங்கா ஸ்கர்ட்டு சோளி அப்படின்னு மாறி இருக்குதுனாலுமே இன்றைக்கும் அதே அந்த உடைகள் தான் இந்தியாவில் பெருமளவில் இருக்குது இல்லைங்களா?
0: ஆமாம்.
1: இது போக இன்னும் மேற்கத்திய உலகத்தினுடைய தாக்கம் இன்னைக்கு நிறைய ஊடக பயன்பாடுகள்னால இங்கிட்ட நிறைய இருக்குது. அதனால மேற்கத்திய ஆடைகளை நிறைய பேர் அதை விரும்புறாங்க. இன்னைக்கு இளைய சமுதாயத்தினர் அதை நோக்கி போறாங்க அப்படின்னு நம்ம சொன்னாலுமே இன்னும் நம்ம ஊர்ல வந்து ஒரு பண்டிகைகளாகட்டும், ஒரு திருமண விழாவாகட்டும், ஒரு ஏதாவது ஒரு கொண்டாட்டங்களாகட்டும், எல்லாத்திலையும் நம்ம வந்து நம்மளுடைய பாரம்பரிய உடைகளை தான் நம்ம பெரும்பாலும் நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம் இல்லையா? அதுக்கு காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க?
0: இதுல இந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ்ல உள்ள பியூட்டி வந்து எப்பயுமே இது வந்து இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபர்ஸ்ட். இப்பயும் வந்து என்னோட பெயிண்டிங் வந்து குட்டி பிள்ளைங்களுக்கு பட்டு பாவடையில் அதில் வந்து இப்போ இது ஃபேரி டெய்ல்ஸ் போட்டால் அவ்வளோ பிடிக்குது பிள்ளைங்களுக்கு. ஸோ ஃபேரி டெய்ல்ஸ், கண்ணன் கதைகள், மகாபாரத கதை, அந்த
1: ட்ரெடிஷ்னலையே நீங்கள் வந்து ஓவிய வடிவத்தில் நீங்கள் அந்த துணிகளில் கொண்டு வந்துடுறீங்க.
0: பட்டு சாரீஸ் அதுலெல்லாம் வந்து இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் காமிக்க வேண்டியது இருக்கு. நம்ம ஆர்டினரி பட்டு சாரியிலேருந்து இது டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்கு மகாபாரதம் ஸ்டோரிஸு, கண்ணன் கதைகள், இந்த குட்டி பிள்ளைங்களுக்கு ஃபேரி டெய்ல்ஸ் இந்த மாதிரியும் போட்டுக்கிட்டு இருக்கேன்.
1: ஸோ நீங்கள் வந்து இந்திய மகளிர் தனித்துவமான அடையாளம் அப்படின்னு நம்ம சேலைய சொல்லலாம். நீங்க சேலைகளிலையும் பண்றீங்க இல்லீங்களா?
0: சேலைகளை தான் மெயினா பண்றேன்.
1: இப்ப வந்து அது உங்களுடைய இப்ப வாடிக்கையாளர்கள் என்ன கேட்கறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஓவியங்களை நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்களா, இல்ல நீங்களே அதை பண்ணி அதை விற்பனை பண்றீங்களா?
0: என்னோட டேஸ்ட் கேத்தாப்லயும் நான் அந்த ஸ்டால்ஸ் எல்லாம் போடும்போது என்னோட டேஸ்ட் கேத்தாப்ல போட்டு வச்சிருப்பேன். அப்புறம் அவங்க செலக்ட் பண்ண அவங்க பார்த்து சூஸ் பண்றாங்கல்ல, அதுல வந்து அவங்களுடைய விருப்பம் என்ன, யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன விருப்பம், காலேஜ் பிள்ளைங்களுக்கு எது பிடிக்குது, கொஞ்சம் ஏஜ்டானவளுக்கு என்ன பிடிக்குதுங்கிறத நிறைய தெரிஞ்சுக்கிட முடியும். அப்புறம் அதுக்கேத்தாப்லையும் போடுவேன், கஸ்டமைஸும் பண்ணி கொடுக்குறேன். அவங்க கேட்டதுக்கு ஏத்தாப்புல அதுக்கேத்தாப்புல டிசைன்ஸ் பண்ணி கொடுக்குறேன்.
1: இப்போ இதற்கான நீங்கள் இந்த ஓவியம் வரைவதற்காக நீங்கள் யூஸ் பண்ணுற பொருள்கள் எல்லாமே இங்கேயே கிடைக்கக்கூடியது தானா?
0: இப்போ நான் இருக்கிறது வந்து ஒரு சின்ன கிராமம், அங்கே வந்து எனக்கு மோஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் கிடைக்காது. எனக்கு எல்லாமே நான் அவுட் ஆஃப் இதில் தான் வாங்க வேண்டியது இருக்கும், எல்லாமே மெட்டீரியல்ஸ் எல்லாமே.
1: பட் நம்ம ஊரில் காமனாக பொருள்
0: கிடைக்குது, கிடைக்கிறது எல்லாமே கிடைக்கக்கூடிய பொருள்.
1: இந்த இப்போ நீங்கள் ஓவியம் வரைஞ்ச பிறகு அந்த துணியினுடைய பராமரிப்புக்கு நீங்கள் என்ன ஆலோசனை வழங்குறீங்க?
0: அதாவது அது நார்மல் வாஷ் பண்ணலாம், ஒண்ணுமே அந்த பெயிண்டிங் வந்து ஒண்ணுமே செய்யாது, ஃபேப்ரிக்
1: தண்ணி பட்டாலும் எதுவும்
0: ஒண்ணுமே ஆகாது. ஆனா வந்து நம்ம ஹேண்ட் வாஷ் பண்றது பெட்டர். அது வந்து ஒரு அவ்வளவு நேரம், ஒரு அரை மணி நேரம் அது வாஷிங் மிஷின்ல இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு பண்ணோம்னா நல்லா லாங்கா இருக்கும். அயனிங்க்கு வந்து அதுக்கு பேக் சைடு வச்சு அயன் பண்ணணும், இல்லைன்னா மேல ஒரு துணி வச்சு அயன் பண்ணணும்.
1: ஓவியத்தின் நேரடியாக அது மேல
0: டைரக்டா பண்ணோம்னா அது மெல்ட் ஆயிடும், அது ஒரு மாதிரி இந்த டிஷர்ட்ல எல்லாம் ஆகிற மாதிரி ஆயிரும். ஸோ அதில் பண்ணக்கூடாது. லீஸ்ட் மெயின்டெனன்ஸ் தான் அது வாட்டுக்கு இருக்கும், வருஷ கணக்கும் அது ஒண்ணுமே செய்யாது.
1: பெண்களுடைய உடை வடிவமைப்பில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க?
0: இப்போக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குது. நம்ம இன்னும் அந்த நார்த்து போக போக பிள்ளைங்களுக்கு வந்து இப்போ இன்னும் ட்ரெண்டியாக இன்னும் டிஃப்ரெண்ட்டாக போடுறாங்க, அவங்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக மாறி இருக்கு.

0: எனிவேஸ் எனக்கு வந்து இந்த இதுவும் பிடிக்கும், அதுவும் பிள்ளைங்க வந்து மாடஸ்டா போடுற வரைக்கும் அதுவும் பிடிக்கும். ஸோ என்னுடைய பெயிண்டிங்கை வந்து நான் அதுலேயும் போட தான் செய்கிறேன். அந்த இதுலேயும் இப்போ உள்ள லேட்டஸ்ட் வேர்க்கும் இப்போ போடுறேன். நம்ம ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ் எதுவும் விட்டு போயிடக்கூடாதுங்கிறக்காண்டி சாரீஸ் பட்டுப்பாவடையில் மெயினாக வந்து அது பிள்ளைங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஒரு காமிக்கணும், காமிச்சு அவங்கள இன்னும் அட்ராக்ட் பண்ணி அவங்கள அதை போட வைக்கணும். இப்போ குட்டி பிள்ளைங்கலாம் வந்து இன்னும் ஆசைப்பட்டு போடுறாங்க, கதை எப்படி வேகமாக தூக்கி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு அப்போ போடுறாங்க. பெரியவங்களுக்குமே இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அது போடும்போது, அதனால இதில் இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன்.
1: இப்போ பருவ காலத்துக்கு ஏற்ற மாதிரி உடைகள்லையும் மாற்றங்கள் இருக்கும் இல்லையா? இப்போ நம்ம வந்து வெயில் காலத்தில் வந்து அதிகமாக பருத்தி ஆடைகளை நம்ம தேர்ந்தெடுப்போம். அதே மாதிரி குளிர்காலத்தில் வந்து நம்ம உல்லன் க்ளோத்ஸ் அந்த மாதிரி ஹெவியான க்ளோத்ஸ் அண்ட் சிந்தட்டிக் மெட்டீரியலில் இருக்கக்கூடிய உடைகளை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். பருவகாலத்துக்கு ஏற்ற மாதிரியாக உடைகளில் மாற்றம் வேணுங்கிறது அவசியமா?
0: கட்டாயமாக வேணுங்கிறது அவசியம். நம்மளுடைய கிளைமேட்டுக்கு பருத்தி ஆடைகள் தான் பெஸ்ட்டு.
1: நம்ம முக்கால்வாசி வெயில் பிரதேசத்தில் இருக்கிறோம்,
0: அதனால இதுதான் பெஸ்ட்டு. இப்போ அதுலேயும் ஹேண்ட்லூம்ஸு நல்லா அவ்வளோ அழகழகாக வருது, இதுலேயும் அவ்வளோ ட்ரெண்டியாக வருது. காட்டன்லேயுமே ரொம்ப அழகழக, நம்ம முந்தைய விட முந்தி வந்து நம்ம அம்மாலாம் கேட்டபோது வித்தியாசமாக இருக்கும், அந்த டைப் மட்டும்தான் வரும். இப்போ வந்து அவ்வளோ இந்த இப்போ ஃபேமஸாக இருக்குது,
1: எல்லாமே தேர்ந்தெடுக்கிறதுக்கு நிறைய இப்போ
0: வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இன்னும் ஃபேஷனும் இதில் காட்டன் சாரீஸில் இன்னும் ஃபேஷன்ஸும் அழகாக வந்திருக்கு, நிறையா லேட்டஸ்ட்டாக இன்னும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு.
1: காட்டன் சேலைகளில் ஃபேஷன் வித்தியாசமாக வந்திருக்குன்னு நீங்கள் எதை சொல்கிறீங்க?
0: டிசைன்ஸும் வேறு மாதிரி வந்திருக்குது, துணி அந்த பார்டர்ஸ் இப்போ வர்றது இன்னும் சின்ன பிள்ளைங்க கட்டுற மாதிரி, காலேஜ் பிள்ளைங்க கட்டுற மாதிரி
1: விரும்புறதுக்கு ஏற்ற மாதிரி காட்டன் சேலைகளையே வந்து இளைய சமுதாயத்தினரும் விரும்புறதுக்கு ஏற்ற மாதிரியாக அதுல இப்ப நிறைய மாற்றங்கள் வருதுன்னு சொல்றீங்க. இந்த ஆடை வடிவமைப்பு துறையில உங்களுக்கு எத்தனை ஆண்டு கால அனுபவம் இருக்குங்க?
0: எனக்கு இந்த வருஷத்தோட ஒரு 18 இயர்ஸ் ஆகுது.
1: 18 வருஷமாக இந்த துறையில
0: இந்த துறையில இருக்கிறேன். இதுக்கு வந்து மெயினா ஆனா இதுக்கு நிறைய கல்வி இருக்குது. இப்ப ஃபேஷன் டிசைனிங், டெக்ஸ்டைல் டிசைனிங், இப்போ வந்து கிராஷ் கோர்சஸும் இருக்கு. ஒர்க் ஷாப்ஸ் 2 டேஸ் பண்ணிட்டு பண்றவங்க எல்லாம் இருக்காங்க. 3 இயர்ஸ் கோர்ஸ், 2 இயர்ஸ் கோர்ஸ்.
1: பள்ளி படிப்பை முடிச்ச பிறகு உயர்கல்விக்கு போறவங்களுக்கு இந்த ஆடை வடிவமைப்பிலையுமே நிறைய மேற்படிப்புக்கான வாய்ப்புகள் இருக்கு.
0: நிறைய இருக்குது,
1: தமிழ்நாட்டிலேயே அது
0: இருக்குது. 15 டேஸ்ல ஒரு ஆரி கிளாஸ் படிச்சுட்டு வந்து பண்றவங்களும் இருக்காங்க. ஸோ இதுக்கு நான் பேசிக்கா படிப்பும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா நான் வந்து பர்சனலா ஃபீல் பண்றது அதுக்குள்ள பேஷன், ஆர்வம், அதுக்குள்ள ஈடுபாடு, அந்த கிரியேட்டிவ்னஸ் இது இருந்துச்சுன்னா கட்டாயமா அவங்க ஒரு வீட்டுல ரூம்ல வச்சே பண்ணலாம்.
1: நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா சின்னதுல இருந்தே நம்ம வந்து இப்ப இந்த கைட்டு ஊசி நூலை பிடிச்சி தைக்கிறதுக்கு நம்ம கூல சொல்லி கொடுப்பாங்க, வீட்டுல நமக்கு அம்மா அம்மா சொல்லி கொடுப்பாங்க, சின்ன சின்ன தையல்கள், அதே மாதிரி எம்ப்ராய்டரி, இதுல இருக்கக்கூடிய ஆர்வம், அதுல இருக்கக்கூடிய நம்முடைய அந்த பொறுமையா உட்கார்ந்து கையாளுற ஒரு விருப்பம் நமக்கு இருந்தால் அதையே வந்து மேல்கல்வியில நம்மளுடைய விருப்ப பாடமாக எடுத்து படிக்கலாம்னு நீங்க சொல்றீங்க. இதுல வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அல்லது அதாவது வேலைனா பணிக்கு செல்ற மாதிரியாக வேலை வாய்ப்புகள் இருக்கா, இல்ல சுய தொழில் பண்ற மாதிரியான வாய்ப்புகள் இருக்குதா?
0: வேற இதுக்கு வேற இதுல இடத்துல ஒர்க் பண்ற இதுவும் இருக்குது. ஆனா இந்த கலை இதுல பொறுத்த வரைக்கும் நம்ம நுட்பமான நம்மளுடைய பர்சனல் ஒரு திறமையை வெளிக்காமிக்கிறது. ஸோ இதை வந்து நம்ம சொந்த தொழில் பண்ணோம்னா இன்னும் நல்லா ஃபிளரிஷ் பண்ணலாங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன்.
1: ஆடை வடிவமைப்புல இந்தியாவில நிறைய பெண்மணிகள் கூட முன்னணியில இருக்கிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நீங்க வந்து இதை 18 வருடமாக இந்த தொழிலில் இருக்கிறேன்னு சொல்றீங்க. இது வந்து பெண்களுக்கு ஒரு ஏற்ற தொழில் தான். ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி கலை திறன் அண்ட் படைப்பு திறன், அந்த கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது இயல்பாகவே பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒன்று. ஸோ இதை வந்து நம்மளுடைய ஒரு தொழிலாக எடுத்து, அதையும் நீங்க சொல்றீங்க வேலை வாய்ப்புகளை தேடி போகாம நம்மளுடைய சுய தொழிலாக இதை எடுத்துக்கிட்டா நம்ம நல்லா இன்னும் பிரகாசிக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ இது வந்து பெண்களுக்கு ஒரு லாபகரமான தொழிலாக இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா?
0: கட்டாயமா லாபகரமான தொழில் தான் இது. அதாவது குறைந்த முதலீடு போட்டாவே போதும், வீட்டுல ஒரு சின்ன ரூம் இதுக்கு ஒதுக்குனா போதும், ஒரு டேபிள் அவ்வளவுதான் நமக்கு தேவை. அதுக்குள்ள மெட்டீரியல்ஸ் வாங்கணும், பெயிண்ட் வாங்கணும். இப்ப எம்ப்ராய்டரியா இருந்தா அதுக்குள்ள இதுக்கு நூல் அந்த மாதிரி ஜாமாங்க தான் வாங்க வேண்டியது இருக்கும்.
1: சோ இதுக்கு அடிப்படையாக தேவைப்படக்கூடிய பொருட்கள் வந்து ரொம்ப எளிமையானது,
0: எல்லா இடத்துலயும் கிடைக்கக்கூடியது.
1: சோ அதிக முதலீடு இல்லாமலேயே இந்த தொழிலை நம்ம ஈஸியாக தொடங்கலாம். இந்த தொழிலுக்கு அதாவது பெண்கள் வந்து இதை ஒரு கைத்தொழிலாக எடுத்துட்டு இதை ஒரு சுய தொழிலாக செய்யும் போது இதற்கு அரசாங்க தரப்பிலிருந்து எதுவும் சப்போர்ட், மானியம் அப்படி எதுவும் கிடைக்குதாங்க?
0: அரசாங்கத்திலிருந்து சப்போர்ட் கிடைக்குது.

0: இந்த இப்ப நீங்க தயாரிக்கின்ற இந்த பொருட்களை நீங்க வந்து எப்படி சந்தைப்படுத்துறீங்க, மார்க்கெட் பண்றது நீங்க எப்படி பண்றீங்க?
1: இப்போ ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னால் வந்து இது மார்க்கெட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு வேலையாக இருந்தது. அது யாராவது அது காது மூலமாக ஒரு ஆள் சொல்லி வாங்குறது மட்டும்தான் நம்மளுடைய சேல்ஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து இதுக்கு பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்பவே நிறைய விரிவடைஞ்சிருக்குது. இப்போ இன்ஸ்டாகிராமில் போட்டோம்னா அதுக்கு அவ்வளோ வியூவர்ஸ் வர்றாங்க, அது கேட்குறாங்க, விசாரிக்கிறாங்க.
0: ஸோ நமக்கு நேரடியாக தொடர்பில் இல்லாதவங்கள் கூட இந்த சமூக ஊடகங்கள் மூலமாக நம்முடைய தயாரிப்புகளை கொண்டு போக முடியுது.
1: இப்போ ரீசெண்டாக ஸ்டால்ஸும் நிறைய வந்திருக்கிறதுனால அது ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்குது.
0: அங்கே நீங்கள் உங்களுடைய பொருட்களை காட்சிப்படுத்துறீங்க?
1: ஆமாம், இப்போ வந்து எல்லா ஊர்லேயும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது சென்னையில் மதுரையில் இங்கிட்டு இந்த சைடு ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது வந்து நல்ல பிளாட்ஃபார்மாக எனக்கு,
0: அதற்கு நல்ல வரவேற்பு இருக்குது.
1: நல்ல வரவேற்பு இருக்கிறது.
0: இந்த ஆடை வடிவமைப்பில் நல்ல தகுதியும் ஈடுபாடும் இருந்தால் யாருனாலும் பிரகாசிக்கலாம்னு சொல்கிறீங்க. இந்த ஆடை வடிவமைப்பில் பல்வேறு பிரிவுகள் பற்றி சொல்லுங்களேன்.
1: இதில் வந்து ஆரி ஒர்க், எம்ப்ராய்டரி ஒர்க், இந்த பெயிண்டிங் இதை மாதிரி நிறைய இருக்குது. இதில் வந்து நம்மளுடைய கிரியேட்டிவிட்டிக்கு ஏற்றாப்புல நம்ம மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம பெயிண்டிங் பண்ணிட்டு அது மேலே எம்ப்ராய்டரி ஒர்க் கம்பைன் பண்ணலாம், எம்ப்ராய்டரி ஒர்க்கும் ஆரியும் கம்பைன் பண்ணலாம், ஆரியும் பெயிண்டிங்கும் கம்பைன் பண்ணலாம். ஸோ நம்ம அது வந்து எல்லாமே அந்த ரீச் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்.
0: இந்தியா முழுமைக்குமே இந்த ஆரி ஒர்க்கு, அந்த கலம்காரி ஒர்க்கு, மதுபாணி ஒர்க் அப்படிங்கிறது வந்து பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லைங்களா? ஒவ்வொரு பகுதிக்கு போனாலும் அங்கே வந்து ஒவ்வொரு விதமான ஒரு துணிகளில் வந்து ஓவியங்கள் போடுறது, சாயங்கள், இயற்கை சாயங்கள் யூஸ் பண்ணுறது, பலவிதமான நூல்களை யூஸ் பண்ணி அந்த இதை ஆடையை வடிவமைக்கிறதுங்கிறது தொன்றுதட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி நம்ம இன்றைய தலைமுறையினரும் விரும்புகிற மாதிரியாக அதை நம்ம கொண்டு வரலாம்னு நீங்கள் சொல்கிறீங்க.
1: கண்டிப்பாக.
0: இந்த தொழிலில் நீங்கள் என்னென்ன சிரமங்களை நீங்கள் எதிர்கொள்கிறீங்க?
1: இதில் சிரமங்கள்ங்கிறது வந்து இப்போ உள்ள லேட்டஸ்ட் ட்ரெண்டை நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இந்த எம்ப்ராய்டரி, ஆரி இதெல்லாமே வந்து இந்த சீக்வன்ஸ் ஒர்க்கு, இது ஸ்டோன் ஒர்க்கு எல்லாமே வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு பீரியட் இருக்கும். அந்த ஃபேஷன் வந்து முடிஞ்சிருச்சுன்னா கடையில் வந்தாலும் யாரும் வாங்க மாட்டாங்க அது. ஸோ அதை வந்து நம்ம நம்மளை கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கிட்டே வரணும். எது இப்போ உள்ள லேட்டஸ்ட் ட்ரெண்டுங்கிறது,
0: பொதுவாக மக்கள் இப்போ என்னதை விரும்புகிறாங்க,
1: எதை விரும்புகிறாங்க அப்படிங்கிறது.
0: நிறைய இப்போ கடைகளுக்கு போனால் ஒரே விதமான ஒரு டிசைனில் எல்லா தரத்துலேயும் நம்ம வந்து சேலைகளை பார்க்குறோம், ஆடைகளை பார்க்குறோம். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஓவியங்கள் அப்படிங்கிறத நமக்கு யூனிக்காக இருக்கும், தனித்துவமாக இது யார்கிட்டயுமே இருக்காது, இது எங்கிட்ட மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கறதே வந்து பொதுவா பெண்களுக்கு விரும்பக்கூடிய ஒரு விஷயம் தான்.
1: அப்படி நினைக்கிறவங்க கட்டாயமா அதை வந்து திருப்பி திருப்பி வந்து வாங்குறாங்க. வித்தியாசமா போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எனக்கு வந்து இந்த கண்ணன் கதைகள் இதெல்லாம் போடுறது வந்து என்னுடைய தனித்துவமா நான் நினைக்கிறேன்.
0: நமது மாவட்டத்தில இருந்து ஒருத்தர் இந்த துறையில இவ்வளவு தூரம் சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது கேட்கவே சந்தோஷமா இருக்கு. பெண்கள் வந்து வெளியில வந்துதான் வேலை செய்யணும்னு இல்லை, வீட்டில இருந்து தன்னுடைய குடும்பத்தை பராமரித்து கொண்டு தன்னுடைய விருப்பமான ஒரு இதையுமே தொழிலாக எடுத்துக்கொண்டு அதையிலும் தானும் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக திருமதி அனுராதா அவர்கள் இருக்கிறாங்க. உங்களை இன்று சந்திச்சதில் நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி அனுராதா அவர்களே.
1: நன்றி.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது ஆடை வடிவமைப்பில் புதிய உத்திகள் நேர்முகம். இதில் பங்கேற்றவர் ஆடை வடிவமைப்பாளர் அனுராதா அகிலன் அவர்கள். உடன் உரையாடியவர் கிரிஜா கண்ணன். இனி குழந்தை வளர்ப்பில் எது சரி, கண்டிப்பா செல்லமா? உரை வழங்குகிறார் வி எஸ் பிரியா அவர்கள்.
3: அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கம். மிகச்சிறந்த மிழ மிக அழகிய ஒரு தலைப்பு, குழந்தை வளர்ப்பதில் எது சரி, கண்டிப்பா செல்லமா? உண்மையிலே பார்த்தோமானால் வருங்கால சமுதாயத்தை தலை தூக்கி நிறுத்தக்கூடிய தூண்களாகிய குழந்தைகளை செதுக்குவதற்கு ஒரு மிக மிக அருமையான பொறுப்பில் நாம் இருக்கின்றோம். அன்புடையோரே, எந்த குழந்தையும் பிறந்தவுடன் இந்த உலகத்திற்கு வருகின்ற பொழுது நான் இதுவாக போகிறேன், அதுவாக போகிறேன், சாதிக்கப் போகிறேன் என்றெல்லாம் கூறுவதே இல்லை, புலம்புவதும் இல்லை. பெற்றோர்களாகிய நாம் வகுத்து வருகின்ற அன்பு பாதையில் வலம் வருகின்ற நட்சத்திரங்கள் தான் நமது அன்பு குழந்தைகள். நான் சரியாக தானே வளர்க்குறேன், எங்கேயோ ஒரு தடுமாற்றம், ஏன் அப்படி? ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் நமக்குள்ளே கேட்டுக்கொண்டே இருக்கும். ஸ்ட்ரெஸ் என்ற ஒரு அரிய

நோய் வந்துவிடும் அன்பு பெற்றோர்கள் நமக்குள்ள. ஏன் நம்ம குழந்தை சொன்னபடி கேட்பதே இல்லை? ஏன் நம்ம குழந்தை எதிர்த்து பேசுகிறான்? எதற்காக என் குழந்தை எதுவும் என்னுடன் ஷேர் பண்ணுறதே இல்லை? பல பெற்றோர்களும் நம்மடை கேட்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்விதான் இது. நான் நல்லா தான் வளர்க்குறேன், அவன் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறேன், அவனுக்கு பிடித்த உணவை வாங்கி கொடுக்குறேன், அவன் ஆசைப்பட்டது எல்லாமே கொடுத்து கொண்டே தான் இருக்கிறேன். அவனுக்கு இந்த மொபைல் வேண்டான்றான், அந்த மொபைல் வாங்கி கொடுக்குறேன். ஒன்றே ஒன்று தான், இந்த பைக்கு வேண்டாம் அப்பா, உனக்கு 16 வயது தான் ஆயிற்று. இந்த வேண்டாம் என்று சொன்ன ஒரு வார்த்தைக்காக 3 நாட்கள் என்னிடம் பேசவில்லை, 3 நாட்களாக சாப்பிடவும் இல்லை. மிகவும் வருத்தமாகத்தான் இருக்கின்றது. சாரி கேட்கலாமா, இல்லை பைக்கு தான் வாங்கி கொடுக்கலாமா? ஆனால் பணம் என்று நினைக்கும்போது மிகவும் தலைவலியாக இருக்கின்றது, மன உளைச்சலும் ஆளாகி விடுகின்றோம். இப்படி இப்படி யோசித்து கொண்டே நாம் இருக்கின்றோம். எங்கே தவறவிட்டோம்? கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி பார்க்கலாமா? எந்த கஷ்டமும் படக்கூடாது, நாம் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு குறிக்கோளோடு தான் இன்னைக்கு எல்லா பெற்றோருமே அன்பு குழந்தைகளை வளர்த்து கொண்டிருக்கின்றோம். நானும் அப்படித்தான். உண்மையிலே நமது பெற்றோர்கள் அப்படித்தான் நம்மளை வளர்த்தாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உண்மையிலே என்னுடைய அனுபவத்தில் இருந்து ஒரு சிறு துளிகள் உங்களுக்காக வழங்க விரும்புகிறேன். எனது அப்பாவிடம் ஏதாவது ஒரு பொருள் வாங்க வேண்டும் என்று நினைத்தால் பயந்து பயந்து யோசித்து கொண்டே வருவேன். அது பயத்தினால் அல்ல, எனக்கு பிடித்த பொருள் என்னுடைய அப்பா வாங்கி தருவதற்கான பணம் போதுமானதாக இருக்கிறதா என்ற ஒரு கவலை தான். ஆனாலும் கூட தேவையான பொருட்கள் வாங்கி கொடுத்து இன்றைக்கு நாம் அவர்கள் பேர் சொல்லும் அளவிற்கு தான் இருக்கின்றேன். ஆனாலும் கூட அவர்களுக்கு செல்ல பிள்ளையாக தான் இருந்தேன், கண்டிப்பாகத்தான் வளர்த்தார்கள். எனது அம்மாவினுடைய தாரக மந்திரம், நல்லா படிக்கணும், சொந்த காலில் நிற்கணும், உனக்கு நாங்கள் வைத்த பேர் அந்த பேரை நிலைநாட்டணும், நல்லா இருக்கணும், சமுதாயத்தில் நல்ல பேர் வாங்கணும். உண்மையிலேயே நிதம் தினம் சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய இது அரும்பெரும் வாசகம் எனது மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது. உண்மையிலேயே எனது பெற்றோர்களுக்கு நல்ல பேர் தான் வாங்கி கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கின்றேன். இன்றைக்கு குழந்தைகளோட நிலை அதுதானா? நினைத்து கொள்ள வேண்டும், எதற்கெடுத்தாலும் கிஃப்ட் வாங்கி கொடுக்குறோம், அது தேவையானதா தேவையில்லையா என்று கூட நாம் யோசிப்பதே இல்லை. அந்த குழந்தை கஷ்டம் எப்படி தெரியும்? பொருளின் மதிப்பு எப்படி தெரியும்? பொறுப்பு எப்படி தான் வரும்? இதெல்லாம் நாம் யோசிக்க வேண்டிய, சிந்திக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு. அன்புடையோரே, எனது அனுபவத்தை ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எனது சிறு வயதில், பள்ளி பருவத்தில், நான் கோயட் தான் படித்தேன். எனது நண்பனை அவனது தந்தை தர தரவென்று இழுத்து கொண்டு வருகிறார்கள். ஆசிரியரிடம் கூறுகிறார்கள், ஐயா எனது மகன் சொன்னபடி கேட்பதில்லை, எதிர்த்து பேசுகிறான், தெருவிலே விளையாடிக்கொண்டே தான் இருக்கிறான், படிப்பதில்லை, ஒன்றே ஒன்று செய்யுங்கள், முகத்தை தவிர உடலை உரித்து விடுங்கள். நாங்கள்லாம் அனைவருமே முகத்தோடு முகம் பார்த்து ஒரு மிகப்பெரிய அச்சத்திலே இருந்தோம். எனது பெற்றோரும் இப்படி சொன்னால் என்ன ஆகும்? ஆனால் நிச்சயமாக ஆசிரியர்களுடைய அடி கிடைக்காமலோ கண்டிப்பு இல்லாமலோ நாம் வளர்ந்ததே இல்லை. இன்றைக்கு முதல் நாம் எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஆசிரியர்களுடைய ஆசீர்வாதத்தோடு நல்லா இருக்கோம். இன்றைக்கு நிலைமை யோசித்தாலே மிகப்பெரிய வேதனைக்குள்ளாகிறோம். ஒரு ஆசிரியர் என்ற முறையில் எனது பள்ளியில் நடந்த ஒரு சிறு குறிப்பு உங்களுக்காக, ஒரு சிறு நிகழ்வு உங்களுக்காக கூற வேண்டும் என்று விழைகிறேன். எனது பள்ளியில் பயின்று வருகின்ற, 7 வகுப்பு பயின்று வருகின்ற ஒரு குழந்தை புத்தக மூட்டையை தூக்கி கொண்டு 2 மாடிக்கு சென்று வருகிறார். அதே வாரத்தில் ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங் வைக்கிறாங்க. பேரண்ட்ஸ் மீட்டிங் முடிந்தது. எங்களது மேம் வந்து, பெற்றோர்களே உங்களது கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் என்றார்கள். உடனடியாக ஒரு பெற்றோர் எழுந்து, மேம் எனக்கு ஒரு கருத்து சொல்ல வேண்டும், எனது குழந்தை இங்கே தான் படிக்கிறாள், அவளுக்கு கால் வலிக்குது, முதுகு வேற வலிக்கிறது, எங்களது ஃபேமிலி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணேன், அவங்க சொன்னாங்க குழந்தை வெயிட்டே தூக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அதே போல் ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. மேம் நீங்கள் வேறு எங்கள் குழந்தைக்கு 2 மாடியில் வேற வகுப்பு வச்சுருக்கீங்க, எப்படி தான் என் குழந்தை போகும்? அவரோட நிலையை பார்த்து மிகவும் வேதனையாக இருக்குது மேம். லிஃப்ட் வைங்க மேம், இல்லைனா தரைத்தளத்தில் வகுப்பு வைங்க மேம். எங்கள் மேம் அப்படியே அவங்க முகத்தை பார்த்தாங்க, எதுவுமே சொல்லலை. சரி பார்ப்போம், யோசிப்போம் என்றார்கள். இது அப்படி இருக்க அடுத்த

அதுமே ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஒரு மேம் வந்தாங்க. மிக அழகாக குழந்தைகளுக்கு தனியாக பெற்றோர்களுக்கு தனியாக ஒரு சிறந்த ஒரு பேச்சு ஆற்றல் அங்கே நிகழ்ந்தது. எங்களுக்கே மிக ஆச்சரியம். நாங்கள் எதுவுமே கூறிக்கொள்ளவில்லை. ஒரு அழகிய தலைப்பில் அவர்கள் பேசி கொண்டிருந்தார்கள். ஒரு மிக அனைவரையும் யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு அழகிய கருத்து அவர்கள் சொன்னார்கள். அன்பு பெற்றோர்களை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். புத்தக முட்டையை சுமக்க தயங்குகின்ற குழந்தைகள் எதிர்காலத்தில் பெற்றோர்களையும் சுமையாகத்தான் எண்ணுவார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். அனைவரும் கைதட்டினார்கள். நாங்களும் ஆச்சரியப்பட்டோம். நாங்கள் சொல்லவே இல்லை, ஆனாலும் கூட அந்த மேம் சொன்னாங்கள் என்று மிக ஆச்சரியமும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. உண்மையிலேயே குழந்தைகளை நம்ம பெற்றெடுத்திருக்கோம் என்ற மிகப்பெரிய சாதனை அல்ல. அதற்கு பிறகுதான் நமது பொறுப்பு என்பது ஆரம்பித்து விடுகிறது. உண்மையிலேயே பொறுப்புடைய குழந்தையை வளர்ப்பதற்கு செல்லம் தேவைதான். ஆனால் கண்டிப்பு என்பது ஒரு தண்டனை அல்ல என்பதை நாம் கண்டிப்பாக குழந்தைகளிடம் கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பாகும். ஒழுக்க நெறிதான் கண்டிப்பு என்பதை நமது குழந்தைகளிடம் கற்றுக் கொடுங்கள். கற்றுக்கொண்டே இருப்பதுதான் மிகச்சிறந்த கல்வி. வாழ்க்கை முழுதும் நான் கற்றுக்கொண்டே தான் இருக்க வேண்டும். திருவள்ளுவருக்குரிய அழகிய பொருள் திருக்குறள், ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். உயிரினுடன் ஒப்பிட்டு பார்க்கின்ற இந்த ஒழுக்கமானதுதான் ஒரு பெற்றோர்களும் அன்புடையோர் அனைவரும் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய கண்டிப்பு என்ற ஒழுக்க நெறி. நமது நாட்டில் மிகச்சிறந்த பண்பாடும் கலாச்சாரமும் இருக்கின்றது. ஆனால் வெளிநாட்டில் அப்படி அல்ல. வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எனது ஒரு தோழி அங்கேதான் பல வருடங்களாக வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களிடம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் பேசிக்கொண்டே தான் இருப்பேன். அவங்களுடைய நலம் விசாரித்தேன். அவருடைய குழந்தை ஆஷா எப்படி இருக்கிறா அப்படின்னு கேட்டேன். அவர் ரெஸ்டாரண்ட் போயிருக்கிறா அப்படின்னு சொன்னாங்க. என்ன ஏதோ சாப்பிட போயிருக்காளான்னு நானும் கேட்டேன். இல்லைம்மா, அவள் வந்து வேலைக்கு தான் போயிருக்கிறா. நினைத்து பார்த்தா 14 வயது குழந்தை வேலைக்கு போகிறாளா என்ன ஆச்சரியமாக நான் கேட்டேன். ஆமாம், காலையில் வேலைக்கு போகிறார், அதற்கு பிறகு பள்ளிக்கூடம் செல்கிறாள். அவளோட ஃபீஸ் அவளே தான் பார்த்துக்கிறா. பேங்க் பேலன்ஸ் கூட வச்சிருக்கிறா. எனக்கு மிக மிக ஆச்சரியம். 14 வயது குழந்தைக்கு வெளிநாட்டில் வேலைக்கு சென்று தனது படிப்பையும் பார்த்து கொள்கிறார் என்பது எவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பு அல்லவா? இங்கு பெற்றோர்கள் அனைவருமே பொறுப்பு என்று நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் பள்ளிக்கூடத்தினுடைய பள்ளி கட்டணம்தான். அது ஒரு குழந்தையே பார்த்து கொண்டால் அந்த பொறுப்பு கூட நமக்கு இல்லாமல் போய்விடும் அல்லவா? இங்கு நம்மளது குழந்தை விளையாட சென்றால் அனுப்பிவிட்டால் கீழே விழுந்துடுமோ என்று ஐயப்படுகிறோம். அடுப்படிக்கு வந்தால் ஐயோ மிக்ஸி தொடாதே, அங்கே ஷார்ப்பான பிளேடு இருக்கிறது என்று சொல்கிறோம். அதே போல் கிச்சன் பக்கம் வந்தால் குக்கர் வெடித்துவிடும் அப்படி என்றெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம். குழந்தைகளை அதிகமாக செல்லம் கொடுக்கும் பொழுது அவர்களது பொறுப்புகளை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். அவர்களை கண்களை நாம் மூடிக்கொள்கிறோம் என்பது உண்மை. இந்த உலகத்தை பார்க்க காத்திருக்கின்ற உலகத்தினுடைய பல பல விஷயங்களை எதிர்நோக்கக்கூடிய நமது குழந்தைகளை கோழைகள் ஆக்கி விடக்கூடாது. செல்லம் என்ற ஒரு சிறிய கோழைத்தனத்துடன் வளர்க்கக்கூடிய குழந்தைகள் கோழையாகி விடும் என்றதை மறந்து விடாதீர்கள் அன்புடைய பெற்றோர்களே. ஒரு பயணத்தின் போது, ஒரு ட்ரெயின் பயணம், இரவு நேரம் 1 மணி, அனைவரும் தூங்கி கொண்டிருந்த ஒரு வேளையில் ஒரு குழந்தை மட்டும் அழுது கொண்டே இருந்தான். ஏன் இப்படி அழுது கொண்டே இருக்கிறான்? எல்லாருமே விழித்து பார்த்தார்கள். விழித்து பார்க்கின்ற பொழுது குழந்தை மிக மிக சத்தத்துடன் அழுதான். எதற்காக இப்படி அழுதுறான்னு எல்லாருமே கேட்டாங்க. நானும் பொறுமை இழந்து போய், என்னப்பா என்னமா ஆயிற்று, பசிக்குதா இல்லை உடம்பு வலிக்குதா வயிறு வலிக்குதா கேள்விகளை கேட்டேன். பயங்கரமான சத்தத்தை இதை விட அழுகை மேலோங்கி செஞ்சது. அவர்கள் பெற்றோரிடம் நான் கேட்டேன், என்னம்மா குழந்தை அழுதுகிட்டே இருக்குதே, அதுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா, இல்லை பசிக்குதா, ஏதாவது உணவு இருந்தால் கொடுங்களேன் அப்படின்னு. உடனே அம்மா கொஞ்சம் தயக்கமாகத்தான் என்னை பார்த்தார்கள். அம்மா ஒன்றும் இல்லை, ட்ரெயினில் ஏறும் பொழுது ஒரு சாக்லேட் ஒன்று அவர்கள் அப்பா வாங்கி வந்து வந்தார்கள். ட்ரெயினில் வரும்பொழுது தான் பார்த்தேன், அது பிங்க் கலர் ஜாயா, அது அவனுக்கு பிடிக்காதான், அது கேர்ள்ஸுக்குரியதான், எனக்கு ப்ளூ கலர் தான் வேணும் என்று அடன் பிடிக்கிறான். உண்மையிலே எனக்கு மிக ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் இதுலேயும் பிரித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அடம் பிடித்து அழுகின்ற குழந்தை. அன்புடையோரே,
நம் நாட்டை தலை தூக்கி

நிறுத்தக்கூடிய இளம் சமுதாயம் இப்படி கண்டிப்பே இல்லாமல் அடம்பிடித்து அழுது சொல் பேச்சு கேளாமல் போய்விட்டால் மிகவும் பயங்கரமாகத்தான் இருக்கும் அல்லவா எதிர்காலம். உண்மையிலேயே ஆர் அறிவு படைத்த நாம் நம்முடன் வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டு வருகின்ற நாய், பூனை, கோழி எல்லாத்தையும் பார்த்தோமானால் அவர்களும் குட்டிகளையும் குஞ்சுகளையும் பொறுத்து மிக அழகாகத்தான் வாழ்ந்து இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு உயிரினத்தை வாழச் செய்கிறார்கள். ஒரு நாய் எடுத்து பாருங்களேன், ஒரு குட்டியை ஈன்ற அந்த தருணத்தில் மிக ஆக்ரோஷமாக யாரையுமே அருகில் வரவிடாமல் செய்வார்கள். ஒரு சில மாதத்திற்கு பிறகு அதனுடைய குட்டியை எங்கோ போய்விடு, உனது உணவை நீயே எடுத்துக்கொள், உனது பாதையை நீயே தேடிக்கொள் அப்படி என்ற முறையில் ஒரு நாய் கூட தனது குட்டியை அகற்றி விடுகிறது. நாம் அப்படி செய்கிறோமா என்றால் இல்லைதான் என்று நாம் அனைவரும் உணர்ந்து கொண்ட ஒரு மிகப்பெரிய பொறுப்பிலிருந்து தவறக்கூடிய விஷயம்தான் இது. தேவையானது மட்டுமே நம்ம வாங்கி கொடுக்கலாம் இல்லையா, தவறுகளை புரிய வைக்கலாம் இல்லையா, இதுக்கு என்ன வேண்டும், அன்பு வேண்டும் தான்.

0: உனது பாதையை நீயே தேடிக்கொள் அப்படி என்ற முறையில் ஒரு நாய் கூட தனது குட்டியை அகற்றிவிடுகிறது. நாம் அப்படி செய்கிறோமா என்றால் இல்லைதான் என்று நாம் அனைவரும் உணர்ந்து கொண்ட ஒரு மிகப்பெரிய பொறுப்பிலிருந்து தவறக்கூடிய விஷயம்தான் இது. தேவையானது மட்டுமே நம்ம வாங்கி கொடுக்கலாம் இல்லையா, தவறுகளை புரிய வைக்கலாம் இல்லையா, இதுக்கு என்ன வேண்டும், அன்பு வேண்டும் தான், ஆனாலும் கண்டிப்பும் வேண்டும் இல்லையா. உண்மையிலேயே நமது குழந்தைகள் என்ன செய்து கொண்டும் இருக்கின்றோம் என்பதை நாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தால், அப்பா அம்மா வேலைக்கு போகிறார்கள், ஆனால் அவர்கள் வரும் பொழுது என்ன வாங்கி கொண்டு வந்தீங்க அப்படிங்கிற ஒரு குழந்தையை விட அவர்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்கவோ, இல்லை என்றால் அவர்களுக்கு பேகு, அம்மா நான் உங்கள் பேகை வாங்கிக்கிறேன்மா, எவ்வளோ ஆஸ்வாசமாக இருக்கும் அல்லவா. வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு உறவினரையோ நண்பர்களையோ நம் குழந்தை வணக்கம் சொல்லி அழைத்தால் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அல்லவா. அதை எங்கே கற்றுக்கொள்ளும், நாம தான் கற்றுக் கொடுக்க வேண்டும். உண்மையிலேயே நம் குழந்தைகளிடம் நம்ம கற்றுக் கொடுக்கணும் மிகப்பெரிய விஷயம் விருந்தோம்பல் என்ற அழகிய பண்பு. நம் ஒரு ஃப்ரீயாக இருக்கும் பொழுது ஹோட்டலுக்கு போகிறோம், சுற்றுலா போகிறோம், எல்லாரும் சேர்ந்து போகணும் என்ற ஒரே குறிக்கோளோடு நம்ம போகிறோம். எல்லாரும் சுற்றி இருப்பாங்க, ஆனால் குழந்தை மட்டும் காணும். எங்கே இருக்காங்கன்னா, இப்பொழுதெல்லாம் குட்டி குழந்தைங்களுக்காக ஹோட்டல்களில் ஒரு அழகிய சேர் வந்து குட்டியாக இருக்கும், அதில் குழந்தை இருப்பாங்க, ஒரு தட்டில் என்னமோ வச்சுருப்பாங்க, அவனுக்கு அது பிடிச்சிருக்கோ என்ன உணவு தான் இருக்குன்றோட தெரியாது. ஆனால் குழந்தைக்கு முன்னாடி ஒரு மொபைல் ஃபோனும் இருக்கும். நாம் என்ன நினைக்கிறோம், எப்படியாவது ஏதாவது சாப்பிட்டா போதும் என்று நினைக்கிறோம். உண்மையிலேயே அன்புடையோரே நினைத்து பாருங்கள், நாம் எங்கு சென்றாலும் நமது குழந்தையை கவனிக்கிறோம் என்ற விஷயத்தில் தவற விடுகின்றோம். இரண்டு பக்கமும் விஷத்தை தடவிய கூர்மையுடைய ஒரு ஆயுதம், மிக கூர்மையான ஆயுதம் நம் குழந்தைகள் கையில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன் என்பது. மிக ஆபத்தான கருவி என்பதை மறந்து விடாதீர்கள். அது தேவையா, கண்டிக்க நம்மளால் முடியாதா, சற்று நினைத்து பார்க்கலாம் அல்லவா. உண்மையிலேயே நமது முன்னோர்கள் எப்பேற்பட்ட மகான்கள் தெரியுமா, தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. தாய் என்ற கோயில் இருக்கும் பொழுது, தந்தை மந்திரம் சொல்கள் இருக்கின்ற பொழுது எப்படி நமது குழந்தைகள் தவறான பாதையில் போய்விடும் என்று நினைத்து பார்ப்போமா. நிச்சயமாக நம் குழந்தைகள் வீணாக மாட்டார்கள். ஆனால் கண்டிப்பு என்ற ஒரு ஒழுக்க நெறியில் நம்ம கற்றுக்கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக அவரது வாழ்க்கை என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாகிவிடும். குழந்தைகளை நல்ல கதைகள் சொல்லி வளர்க்கலாமே, நல்ல பாடல்கள் மூலம் அவர்களுக்கு அறிவுரை வழங்கலாமே. உங்களுக்காக பாரதிதாசன் அவர்கள் குழந்தைகளுக்காக ஒரு பாடல், அழகான பாடல் எழுதியிருக்கிறார்கள். அந்த கவிதையை உங்களுக்காக நான் பகிர்ந்து கொள்ள இந்த தருணத்தில் விரும்புகிறேன். நிற்கையில் நிமிர்ந்து நில், நடப்பதில் மகிழ்ச்சி கொள், சற்றே தினம்தோறும் விளையாடு, பற்பல பாட்டும் பாடி பழகுனே, பணிவாக பேசுதல் உனக்கழகு. இதை விட ஒரு குழந்தைக்கு நாம் கற்றுக் கொடுக்க முடியும் என்பதை யோசித்து பார்த்தால் அதுவும் கேள்விக்குறிதான். அன்புடையோரே, இளம் தலைமுறையை மெருகேற்றி வருகின்ற அன்பு பெற்றோர்களே, அரிய யோசனைகள் வழங்குகின்ற அன்புடைய ஆசான்களே, சாதனைகள் புரிய காத்திருக்கின்ற அன்பு குழந்தைகளே, அழகிய சிலைகளாம் நாளைய தலைமுறையை வரவேற்க காத்திருக்கின்ற சமுதாயமே, விழித்து கொள்ளுங்கள். புதுமையுடன் தயாராகிவிட்டது புதிய தலைமுறை. செல்லமும் கண்டிப்பும் கலந்த ஒரு சிறந்த சமுதாயத்தை உருவாக்க ஒரு தாய் என்ற முறையிலும், ஆசிரியை என்ற முறையிலும், இந்திய பிரஜை என்ற முறையிலும் எனது பொறுப்பை ஏற்றுக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றேன். அன்புடையோரே, நீங்கள் தொடங்கிவிட்டீர்களா உங்களது கடமைகளை? மிக அழகிய தலைப்பு, குழந்தை வளர்ப்பதில் எது சரி, செல்லமா கண்டிப்பா என்ற மிக அழகிய தலைப்பு வழங்கிய அகில இந்திய வானொலி நிலையத்திற்கு எனது அன்பார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது குழந்தை வளர்ப்பில் எது சரி, கண்டிப்பா செல்லமா. உரை வழங்கியவர் வி எஸ் பிரியா அவர்கள்.

நேயர்கள் இதுவரை கேட்டது என் தோழி. அமைப்பில் உதவி கிரிஜா கண்ணன். அமைப்பு உமா மீனா. படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பெல்ஜியம் பிரதமர் வார்ஜி வீவருடன் புதுடில்லியில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொண்டார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதன்மை மொழியாக தமிழை அங்கீகரிக்க வேண்டும் என கோரும் அரசினர் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. தமிழகத்தில் அடுத்த 5 ஆண்டுகளில் 29,108 கூடுதல் காவலர் பணியிடங்கள் படிப்படியாக உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தமது மானிய கோரிக்கையில் அறிவித்துள்ளார். கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தாபேகாவின் வெற்றி செல்லாது என அறிவிக்க கோரும் திமுக தலைவரின் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு கிடாம்பி ஸ்ரீகாந்த் முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பெல்ஜியம் பிரதமர் வார்ஜி வீவருடன் புதுடில்லியில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொண்டார். பரஸ்பர நலன் சார்ந்த பிராந்திய சர்வதேச விஷயங்கள் குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டது. இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் இரு நாடுகளுக்கிடையே முக்கிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாயின. இதனைத் தொடர்ந்து பேசிய பிரதமர், இந்தியா பெல்ஜியம் நாடுகளுக்கிடையிலான வர்த்தக கூட்டமைப்பை முறையாக முன்னெடுத்துச் செல்லும் வகையில் முதலீட்டு விரைவு வழிமுறை இயக்கம் தொடங்கப்பட்டிருப்பதாக கூறினார். இரு நாடுகளுக்கிடையிலான நிதி தொழில்நுட்ப அம்சங்களுக்கிடையே ஒருங்கிணைப்பை மேம்படுத்தி அடுத்த 5 ஆண்டுகளில் இருதரப்பு வர்த்தகத்தை இரு மடங்காக்கும் இலக்கை எட்ட வழிவகை செய்யப்படும் என்றும் கூறினார். முன்னதாக பெல்ஜியம் பிரதமர் ராஜ்காட்டில் மகாத்மா காந்தியடிகளின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பெல்ஜியம் நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் தியோ பிராங்கனுடன் பிரதிநிதிகள் நிலையிலான பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொண்டார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்காடு மொழியாக தமிழை அங்கீகரிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் பேரவையில் கொண்டு வந்த அரசினர் தனி தீர்மானம் ஒருமனதாக இன்று நிறைவேறியது. இத்தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய முதலமைச்சர், மாநிலத்தின் ஆட்சி மொழியை உயர்நீதிமன்றத்தில் பயன்படுத்துவதற்கான அதிகாரத்தை குடியரசுத் தலைவரின் முன் ஒப்புதலுடன் அம்மாநில ஆளுநர் பிரயோகிக்க அரசியலமைப்பு சட்டம் வாய்ப்பை ஏற்படுத்தியுள்ளதாக எடுத்துரைத்தார். தற்போது தமிழில் பேசுவதை ஆங்கிலத்தில் கேட்கும் வகையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்கள் முன்னேறியுள்ள நிலையில் மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப தமிழை சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதன்மை மொழியாக அங்கீகரிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இதற்கு தேவையான சட்ட நடவடிக்கைகளை மத்திய அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசை இந்த தீர்மானம் கோருவதாக முதலமைச்சர் குறிப்பிட்டார். இதனையடுத்து இந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. தமிழ்நாட்டில் அடுத்த 5 ஆண்டுகளில் 29,108 கூடுதல் காவலர் பணியிடங்கள் படிப்படியாக உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் தமது துறை மானிய கோரிக்கையில் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் காவல், மதுவிலக்கு, ஆயத்தீர்வை, தீயணைப்பு, மீட்புப் பணிகள் துறையின் மானிய கோரிக்கைகளை தாக்கல் செய்து 59 அறிவிப்புகளை வெளியிட்ட அவர், இந்த ஆண்டில் 5,000 பெண் காவலர்கள் உட்பட மொத்தம் 10,000 காவலர்கள் நியமிக்கப்படுவார்கள்.

0: என்றார். பணியின் போது துணிச்சலுடன் பணியாற்றி உயிரிழந்த காவல்துறையினரின் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்றும், பணிக்காலத்தில் இறக்கும் காவலர்களின் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் கருணைத் தொகை 30 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் கூறினார். சேலம் மற்றும் விழுப்புரம் வட்டார தடய அறிவியல் ஆய்வகத்தில் புதிய மரபணு ஆய்வு பிரிவுகள் 14 கோடி ரூபாய் செலவில் நிறுவப்படும். தஞ்சாவூர் செங்கிப்பட்டி, சேலம் அயோத்தியாப்பட்டினம், காஞ்சிபுரம் பொன்னேரிக்கரை, சிவகங்கை திருபுவனம், திண்டுக்கல் வடமதுரை மற்றும் சென்னை போரூர் ஆகிய 6 இடங்களில் புதிய தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி நிலையங்கள் 16 கோடி ரூபாய் செலவில் ஏற்படுத்தப்படும் என்றும் கூறினார். தமிழ்நாடு முதலமைச்சரின் தீயணைப்பு பணிகள் பதக்கம் பொங்கல் தினத்தன்று வழங்கப்படும் என்று கூறிய அவர், பதக்கங்களின் எண்ணிக்கை 240ஆகவும் படித்தொகை 500 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் தெரிவித்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆயுதப்படைக்கான உட்கட்டமைப்பு 13 கோடி ரூபாய் செலவில் புதிதாக ஏற்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் ஒலிம்பிக் மற்றும் சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் அதிக எண்ணிக்கையில் பதக்கங்களை வெல்லும் வகையில் உலகத்தரம் வாய்ந்த ஒலிம்பிக் நகரம் சென்னையில் உருவாக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். பேரவையில் அவை விதி 110 கீழ் இன்று அறிக்கை தாக்கல் செய்து பேசிய அவர், உலகத்தரத்திலான விளையாட்டு அரங்கங்கள், அதிநவீன விளையாட்டு உபகரணங்கள், உயர்தர செயல்திறன் பயிற்சி மையங்கள், விளையாட்டு அறிவியல் மற்றும் மருத்துவ மையங்கள், வீரர்களுக்கான தங்கும் இடங்கள் போன்ற நவீன உள்கட்டமைப்பு வசதிகளுடன் இந்நகரம் அமைக்கப்படும் என்றார். இதேபோல் தமிழக இளைஞர்களின் மோட்டார் வாகன விளையாட்டுத் திறனை கண்டறிந்து பயிற்சி வழங்கும் வகையில் மோட்டார் விளையாட்டு நகரம் சர்வதேச தரத்தில் உருவாக்கப்படும் என்றும் கூறினார். ஃபார்முலா 1 முதல் ஃபார்முலா 4 வரை சர்வதேச தரத்திலான போட்டிகளை நடத்தும் வகையில் கட்டமைகள் உருவாக்கப்படும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார்.
1: தமிழ்நாட்டு இளைஞர்களிடையே மோட்டார் ஸ்போர்ட்ஸ் மீதான அதிகரித்து வரும் ஆர்வத்தை ஊக்குவித்து அவர்களுக்கு தேவையான பயிற்சிகள் வழங்கி தமிழ்நாட்டை சர்வதேச அளவிலான மோட்டார் ஸ்போர்ட்ஸின் முக்கிய மையமாக உருவாக்கவும் புதிய மோட்டார் ஸ்போர்ட்ஸ் நகரம் உருவாக்கப்படும். இந்த நகரத்தில் ஃபார்முலா 1, ஃபார்முலா 2, ஃபார்முலா 3, ஃபார்முலா 4 போன்ற சர்வதேச தரத்திலான போட்டிகள் நடத்துவதற்கான கட்டமைப்புகள் உருவாக்கப்படும்.
0: தமிழகத்தில் முன்னுரிமை அடிப்படையில் தேவைப்படும் இடங்களில் ரயில்வே மேம்பாலம், புறவழிச்சாலை, உயர்மட்ட பாலம் உள்ளிட்ட சாலை ஆற்றுப்பாலம் ஆகியவற்றை கட்ட உரிய பரிசீலனைக்கு பின்னர் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் பல்வேறு துணை கேள்விகளுக்கும் இன்று அவர் பதிலளித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலை வாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியா பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தாவேக உறுப்பினர் வெற்றி பெற்றது செல்லாது என்று அறிவிக்க கோரி திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்துள்ளது. இம்மனு மீது தீர்ப்பு வழங்கிய தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி தலைமையிலான அமர்வு இவ்வழக்கு விசாரணைக்கு உகந்தது அல்ல என்று கூறி தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. தமிழகத்தில் உள்ள திருக்கோவில்களில் அலைபேசிகளுக்கு கட்டணம் செலுத்தி பாதுகாக்கும் நடைமுறை குறித்து பொதுமக்களின் கருத்துக்கள் கேட்டறியப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பக்தர்களிடமிருந்து பெறப்படும் கருத்துக்களின் அடிப்படையில் மாற்று ஏற்பாடுகள் குறித்து பரிசீலிக்கப்படும் என்று தெரிவித்தார். மாற்றுத்திறனாளிகள், கர்ப்பிணி பெண்கள், கைக்குழந்தையுடன் வருபவர்கள் அலைபேசிகளை கோவிலுக்குள் எடுத்துச் செல்ல தடையில்லை என்றும், விசேஷ நாட்களில் அலைபேசியை வாங்கி வைக்கும் நடைமுறை இருக்காது என்றும் தெளிவுபடுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் நியாய விலைக் கடைகளில் கிலோ 35 ரூபாய்க்கு வெங்காயம் விற்பனை செய்யும் திட்டத்தை மாநில அமைச்சர்கள் திரு வெங்கடரமணன், திரு காந்திராஜ் ஆகியோர் சென்னை ஆழ்வார்பேட்டையில் இன்று தொடங்கி வைத்தனர். முதற்கட்டமாக நகர்ப்புறங்களில் அமைந்துள்ள 8,233 நியாய விலைக் கடைகள் மூலம் 80 லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வெங்காயம் விற்பனை செய்யப்பட உள்ளது. அனைத்து மாவட்டங்களிலும் நியாய விலைக் கடைகளில் வெங்காய விநியோகம் நடைபெற்று வரும் நிலையில் திருவாரூர் மாவட்டத்தில் 8,660 கிலோ வெங்காயம் விற்பனைக்காக கொண்டுவரப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: வெங்காயம் விலை அதிகரித்திருப்பதால் அதனை பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் விநியோகிக்கும் நோக்கில் திருவாரூர் மாவட்டத்திற்கு 8,660 கிலோ வெங்காயம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இதனை திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள நகர்ப்புற ரேஷன் கடைகள் மூலம் விநியோகிக்கும் பணி இன்று துவங்கியது. ஒரு குடும்ப அட்டைக்கு 1 கிலோ வீதமும் விநியோகிக்கப்படுகிறது.

0: திருவாரூரிலிருந்து ஆர் விஜயகுமார்.
1: ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து இஸ்ரோவின் EOS-05 புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளுடன் GSLV-F17 ராக்கெட் நாளை அதிகாலை 2:55 விண்ணில் செலுத்தப்படுகிறது. இதற்கான கவுண்டவுன் சுமூகமாக நடைபெற்று வருகிறது. வானிலை, பேரிடர் மேலாண்மை, வேளாண்மை உள்ளிட்ட பணிகளுக்கு பயனளிக்கும் வகையில் இந்த செயற்கைக்கோள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ராக்கெட் விண்ணில் செலுத்தப்படுவதையொட்டி திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு பகுதியில் மீனவர்கள் இன்று முதல் நாளை வரை கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் இருந்து நாளை அதிகாலை 2:55 GSLV-F17 ராக்கெட் விண்ணில் ஏவப்பட உள்ளது. பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு பகுதி மீனவர்கள் இன்று மாலை 4 மணி முதல் நாளை வரை கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மீன்வளத்துறை உதவி இயக்குநர் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் AK தனசேகரன்.
1: ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நகர்ப்புற பசுமையாக்கல் திட்டத்தின் கீழ் மரக்கன்றுகள் நடும் பணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் இன்று தொடங்கி வைத்தார். பெரம்பலூர் மாவட்டத்தில் மாவட்ட சமரச தீர்வு மையங்களில் வரும் 30ஆம் தேதி வரை விண்முகாம்கள் நடைபெறும் என்று இதன் ஒருங்கிணைப்பாளர் நீதிபதி சரண்யா தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வட்டார அளவிலான பல்திறன் போட்டிகள் இன்று நடைபெற்றன. பரதம், பேச்சு, ஓவியம், நாட்டுப்புற கலை உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணாக்கர் பங்கேற்றனர். மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு இன்று வினாடிக்கு 9700 கனஅடியாக குறைந்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று 10,000 கனஅடியாக உள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் முன்னேறியுள்ளார். காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் ஸ்ரீகாந்த் கனடாவின் விக்டர் லாயை 21-18, 21-19 என்ற நேர் செட்களில் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பெல்ஜியம் பிரதமர் பார்ஜி வீவருடன் புதுடில்லியில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொண்டார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்காடு மொழியாக தமிழை அங்கீகரிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் பேரவையில் கொண்டு வந்த அரசினர் தனி தீர்மானம் ஒருமனதாக இன்று நிறைவேறியது. தமிழகத்தில் அடுத்த 5 ஆண்டுகளில் 29,108 கூடுதல் காவலர் பணியிடங்கள் படிப்படியாக உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தமது மானிய கோரிக்கையில் அறிவித்துள்ளார். கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தாவேக்காவின் வெற்றி செல்லாது என அறிவிக்கக் கோரும் திமுக தலைவரின் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு கிடாம்பி ஸ்ரீகாந்த் முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேரம் 1:55. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் கேட்கலாம் பாரதியார் பாடல்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 2:15. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேயர்கள் கேட்க இருப்பது மதியமும் மணக்கும் மதுரை தென்றல். நிகழ்ச்சியில் வளம்பர இருக்கும் முதல் பாடல் உள்ளே வெளியே திரைப்படத்திலிருந்து, இளையராஜா இசையில், எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஜானகி குரல்களில் கேட்கலாம்.

இனிமையான பாடல்களுடன் மதுரை தென்றல் வளம் வந்து கொண்டிருக்கிறது. அடுத்த பாடல் சின்ன மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து, இளையராஜா இசையில், மனோ மற்றும் ஸ்வர்ணலதா குரல்ல கேட்கலாம் காற்றலைகள்ல. பாடலை கேட்டு இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: ஒலித்த பாடல்.
1: விஷ்ணு திரைப்படத்திலிருந்து தேவா இசையில் கே எஸ் சித்ரா மற்றும் அருண்மொழி குரல்களில் கேட்டோம்.
0: நேரம் 2:31. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் கேட்டுட்டு இருக்கோம் மதுரை தென்றல். மதுரை தென்றல் நிகழ்ச்சியில அடுத்த பாடலா தர்மதுரை திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில கேட்கலாம் காற்றலைகள்ல.

2:37. திரையிசை பாடல்களோடு மதுரத்தென்றல் காற்றலையில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. அடுத்த பாடலாக ராஜா சின்ன ரோஜா திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

0: எங்கெங்கு சுகம் என்று இலக்கணம் இருக்கு.
1: சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும்.
0: ஷூர் ஷூர்
1: உங்க

நேரம் 2:41. இசையால் இணைந்திருக்கிறோம் மதுர தென்றல் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில அடுத்த பாடலா கிழக்கு வாசல் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்ல கேட்கலாம்.

0: மச்சான்,
1: மறக்க போட்டி நீ தாளத்தை போடுற. ஏன் நிறுத்து நிறுத்து, இந்த பாட்டுக்கு இதுலடா தாளம், நான் போடுறேன் பாரு. தும் திண்டா தின் தின் தின்டா, தும் திண்டா தின் தின் தின்டா, இப்படி போடணும், புரியுதா? போடு. அப்படிதான் புல்லாங்குழலு, நீ ஏன் வாய் பார்த்துட்டு நிக்கிற? பாட்டை வாங்கி வாசிடா, நீ படியாத்தா.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

திரைக்கானம் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். மதுரை மாவட்டம் திருவாதவூர், ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா, பானாவரம் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு 4 சென்டிமீட்டர், சேலம் மாவட்டம் ஏற்காடு, செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம், திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம், மதுரை மாவட்டம் சிட்டம்பட்டி, திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி, செங்கல்பட்டு மாவட்டம் மகாபலிபுரம், செய்யூர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. காஞ்சிபுரம், காவேரிப்பாக்கம், திருத்தணை, கீழணை, ஸ்ரீபெரும்புதூர், மின்னல், பணப்பாக்கம், வாலாஜாபாத், ஷோலிங்கர், கள்ளன்றி, வந்தவாசி, செய்யாறு ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. ராணிப்பேட்டை, சேத்பட், வேலூர், ஹோசூர், சிங்கம்புணரி, கலவை, தானியமங்கலம், திருப்பத்தூர், திருக்கழுக்குன்றம், கேளம்பாக்கம், உத்திரமேரூர், திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட், கிருஷ்ணகிரி மாவட்டம் கிளவரப்பள்ளி அணை, மதுரை மாவட்டம் புலிப்பட்டி, சேலம் மாவட்டம் சந்தியூர், செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதுமில்லை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் அதிகளவு வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 40.4 டிகிரி செல்சியஸ் பாளையம் கோட்டையில் பதிவானது. மிக குறைந்தளவு வெப்பநிலையான 22.5 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்தளவு வெப்பநிலை 10.8 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை ஈரோடு, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்திருந்தது. தஞ்சாவூர், மதுரை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கன்னியாகுமரி, திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. தருமபுரி, ஈரோடு, கரூர், மதுரை, திருநெல்வேலி, சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தஞ்சாவூர், சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், மதுரை, நீலகிரி மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும், புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் இன்று மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, மதுரை மாவட்டங்களிலும், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன்

0: லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. 8ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் வட தமிழகம் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பொழிவிருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பொழிவு இருக்கும். வெப்பநிலை அதிகளவு 18 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 30.5 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 24.9 டிகிரி செல்சியஸ். தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனையொட்டியுள்ள குமரி கடற்பரப்பில் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இன்று மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் 5:27 மணிக்கு மாலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். நன்றி. வணக்கம் நேயர்களே.

அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெட்ஸில் நமது மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இனி கேட்கலாம் குரல் அமுதம்.

0: உலகம் இருவேறு இயல்பு கொண்டது. செல்வந்தராக இருப்பது வேறு, அறிவுள்ளவராக இருப்பது வேறு. இது ஊழின் காரணமாக அமைவது. குறள் எண் 374 அதிகாரம் ஊழ்.
1: இருவேறு உலகத்தியற்கை திருவேறு தள்ளியராதலும் வேறு.
0: உலகம் இருவேறு இயல்பு கொண்டது. செல்வந்தராக இருப்பது வேறு, அறிவுள்ளவராக இருப்பது வேறு. இது ஊழின் காரணமாக அமைவது. குறள் எண் 374 அதிகாரம் ஊழ்.
2: இனி கேட்கலாம் மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் முதலாவதாக பாண்டியன் திரைப்படத்திலிருந்து பாடலிதோ.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
2: நிறைவான பாடல் மதுரத்தென்ற நிகழ்ச்சியில்.

நேரம் மாலை 6 மணி. ஆகாஷவாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேர்கள் இனி கேட்கவிருப்பது இனி ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. இன்று மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் வல்லரசு திரைப்பட பாடல், 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று சென்னையஞ்சல், 7:10 மாவட்ட செய்திகள், ஈரோடு மாவட்ட செய்திகளாக பி சி மூர்த்தி அவர்கள் எழுதியவர், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்

0: 8:45 மதுரை தென்றல் 9 மணிக்கு ஆங்கில செய்திகள், 9:15 மதுரை தென்றல், 9:30 நாடகம் மலர். இந்நிகழ்ச்சியில் வேரடிமண் நாடகம் எழுதியவர் வசந்த நாராயணன் அவர்கள், நடிப்பு பிஎன்ஜி வடிவு சுப்புலட்சுமி சிவராமன், அமைப்பு எஸ்ஆர் குபேந்திரன். 10:00 நிகழ்ச்சி மேலமும், 11:00 நிகழ்ச்சி மேலமும், 11:05 ஆங்கில செய்திகள், 11:10 நிகழ்ச்சிகள் நிறைவாகும். இவையாகும் இனி ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு.
1: தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்மில் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: என்னக்கா ஏதோ போன ரொம்ப எக்ஸைட்டடா பாத்துட்டு இருக்க?
5: நான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்.
4: என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்க?
5: இல்லப்பா, Facebookல மதுரை பண்பலைன்ற பேஜ நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அங்க டெய்லியும் குவெஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்றாங்க.
4: என்ன குவெஸ்டின்லாம் கேட்பாங்க?
5: அதாவது பொது அறிவு ஒரு போஸ்ட் ஆகும், நம்ம சமூக நலன் பத்தி ஒரு போஸ்ட், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி
4: என்டர்டெயின்மெண்டா.
5: ஆமா, என்டர்டெயின்மெண்டா ஒரு போஸ்ட்.
4: சோ இதுக்கு கீழ கமெண்ட் பண்ணணுமா?
5: ஆமாப்பா, கமெண்ட் பண்ணோம் அப்படினு சொன்னா மறுநாள் வசந்த கனகங்கள் நிகழ்ச்சி வருது இல்லையா?
4: ஆமா, 1 மணிக்கு வரும்.
5: வாழ்த்துக்களோ கருத்துக்களோ நீ சொல்லிருந்தாலோ, விருப்பம் தெரிவிச்சிருந்தாலோ நம்ம பேர் வந்து ஒளிபரப்பாகும்.
4: நானும் கூட சொல்லிருக்கேன்.
5: அப்ப சரி, நாளைக்கு வசந்த கனகங்கள் நிகழ்ச்சியை கேளு, உனக்கே தெரியும். மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz வசந்த கனகங்கள் நிகழ்ச்சியில நம்ம சோசியல் மீடியாவில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லக்கூடிய உங்க பேரை கேட்கலாம்.
4: சரி சரி, Facebookல மட்டுமா?
5: இல்ல இல்ல, Facebook, Instagram, Twitter எல்லாத்துலயும் மதுரை பண்பலைன்ற பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
4: ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம லைக் அண்ட் கமெண்ட் ஷேரும் பண்ணிருங்க.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.

மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பெரம்பூர் ரயில்பெட்டி தொழிற்சாலை மூலம் 28 குளிர்சாதன புறநகர் ரயில்களுக்கான பெட்டிகள் அடுத்த ஆண்டு முதல் தயாரிக்கப்படும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். லட்சாதிபதி சகோதரிகள் திட்டத்தில் 6 கோடி பேரை இணைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் 6 இடங்களில் புதிய தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணி நிலையங்கள் அமைக்கப்பட்டு

0: என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போனவர்களை அடையாளம் காண்பதற்கு ஏதுவாக சென்னை, மதுரை, தஞ்சாவூர் ஆகிய இடங்களில் டிஎன்ஏ பரிசோதனை செய்வதற்கு மாநில அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். ரயில் சேவைகளை விரிவாக்கம் செய்வதற்கான பணிகளை அமைச்சகம் முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மும்பை சிந்துதுர்க் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையை புதுதில்லியிலிருந்து காணொலி வாயிலாக தொடங்கி வைத்து பேசிய அமைச்சர், ரயில்வே சிக்னல் கட்டமைப்பை நவீனமயமாக்கவும் புறநகர் ரயில்களில் தானியங்கி கதவுடன் கூடிய பெட்டிகளை கொண்டு வரவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். சென்னை பெரம்பூர் ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலை மூலம் 28 குளிர்சாதன புறநகர் ரயில்களுக்கான பெட்டிகள் அடுத்த ஆண்டு முதல் தயாரிக்கப்படும் என்று திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். லட்சாதிபதி சகோதரிகள் திட்டத்தில் 6 கோடி பேரை இணைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மும்பையில் மரக்கன்று நடும் விழாவில் உரையாற்றிய அவர், இதுவரை 3.5 கோடி பேர் இந்த திட்டத்தில் இணைந்துள்ளதாக தெரிவித்தார். வங்கிக் கடன்கள் பெறுவதற்கு பெண்கள் பல்வேறு பிரச்சினைகளை எதிர்கொள்வதாக கூறிய அவர், இதற்கு தீர்வு காண அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். சுய உதவிக் குழுக்களில் உறுப்பினர்களாக உள்ள பெண்கள் தொழில் முனைவோராக மாறி லட்சாதிபதி சகோதரிகளாக உருவெடுத்து வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். தமிழகத்தில் 6 இடங்களில் புதிய தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணி நிலையங்கள் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று தீயணைப்பு மீட்புப் பணிகள், காவல், மதுவிலக்கு, ஆயத்தீர்வைத்துறையின் மானியக் கோரிக்கைகளை தாக்கல் செய்து அறிவிப்புகளை வெளியிட்ட அவர், திண்டுக்கல், வடமதுரை, சென்னை, போரூர் உள்ளிட்ட 6 இடங்களில் 16 கோடி ரூபாய் செலவில் புதிய தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணி நிலையங்கள் அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். நடப்பாண்டில் 5,000 பெண் காவலர்கள் உட்பட மொத்தம் 10,000 காவலர்கள் நியமிக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். தமிழ்நாடு முதலமைச்சரின் தீயணைப்பு பணிகள் பதக்கம் பொங்கல் தினத்தன்று வழங்கப்படும் என்றும், பதக்கங்களின் எண்ணிக்கை 240ஆகவும் படித்தொகை 500 ரூபாயாகவும் உயர்த்தப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். தமிழகத்தில் உள்ள அரசு ஐடிஐ மற்றும் தனியார் தொழில் பயிற்சி நிலையங்களில் நேரடி மாணவர் சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 7ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அரசு தொழில் பயிற்சி நிலையங்களில் இன்றைய தொழிற்சாலைகளுக்கு தேவையான அனைத்து தொழில் பிரிவுகளிலும் பயிற்சி வழங்கப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழில் பயிற்சி நிலையங்களில் சேரும் மாணவர்களுக்கு பயிற்சி கட்டணம் இல்லை என்றும், கல்வி உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் பயின்று தொழில் பயிற்சி நிலையங்களில் சேர்பவர்களுக்கு கூடுதலாக 1,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி மாணவர்கள் தாங்கள் விரும்பும் தொழில் பயிற்சி நிலையங்களில் சேர்ந்து பயன்பெறுமாறு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை இயக்குநர் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போனவர்களை அடையாளம் காண்பதற்கு ஏதுவாக சென்னை, மதுரை, தஞ்சாவூர் ஆகிய மண்டலங்களில் உள்ள தடய அறிவியல் ஆய்வகங்களில் டிஎன்ஏ பரிசோதனை செய்வதற்கு மாநில அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இது தொடர்பாக இன்று வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், காணாமல் போனவர்களில் முதல்நிலை உறவினர்களில் விருப்பம் உள்ளவர்கள் இந்த தடய அறிவியல் ஆய்வகங்களில் கட்டணமின்றி டிஎன்ஏ பரிசோதனை செய்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மையங்களில் உள்ள தடய அறிவியல் துறை இயக்குநர் அல்லது துணை இயக்குநரை நேரடியாக தொடர்பு கொண்டு இந்த வசதியை பெறவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை ஆணையரகம் தெரிவித்துள்ளது. பிரதமரின் அடல் பென்ஷன் திட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று கோவையில் நடைபெற்றது. கோவை மாவட்ட முன்னோடி வங்கியான கனரா வங்கி சார்பில் நடத்தப்பட்ட இந்த

0: நிகழ்ச்சியில் அடல் ஒய்வூதிய திட்டத்தில் சேர்வது மற்றும் அவற்றின் பயன்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டதாக வங்கியின் மேலாளர் திரு கார்த்திகேயன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: அடல் பென்ஷன் யோஜனா என்ற ஸ்கீம் ஒரு மாதாந்திர ஓய்வூதிய திட்டம். 60 வயசுக்கு மேலே ஒரு நபர் வந்து அவங்களுக்கான பென்ஷனை தேர்ந்தெடுத்து அதில் வந்து அவங்க பயன்பெறலாம். இது மெயினாக வந்து அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மற்றும் சிறு குறு தொழில் செய்வர்கள், விவசாயம் சார்ந்தவர்கள், செல்ஃப் ஹெல்ப் குரூப் மெம்பர்கள் இவங்க எல்லாமே வந்து இந்த திட்டத்தில் பயனடையலாம். இதில் மெயின் வந்து ஒரு இன்கம் டேக்ஸ் பேயாக இருக்கக்கூடாது. ஆனாலும் அவங்க அடல் பென்ஷன் யோஜனாவில் என்ரோல் பண்ண பிறகு ஃபியூச்சரில் அவங்க இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறாங்கனாக்கா அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அவங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். அவர்கள் வயதுக்கு ஏற்றபடி அந்த பிரீமியத்தை மாதந்தோறும் நம்ம செலுத்திட்டு வந்தோம்னாக்கா நம்மளுடைய 60 வயதுக்கு அப்புறம் அந்த பென்ஷன் தொகை நம்ம அக்கௌண்ட்டில் வந்து சேரும்.
0: அடல் பென்ஷன் திட்டம் தங்களுக்கு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது என்று இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: கஸ்தூரி, நான் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கிறேன். இப்போ என்னன்னா அடல் பென்ஷன் யோஜனா அப்படிங்கிற ஒரு ஸ்கீமில் வந்து ஸ்மால் கான்ட்ரிபியூஷன் தான் பண்ணியிருக்கேன். நான் போடுற அமௌண்ட்டை விட எனக்கு க்ரோத் அதில் அதிகமாக வருது. இப்போ நான் இல்லை அப்படின்னா எங்கள் டேடி வந்து அதை பென்ஷனாக வாங்கிக்கலாம். இன்கேஸ் இப்போ நான் மேரீட் ஆகிட்டேன் அப்படின்னா என் நாமினியை நான் மாற்றி என் ஸ்பௌஸை போட்டுட்டு அவங்க வந்து இப்போ நான் இல்லை அப்படின்னா அவங்க வாங்கிக்கலாம். இந்த ஸ்கீம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
3: என் பேர் வர்ஷினி. அடல் பென்ஷன் எனக்கு வந்து இது எவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்குன்னா, ஸ்டார்டிங்கில் ஒரு 50 ரூபாவோ 100 ரூபாவோ கூட நம்மளுக்கு ரிட்டையர்க்கு அப்புறம் 1000 2000 வந்துட்டு நம்மளுக்கு மந்த்லி இன்கமாக வந்துட்டே இருக்குது. ஸோ அது என்னோட நின்றுதான்னு பார்த்தா அது கிடையாது. நான் மேரீடாக இருந்துச்சுன்னா என்னோடய ஸ்பௌஸுக்கு எனக்கு அடுத்து இருக்கிறவங்களுக்கு வரும். நான் அன்மேரீடாக இருந்துச்சுன்னா என்னோடய பேரண்ட்ஸுக்கும் அவங்க யார் நாமினா இது பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் வரும். இது வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிட்டையர்க்கு அப்புறம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இந்த இது.
0: சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மாவட்ட செய்திகள். நகர்ப்புற பகுதிகளில் உள்ள நியாய விலைக் கடைகள் மூலம் கிலோ 35 ரூபாய் சலுகை விலையில் வெங்காய விற்பனையை மாநில அமைச்சர்கள் திரு வெங்கடரமணன், திரு காந்திராஜன் ஆகியோர் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தனர். திருவண்ணாமலையில் நிரந்தர ஆதார் சேவை மையத்தை ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் இன்று திறந்து வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் மத்திய மாநில அரசு திட்டங்களின் கீழ் மானியத்துடன் கூடிய கடனுதவி பெறுவதற்கான சிறப்பு பணிக்குழு நேர்முகத் தேர்வு இன்று நடைபெற்றது. விழுப்புரம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் சமரச விழிப்புணர்வு பிரச்சார வாகனம் மற்றும் பேரணியை நீதிபதி திரு மணிமொழி இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாநகராட்சியில் கடந்த 15 ஆண்டுகள் வரை பிறப்புச் சான்றிதழில் பெயர் சேர்க்காதவர்கள் அரசு அறிவித்துள்ள சலுகையை பயன்படுத்தி வரும் 26ஆம் தேதிக்குள் பெயரை சேர்த்துக் கொள்ளலாம் என்று மாநகராட்சி ஆணையர் பிரியங்கா தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழையினை முன்னிட்டு பெருநகர சென்னை மாநகராட்சி அம்பத்தூர் மண்டலத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் வளர்ச்சிப் பணிகளை மத்திய வட்டார துணை ஆணையர் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16 21-13 என்ற செட் கணக்கில் சக நாட்டு வீராங்கனை சந்தோஷ் ராம்ராஜை வென்றார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியின் தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று உஸ்பெகிஸ்தானை எதிர்கொள்கிறது. தாஷ்கண்டில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா மற்றும் சிண்ட்ரல்லா தாஸ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஹாங்காங்கை எதிர்கொள்கிறது. துபாயில் இப்போட்டி 8:00 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெரம்பூர் ரயில்பெட்டி தொழிற்சாலை மூலம் 28 குளிர்சாதன புறநகர் ரயில்களுக்கான பெட்டிகள் அடுத்த ஆண்டு முதல் தயாரிக்கப்படும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். லட்சாதிபதி சகோதரிகள் திட்டத்தில் 6 கோடி பேரை இணைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் 6 இடங்களில் புதிய தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணி நிலையங்கள் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போனவர்களை அடையாளம் காண்பதற்கு ஏதுவாக சென்னை, மதுரை, தஞ்சாவூர் ஆகிய இடங்களில் டிஎன்ஏ பரிசோதனை செய்வதற்கு மாநில அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
4: நேரம் மாலை 6:40 ஆகாஷவாணி மதுரை மத்திய அலை 1869 கிலோ ஹெர்ட்ஸில் கேட்கலாம். மதுரை தென்றல்

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
2: இனிக்கும் இனிய திரை இசை பாடல்களை கேட்டு மகிழ்ந்தீர்கள்.

0: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி. சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். எழுதியவர் துரை கருணாநிதி அவர்கள். வாசிப்பவர் வடிவழகி கபிலன்.
1: தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் விதி 110 கீழ் அறிக்கை சமர்ப்பித்து வெளியிட்ட சில முக்கிய அறிவிப்புகளும், சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்காடு மொழியாக தமிழ்மொழி இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அவர் கொண்டு வந்த தனி தீர்மானமும், சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சியினரிடையே நடைபெற்ற காரசார விவாதமும் கருத்து மோதல்களும் இன்றைய பேரவை நடவடிக்கைகளில் குறிப்பிடத்தக்கதாகும். தமிழக சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரம் முடிந்தபின் விதி 110 கீழ் அறிக்கை வெளியிட்டு பேசிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் சென்னையில் உலகத்தரம் வாய்ந்த தமிழ்நாடு ஒலிம்பிக் நகரம் அமைக்கப்படும் என்றார். இந்த வளாகம் தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவதற்கு, ஒலிம்பிக் பதக்கங்களை வெல்லக்கூடிய திறமையான விளையாட்டு வீரர்களை உருவாக்குவதற்கு உதவும் உலகத்தரம் வாய்ந்த ஒருங்கிணைந்த விளையாட்டு மையமாக திகழும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். இந்த வளாகத்தில் உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டு அரங்கங்கள், அதிநவீன விளையாட்டு உபகரணங்கள், உயர்தர செயல்திறன் பயிற்சி மையம், மருத்துவ மையங்கள், தங்குமிட வசதிகள் உள்ளிட்ட நவீன உட்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் புதிய மோட்டார் ஸ்போர்ட்ஸ் நகரம் ஒன்று உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் மற்றொரு அறிவிப்பில் குறிப்பிட்டார். விளையாட்டு சுற்றுலாவை மேம்படுத்தவும், தமிழக இளைஞர்களிடையே மோட்டார் ஸ்போர்ட்ஸ் மீதான விளையாட்டு ஆர்வத்தை ஊக்குவித்து அவர்களுக்கு தேவையான பயிற்சிகளை வழங்கி தமிழகத்தை சர்வதேச அளவிலான மோட்டார் ஸ்போர்ட்ஸின் முக்கிய மையமாக உருவாக்குவதற்கு அரசு முடிவு செய்திருப்பதாகவும் அவர் கூறினார். ஃபார்முலா 1 முதல் ஃபார்முலா 4 வரையிலான சர்வதேச தரத்திலான போட்டிகளை நடத்துவதற்கான கட்டமைப்புகள் உருவாக்கப்படும் என்றும் திரு ஜோசப் விஜய் தெரிவித்தார். விதி 110 கீழ் முதலமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பின் மூலம் சென்னையில் 1200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 20 லட்சம் சதுரடி பரப்பளவில் நவீன வசதிகளுடன் கூடிய சட்டப்பேரவை மற்றும் தலைமைச் செயலகம் அடங்கிய புதிய வளாகம் அமைக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். தற்போதுள்ள புனித ஜார்ஜ் கோட்டையின் பாரம்பரிய கட்டடங்களை வரலாற்று மரபுச் சின்னங்களாக பாதுகாத்து அவற்றின் பாரம்பரிய மதிப்பை வருங்கால தலைமுறையினர் அறியும் வகையில்

உருவாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இந்த புதிய தலைமைச் செயலக வளாகத்தில் தீயணைப்பு வசதிகள், மாற்றுத்திறனாளிகள் சென்று வரும் வசதிகள் மற்றும் பசுமை கட்டட தரநிலைகளுக்கு உட்பட்டு நவீன நிர்வாக வளாகம் உருவாக்கப்படும் என்றும், போதுமான வாகன நிறுத்துமிடங்கள், மாநாட்டு அரங்குகள், பொதுமக்கள் சேவை மையங்கள் மற்றும் அலுவலர்களுக்கான நவீன வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். புனித ஜார்ஜ் கோட்டை உருவான வரலாறு, அதில் உள்ள ராணுவம் மற்றும் தொல்லியல் துறையின் நிர்வாக கட்டுப்பாடு இவற்றையெல்லாம் விரிவாக அவர் எடுத்துரைத்தார். கடந்த ஆட்சிக் காலத்தில் ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் புதிய தலைமைச் செயலகம் கட்டப்பட்டு அது தற்போது பன்னோக்கு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரியாக மாற்றப்பட்ட விவரங்களையும் முதலமைச்சர் தெரிவித்தார். அனைத்து அரசுத்துறை பணியாளர்களின் எண்ணிக்கையும் நிர்வாக பொறுப்புகளும் குறிப்பிடத்தக்க வகையில் உயர்ந்துள்ளதை எடுத்துரைத்த முதலமைச்சர், தமிழகத்தின் எதிர்கால நிர்வாக வளர்ச்சிக்கும் திறன்மிக்க நிர்வாகத்திற்கும் உலகத்தரத்திலான பொது நிர்வாக உட்கட்டமைப்பை உருவாக்கும் நோக்கிலும் ஒருங்கிணைந்த பெரிய தலைமைச் செயலக வளாகம் அமைப்பது இன்றியமையாதது என்று கூறினார். பின்னர் அரசினர் தனி தீர்மானம் ஒன்றை அறிமுகப்படுத்திய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், தமிழ் மொழியை மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் முதன்மையான நீதிமன்ற மொழியாக அங்கீகரிக்க வேண்டும், தமிழில் தாக்கல் செய்யப்படும் மனுக்கள், ஆவணங்கள் மற்றும் வாதங்களுக்கு உரிய நடைமுறையை உருவாக்க வேண்டும், உயர்நீதிமன்றத்தில் வழங்கப்படும் தீர்ப்புரைகள், தீர்ப்பாணைகள் மற்றும் நீதிமன்ற உத்தரவுகள் அனைத்தும் தமிழில் வழங்கும் கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தினார். இதற்கென நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிமன்ற பணியாளர்களுக்கான சட்டத்தமிழ் மற்றும் மொழிபெயர்ப்பு பயிற்சியை ஏற்படுத்த வேண்டும், அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் மாநில ஆளுநரால் அனுப்பப்படும் முன்மொழிவுகள் மீது தேவையான அனைத்து சட்ட நடவடிக்கைகளையும் உடனடியாக மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். ஏற்கனவே தமிழக சட்டப்பேரவையில் கடந்த 2006 டிசம்பர் மாதம் 6 உயர்நீதிமன்றத்தில் தமிழை பயன்படுத்துவதற்கான தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பியுள்ளதையும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். 2018 பிப்ரவரி மாதம் 2 மாநிலங்களவையில் பேசிய மத்திய சட்ட அமைச்சர், தமிழ்நாட்டின் முன்மொழிவை இந்திய உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியின் ஆலோசனைக்கு அனுப்பப்பட்டு உச்சநீதிமன்றத்தின் முழு அமர்வு இந்த முன்மொழிவை ஏற்கவில்லை என்று தெரிவித்த தகவலையும் முதலமைச்சர் இந்த தீர்மானத்தின் மூலம் எடுத்துரைத்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் ஒரே நேரத்தில் தமிழில் பேசுவதை ஆங்கிலத்தில் கேட்க முடியும் என்ற வகையில் தொழில்நுட்பம் முன்னேறியுள்ள தற்போதைய சூழ்நிலைக்கு ஏற்ப மறுபரிசீலனை செய்வது அவசியமாகிறது என்றும் அவர் தெரிவித்தார். முதலமைச்சர் கொண்டு வந்த இந்த தனி தீர்மானத்தை பிரதான எதிர்க்கட்சியான திமுக உள்ளிட்ட அனைத்துக் கட்சியினரும் வரவேற்றதை அடுத்து குரல் வாக்கெடுப்பு மூலம் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. தமிழக சட்டப்பேரவையில் இன்று காவல்துறை, தீயணைப்புத்துறை மற்றும் மீட்புப் பணிகள் துறைக்கான மானியக் கோரிக்கைகளை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தாக்கல் செய்து 59 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். இந்த மானியக் கோரிக்கை மீதான விவாதத்தை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்து பேசினார். புதிய ஆட்சி பொறுப்பேற்ற 116 நாட்களில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற குற்றச் செயல்களை அவர் பட்டியலிட்ட போது, ஆளுங்கட்சி தரப்பிலிருந்து அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு ராஜ்மோகன், திரு நிர்மல்குமார், திருமதி கமலி, அவை முன்னவர் திரு கே ஏ செங்கோட்டையன் ஆகியோர் அடிக்கடி குறுக்கிட்டு உரிய பதில்களையும் விளக்கங்களையும் அளித்தனர். இந்த நேரத்தில் அரசியல் ரீதியிலான சில விமர்சனங்களை இருதரப்பிலும் முன்வைத்த போது சபையில் சலசலப்பும் கூச்சலும் அமளியும் நிலவியது. திமுக உறுப்பினர்களும் ஆளுங்கட்சியான தாவிக உறுப்பினர்களும் அடிக்கடி எழுந்து உரத்த குரல் எழுப்பியதால் அவையின் நடவடிக்கைகள் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பாதிக்கப்பட்டது. பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அவையில் அமைதியை ஏற்படுத்த மிகவும் சிரமப்பட வேண்டியிருந்தது. எதிர்க்கட்சி தரப்பில் திரு உதயநிதி ஸ்டாலின் எழுப்பிய குற்றச்சாட்டுகளுக்கு அமைச்சர்கள் பதிலளிக்கும் போது திமுக தரப்பில் ஒட்டுமொத்தமாக அனைவரும் எழுந்து நின்று அவர்களுக்கு எதிராக குரல் எழுப்பினர். அதே நேரத்தில் ஆளுங்கட்சி தரப்பிலிருந்தும் அமைச்சர்கள் மற்றும் தாவிக உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக எழுந்து நின்று குரல் எழுப்பினர். எதிர்க்கட்சித் தலைவருக்கு ஆதரவாக துணைத் தலைவர் திரு கே என் நேரு, திமுக கருடா திரு ஏ வ வேலு ஆகியோரும் திரு உதயநிதி ஸ்டாலின் தமது உரையை நிறைவு செய்யும் போது தாம் எழுப்பிய கேள்விகளுக்கு காவல்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர்தான் பதிலளிக்க வேண்டும், ஆனால் அவர் அவையில் இருக்கும்போதே மற்ற அமைச்சர்கள் பதிலளிப்பது எந்த வகையில் நியாயம் என்று கேட்டார். அதற்கு பதிலளித்த பேரவைத் தலைவர், அமைச்சரவை கூட்டு பொறுப்புடையது, எந்த கேள்விக்கும் எந்த அமைச்சரும் பதிலளிக்கலாம் என்று குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய பேரவைத் தலைவர், முதலமைச்சர் எல்லாவற்றையும் மிக உன்னிப்பாக கூர்ந்து கவனித்து வருகிறார், எதையும் எதிர்கொள்ள தயாராகவே இருக்கிறார், நிச்சயம் அவர் உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் திங்கட்கிழமை உரிய பதிலை வழங்குவார் என்று கூறினார். இதே கருத்தை அவை முன்னவர் திரு கே ஏ செங்கோட்டையனும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய திரு உதயநிதி ஸ்டாலின், முதலமைச்சர் பதிலளிப்பதற்கு இடையில் 3 உள்ளது, எனவே அவர் நன்றாக தயார் செய்து கொண்டு வந்து பதிலளிக்கலாம் என்றவுடன் அதற்கு அமைச்சர்களும் ஆளுங்கட்சி உறுப்பினர்களும் ஆட்சேபம் தெரிவித்து ஆவேசமாக குரல் எழுப்பினர். அவர்களுக்கு எதிராக திமுக உறுப்பினர்களும் ஒட்டுமொத்தமாக எழுந்து நின்று குரல் எழுப்பியதால் அவையில் சிறிது நேரம் கூச்சல் குழப்பம் நிலவியது.
பேரவையில் நடைபெற்ற மானியக் கோரிக்கைகள் மீதான விவாதத்தில் தாவிக உறுப்பினர்கள் திரு லட்சுமணன், திரு விஜயராஜ், திரு முனிரத்னம், அஇஅதிமுக

0: திமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி, காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் தாரகை கற்பட், பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு செல்லசாமி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு மாரிமுத்து, தேமுதிக உறுப்பினர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த், மனிதநேய மக்கள் கட்சி உறுப்பினர் திரு ஜவாஹிருல்லா ஆகியோரும் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தனர். மானிய கோரிக்கைகளை தாக்கல் செய்து புதிய அறிவிப்புகளை வெளியிட்ட முதலமைச்சர், மாநிலத்தில் உள்ள காவல் நிலையங்களில் 29,108 கூடுதல் காவலர் பணியிடங்கள் அடுத்த 5 ஆண்டுகளில் உருவாக்கப்படும் என்றார். நடப்பு நிதியாண்டில் தமிழ்நாடு காவல்படையில் 5,000 பெண் காவலர்கள் உட்பட 10,000 காவலர்கள் புதிதாக நியமிக்கப்படுவார்கள் என்றும் அவர் கூறினார். 212 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் காவல்துறை நவீனமயமாக்கப்படும் என்றும், போதைப்பொருள் பயன்பாட்டை வெற்றிகரமாக ஒழிக்கும் கிராமம் ஒன்றுக்கு 10 லட்சம் ரூபாய் வீதம், 50 கிராமங்களுக்கு சிறப்பு மானியம் மற்றும் அங்கீகார சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். லஞ்ச லாவண்யமற்ற அரசு அலுவலகங்களை உருவாக்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக காவல் நிலையங்களுக்கு அன்றாட செலவினங்களுக்காக ஏற்கனவே மாதந்தோறும் வழங்கப்பட்டு வரும் நிதி உயர்த்தி வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். எதிர்பாரா செலவு நிதி இலகு வகை, மிதவகை மற்றும் உயர்வகை காவல் நிலையங்களுக்கு முறையே தற்போது வழங்கப்பட்டு வரும் 3,750 ரூபாய் 30,000 ரூபாயாகவும், 6,000 ரூபாய் 40,000 ரூபாயாகவும், 8,250 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். பணியின்போது துணிச்சலுடன் பணியாற்றி உயிரிழந்த காவல்துறையினரின் குடும்பத்தினருக்கு இழப்பீடாக 1 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்றும், பணிக்காலத்தில் இறக்கும் காவலர்களின் குடும்பத்தினருக்கு வழங்கப்படும் கருணைத் தொகை 20 லட்சம் ரூபாயிலிருந்து 30 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் இந்த புதிய அறிவிப்பில் முதலமைச்சர் குறிப்பிட்டார். வண்டலூர் அருகே அமைந்துள்ள தமிழ்நாடு காவலர் உயர் பயிற்சியகத்தில் பன்னோக்கு உள் விளையாட்டரங்கு மற்றும் வெளிப்புற விளையாட்டு வசதிகள் 23 கோடி ரூபாய் செலவில் ஏற்படுத்தப்படும் என்றும், சேலம் மற்றும் விழுப்புரம் வட்டார தடய அறிவியல் ஆய்வகத்தில் புதிய மரபணு ஆய்வு பிரிவுகள் 14 கோடி ரூபாய் செலவில் நிறுவப்படும் என்றும் அவர் கூறினார். சென்னை மத்திய மாவட்டம் போரூர், தஞ்சை செங்கிப்பட்டி, சேலம் அயோத்தியாபட்டினம், காஞ்சிபுரம் பொன்னேரிக்கரை, சிவகங்கை திருப்புவனம், திண்டுக்கல் வடமதுரை ஆகிய 6 இடங்களில் 16 கோடி ரூபாய் செலவில் தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் நிலையங்கள் நிறுவப்படும் என்றும், சென்னை, திருவள்ளூர், தேனி, தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களின் 10 இடங்களில் 80 கோடி ரூபாய் செலவில் 26 அலுவலர்கள் மற்றும் 105 பணியாளர்களுக்கென 131 குடியிருப்புகள் கட்டப்படும், 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் பயிற்சிக் கழகத்தின் 2ஆம் கட்ட பணிகள் 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் என்பது உள்ளிட்ட 59 புதிய அறிவிப்புகளை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று பேரவையில் அறிவித்தார். மொத்தத்தில் இந்த கூட்டத்தொடரில் இதுவரையில் இல்லாத அளவிற்கு இன்றைய அவை நடவடிக்கைகளில் சூடு பறந்தது. காரசாரமான கருத்து மோதல்கள் நிறையவே இடம்பெற்றிருந்தன.
1: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் துரை கருணாநிதி அவர்கள், வாசித்தவர் வடிவழகி கபிலன். ஆகாஷ்வாணி, நேரம் 7:10. ஈரோடு மாவட்ட செய்திகள் வழங்குபவர் பி சி மூர்த்தி அவர்கள்.
2: ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கல்லூரி மாணவ மாணவியருக்கான சிறப்பு கல்வி கடன் முகாம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி முகாமை தொடங்கி வைத்து பேசினார். கல்வி கடன் கடன் அல்ல, வருங்கால முதலீடு. தயக்கமின்றி கல்வி கடனை வழங்க வேண்டும் என்ற நோக்கில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வித்யாலட்சுமி இணையதளம் மூலம் விண்ணப்பிக்க உதவி செய்யப்படுகிறது. புதிதாக கல்லூரியில் சேரும் மாணவ மாணவியர், ஏற்கனவே கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கும் பொருளாதாரம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்பதால் கடன் வழங்கப்படுகிறது. இந்த கல்வி கடன் வழங்கும் முகாமில் பொதுத்துறை, தனியார் வங்கிகள் பங்கேற்று கல்வி கடன் விண்ணப்பம் தேவையான ஆவணங்களை 250 பேருக்கு வழங்கினர். ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கைம்பெண்கள், கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள், நலிவுற்ற பெண்கள், முதிர்கன்னிகள் உள்ளிட்டோர் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சனைகளை களைந்து வாழ்வாதாரம், வசதியான கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு, சுய உதவி குழுக்கள் அமைக்கவும், தொழில் பயிற்சிகள் வழங்குதல், சமூகத்தில் பாதுகாப்புடன் வாழ கைம்பெண்கள் ஆதரவற்றோர் நலவாரியம் செயல்படுகிறது. சமூக நலத்துறை இணையதள பக்கம் https://tnsocialwelfare.tn.gov.in உருவாக்கப்பட்டுள்ளது. அதில் அரசின் மூலம் செயல்படுத்தப்படும் நலத்திட்டங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன. கைம்பெண்கள் ஆதரவற்றோர் நலவாரியத்திற்கென தனியாக உருவாக்கப்பட்டு www.tnwidowswelfareaffordable.tngov.in வலை பயன்பாட்டின் மூலம் தமிழக கிராமங்கள், நகர்ப்புறங்களில் வாழும் ஏழை எளிய கைம்பெண்கள், கணவளால் கைவிடப்பட்ட பெண்கள், நலிவுற்ற பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், பேரிளம் பெண்கள் தங்களுக்கு தேவையான உதவிகளை அரசிடம் இருந்து எளிய முறையில் பெற்று இணையதள முகவரியில் பதிவு செய்து

0: உறுப்பினர் ஆகலாம். உறுப்பினராக பதிவு செய்பவருக்கு சமூக நலத்துறை திட்டங்கள், ஓய்வூதியங்கள், தற்காலிக தங்குமிடம், திறன் வளர்ப்பு பயிற்சி, சுயதொழில் செய்ய மானியம் போன்ற உதவிகளையும் பெறலாம். ஈரோடு விதை ஆய்வு துணை இயக்குனர் சுமதி தலைமையிலான குழுவினர் தாராபுரம் பகுதியில் நடத்திய விதை ஆய்வில் 78.82 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 190.83 டன் நெல் விதைகளை விற்பனைக்கு தடை விதித்தனர். ஈரோடு மாவட்டத்தில் அரசு நிறுவனம், மகளிர் விடுதிகள், கல்லூரி மாணவ மகளிர் விடுதிகள், அரசு சாரா நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், மகளிர் விடுதி, மருத்துவமனைகளில் உள்ள மகளிர் விடுதிகள், ஜவுளி கடைகள், அறக்கட்டளை சங்கங்கள், மாதர் சங்கம் நிறுவனங்கள், நகைக்கடைகள், பயிற்சி நிறுவனங்கள், தனி நபரால் நடத்தப்படும் மகளிர் விடுதிகள், தற்காலிக விடுதிகள், முதியோர் இல்லங்கள் அனைத்தும் பதிவு செய்து உரிமம் பெற வேண்டும். தங்கள் நிறுவன விவரம், முதியோர் இல்லத்தில் தங்கி உள்ள பயனாளிகளின் எண்ணிக்கை, நிர்வாக விவரம், கட்டட வசதி, வழங்கப்படும் அடிப்படை வசதிகளை இ சேவை மையத்தில் இணையதளம் மூலம் விண்ணப்பித்து பதிவேற்ற செய்து உரிமம் தொடர்பான நகலை இணைத்திட வேண்டும். பதிவு செய்யாத குறைபாடுகள் கண்டறிந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஈரோடு மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 2025-2026 ஆண்டில் 10ஆம் வகுப்பு தேர்வில் மாவட்ட அளவில் 1571 ஆசிரியர்கள் 100% தேர்ச்சியை பெற்று தந்துள்ளனர். அவர்களின் சமூக அறிவியல் பாடத்தில் 100% தேர்ச்சி பெற்று தந்த 245 ஆசிரியர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி பாராட்டுச் சான்றுகளை வழங்கி கௌரவித்தார். ஈரோடு மாவட்ட விவசாயிகளுக்கு நிலையான வாழ்வாதாரம் வழங்கவும், பால் வளத்தை ஊக்குவிக்கவும் மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை அமைச்சகத்தின் கீழ் உள்ள மத்திய கால்நடை பராமரிப்புத்துறை அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்கிறது. இதன்படி இத்துறையில் தனிநபர், கூட்டுறவு சங்கங்கள், பால் உற்பத்தி நிறுவனங்கள், பால் உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகளுக்கு கோபால் ரத்னா விருது 2026 ஆண்டுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்விருது தனிநபர்களையும் நிறுவனங்களையும் உற்பத்தி திறனை மேம்படுத்த, உள்நாட்டு இனங்களை காக்க, பால் கூட்டுறவு நிர்வாகத்தை திறம்பட நிர்வகிப்பதற்கு புதுமையான தொழில்நுட்ப நடைமுறையை பின்பற்றி ஊக்குவிக்க வழங்கப்படுகிறது. சிறந்த நாட்டின கறவை பசு வளர்ப்பவர்கள், சிறந்த பால் கூட்டுறவு, பால் உற்பத்தியாளர் நிறுவனம், பால் உற்பத்தியாளர் விவசாயிகள் சங்கம் இவ்விருதினை பெற www.dahd.nic.in மற்றும் awards.gov.in இணையதளத்தில் வரும் செப்டம்பர் 10ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும்.
1: ஈரோடு மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் பி சி மூர்த்தி அவர்கள். தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். சீஷெல்ஸ் நாட்டுடன் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் ஒருங்கிணைந்து செயல்பட இந்தியா தயாராக இருப்பதாக குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதாரம் அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% எட்டியதில் சிறு குறு நிறுவனங்களின் பங்கு முக்கியமானது என மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். வாகன உற்பத்தி துறையில் இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக உருவெடுக்க உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். செஷல்ஸ் நாட்டுடன் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் ஒருங்கிணைந்து செயல்பட இந்தியா தயாராக இருப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் அந்நாட்டின் பேரவைத் தலைவர் அஸ்ரல் எர்னஸ்டாவுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் நாடாளுமன்ற செயல்பாடுகள் குறித்து பேசியதாக கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே நாடாளுமன்ற செயல்பாடுகளை டிஜிட்டல் மயமாக்குவது குறித்து ஆலோசனை நடத்தியதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதாரம் அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் பெல்ஜியம் பிரதமர் பார் டே வீவருடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். உலகளாவிய பிரச்சினைகள் மூலம் உணவு எரிசக்தி உற்பத்தி பாதிப்படைந்துள்ளதாக பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். இருப்பினும் நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி 7.8% எட்டி சாதனை படைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா பெல்ஜியம் இடையே ஜனநாயக அடிப்படையில் பொருளாதாரத்திலும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாகவும்

0: அவர் கூறியிருக்கிறார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் காக்கிநாடாவில் இரு நாடுகளும் இணைந்து உலகிலேயே மிகப்பெரிய பசுமை அமோனியா திட்டத்தை செயல்படுத்தி வருவதாகவும் பிரதமர் கூறியிருக்கிறார். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் இந்தியாவும் பெல்ஜியமும் இணைந்து செயல்படுவதற்கு பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொண்டதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். பெல்ஜியம் பிரதமர் பார்டே வீவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியா பொருளாதாரத்தில் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறியிருக்கிறார். நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% எட்டியதில் சிறு குறு நிறுவனங்களின் பங்கு முக்கியமானது என மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய கருத்தரங்கு ஒன்றில் உரையாற்றிய அவர், இந்தியா பல்வேறு நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக கூறினார். இதன் மூலம் நாட்டின் ஏற்றுமதி அதிகரித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஏற்றுமதி மேம்பாட்டு கவுன்சில்கள் மத்திய அரசுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டார். சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கேட்டுக் கொண்டிருக்கிறார். புதுதில்லியில் நடைபெற்ற தில்லி, ஹரியானா, உத்தரப்பிரதேச சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், மாநில அரசுகள் சுற்றுச்சூழலை பாதுகாக்க ஒத்துழைக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இதற்காக மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் வழங்க தயாராக இருப்பதாகவும் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்தார். சட்ட மாணவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் பார் கவுன்சிலுக்கு இல்லை என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் ஜோய் மால்யா மோகனா அடங்கிய அமர்வு இது தொடர்பான உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஹைதராபாத் நல்சார் சட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் மீது பார் கவுன்சில் மேற்கொண்ட நடவடிக்கை மீது விசாரித்த உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை அளித்திருக்கிறது. சட்ட மாணவர்கள் வழக்கறிஞர்களாக பதிவு செய்த பின்னரே அவர்கள் பார் கவுன்சில் நெறிமுறைகளுக்கு கட்டுப்படுவதாக உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. நல்சார் பல்கலைக்கழக சட்ட மாணவர்களை வழக்கறிஞர்களாக பதிவு செய்ய வேண்டாம் என பார் கவுன்சில் உத்தரவு பிறப்பித்ததை அடுத்து உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை அளித்திருக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வாகன உற்பத்தி துறையில் இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக உருவெடுக்க உள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய வாகன உற்பத்தியாளர் சங்கத்தின் வருடாந்திர கூட்டத்தில் உரையாற்றிய அவர், நாட்டின் வாகன உற்பத்தி துறை 22,75,000 கோடி ரூபாய் அளவுக்கு அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். சென்ற நிதியாண்டில் வாகன ஏற்றுமதி 24% அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். சாலை பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என கூறிய அவர், வாகன உரிமங்களை வழங்க பல்வேறு நெறிமுறைகள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வாகன ஓட்டுநர்கள் சாலை போக்குவரத்து விதிமுறைகளை தொடர்ந்து மீறினால் ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்படும் என்றும் திரு நிதின் கட்கரி எச்சரிக்கை விடுத்தார். பள்ளி மாணவர்களிடையே அறிவியல் கற்கும் ஆர்வம் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான படைப்பாற்றலை ஊக்குவிக்கும் அட்டல் டிங்கரிங் ஆய்வகங்கள் திட்டத்தின் கீழ் மத்திய அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சிலின் சார்பில் அரியலூரில் செயல்முறை விளக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய விஞ்ஞானி திரு மகேஸ்வரன், இந்த செயல் விளக்கம் மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் அமையும் என கூறினார்.
2: இது வந்து நமது பாரத பிரதமர் திரு மோடி அவர்களின் முயற்சியினால் உருவாக்கப்பட்ட ஆய்வகங்களாகவும் அட்டல் டிங்கரிங் லேப் இருந்தது. அறிவியல் திறமையை சின்ன வயசுலேருந்தே பள்ளி குழந்தைகள்லேருந்தே ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற முறையில் ஜிக்யாசா அப்படிங்கிற ஒரு கான்செப்டை ஆரம்பித்தாங்க. இதோட வந்து வயசுமையான பாப்புலர் லெக்சர் செயல் விஞ்ஞானிகள் மற்றும் மத்திய இதுலேருந்து வந்திருக்கிறோம். அது அதோட இல்லாமல் குழந்தைகளுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் சில எக்ஸ்பெரிமெண்டேஷனும் பண்ணி காமிச்சிருக்கோம்.
0: விஞ்ஞானிகள் அளித்த செயல் விளக்கங்கள் தங்களின் அறிவியல் ஆர்வத்தை தூண்டியுள்ளதாக பயிற்சியில் கலந்து கொண்ட மாணவர் ஒருவர் தெரிவித்தார்.
3: சென்னையிலேருந்து சயின்டிஸ்ட் குழுவினர் வந்தாங்க. அவங்க சொல்கிற கருத்துக்களே எல்லாமே எங்களுக்கு புரியுது. அவங்க இப்போ வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி காட்டினாங்க. அந்த எக்ஸ்பிரிமெண்ட் வந்து காயினை

0: சி, எல்இடி லைட் எப்படி எரியுது அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு காட்டினாங்க. சோடியம் ஹைட்ராக் லிக்விட் வச்சு செஞ்சு காட்டினாங்க. அது வந்து எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாகவும் நாங்கள் அந்த இதை வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் அவங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாமே எங்களுக்கு வந்து புரிஞ்சுது. இந்த பள்ளி பருவத்திலே நாங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வருங்காலத்தில் நாங்கள் ஒரு சயின்டிஸ்டாவோ இல்லை அறிவியல் அறிஞராகவோ நாங்கள் வருவோம்.
1: ராணுவ வீரர்களின் குழந்தைகளுக்கு கல்வி வசதிகள் வழங்குவது தொடர்பாக இந்திய ராணுவம் டேராடூனில் உள்ள ஒருங்கிணைந்த மருத்துவ கல்லூரி குழுமத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. இதன்படி ராணுவ வீரர்களின் குழந்தைகளுக்கு கல்வி கட்டணத்தில் சலுகை அளிக்கப்படும். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் மழை வெள்ளம் தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அம்மாவட்ட ஆட்சியருடன் தொலைபேசி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டார். கங்கை ஆற்று ஓரங்களில் அமைக்கப்பட்டுள்ள நிவாரண முகாம்கள் குறித்து அவர் கேட்டறிந்தார். தாழ்வான இடங்களில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க அவர் உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் ஃபருக்காபாத் மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை வான்வழியாக பார்வையிட்டார். பீகாரில் தொடர் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கங்கை ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. பாட்னா, வைஷாலி, நாலந்தா உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் பல்வேறு ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. சுவர்ணரேகா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். விளையாட்டுச் செய்திகள். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் சாத்விக் சாய்ராஜ் சிராஜ் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-17, 22-24, 21-9 என்ற செட் கணக்கில் பிரான்சின் கிறிஸ்டோ பாவோ தோமா ஜூனியர் இணையை வென்றது. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தியா சித்தாலே யசஸ்வினி கோர்படே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மற்றொரு ஆட்டத்தில் சிண்டல்லா தாஸ் சுதிர்தா முகர்ஜி இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவில் மனுஷா தியா சிட்டாலே இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். செஷல்ஸ் நாட்டுடன் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் ஒருங்கிணைந்து செயல்பட இந்தியா தயாராக இருப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதாரம் அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% எட்டியதில் சிறு குறு நிறுவனங்களின் பங்கு முக்கியமானது என மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். வாகன உற்பத்தி துறையில் இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக உருவெடுக்க உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 7:25.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் காய்கறி பயிர்களில் சமச்சீர் உர மேலாண்மை குறித்து காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக வேளாண் அறிவியல் மைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் செந்தில்குமார் அவர்கள்.
4: பசுந்தால் உரங்கள் நம்மளுக்கு பார்க்கலாம், முறை நெல்லிக்காட்டுக்கெல்லாம் போட்டு நம்மளுக்கு இந்த தக்க பூண்டெல்லாம் போட்டு பூ ஒரு அட்டத்தில் அப்படியே மடக்கி உழுவாங்க. இப்போ எல்லாமே கொஞ்சம் மறந்து போச்சு. இப்போ காய்கறி பயிர்களுக்கு சரி மற்ற எல்லா விவசாயத்துக்கும் சரி பசுந்தால் உரங்கள் குடும்ப வைக்கிறீங்க இருந்துச்சுனாலும் நம்மளுக்கு தாராளமாக பயன்படுத்திக்கலாம். முதல்ல அடிப்படை இயற்கை உரங்களை கொடுக்கறது, அதுக்கப்புறம் நம்மளுக்கு தொடர்ந்து தக்காளி எடுத்துட்டாலும் நீங்கள் நடவு முறைகளுக்கு சுற்றுநீர் பாசனம் போட்டு ரொம்ப நல்லது. ஏன்னா முன்னாடி சொன்னால் சமச்சீர் உரம் மேலாண்மை மாதிரி நம்மளுக்கு மண்ணுடைய வளங்களை அதிகப்படுத்தணும். அப்படின்னா இன்றைக்கி வந்து நீர் வந்து ஒரு சவாலாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த நீர் நிர்வாகமும் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து முறையாக பயன்படுத்தணும். விரயமாகக்கூடாது. அப்படி இருக்கப்போ செடிகளுடைய வேர்களுக்கு மட்டும்தான் போகணும். மற்ற இடங்களுக்கு தேவையில்லாத இடத்துக்கு போகிறப்ப களைகள் வந்துச்சுன்னா அதை நிர்வாகம் பண்ணுறதுக்கு கூடுதலாக செலவாகும். தேவையில்லாமல் நீர் வந்து நம்மளுக்கு பற்றாக்குறை இருக்க காலத்தில் அது வீணாக்கக்கூடாதுங்கிறனால அதாவது அரசு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கவனம் செலுத்துறது, அதிகமாக மானியம் கொடுக்குறது என்ன காரணம் அப்படின்னா விவசாய பிரிவுகளும் பயன்படணும், அதே மாதிரி அவங்களோட செலவையும் குறைக்கணும். அரசுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நேரடியாக வந்து நம்மளுக்கு சொட்டுநீர் பாசனம் போடுறப்போ செடிகளுடைய வேர்களுக்கே போகிறப்போ சீக்கிரமாக செடிக்கு தண்ணி பாய்ச்சிருச்சுன்னா மோட்டரை நிப்பாட்டிக்கலாம் சீக்கிரமாக. அதனால அது ஒரு நல்லது நம்மளுக்கு. இப்படி பல வகையில் நல்லா இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக வந்து சொட்டுநீர் பாசனம் போட்டு விவசாயிகள் பண்ணணும். சொட்டுநீர் பாசனம் போடுறப்போ நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம பண்ண வேண்டிய விஷயம் மேட்டுப்பாத்தி அமைச்சு தான் சுற்றுநீர் பாசனம், அந்த ட்ரிப்பரை லேட்டரில் அதெல்லாம் போடணும். இல்லைனா சமதளமாக இருந்து சுற்றுநீர் பாசனம் போட்டோம்னா செடிகளுக்கு பரவாது, அதாவது தண்ணி பரவாது. ஏன்னா 5 அடிங்கிறது சராசரியாக இருக்குதுங்க. நம்மளுடைய பகுதி ஒருவேளை மணல் சாரியாக இருக்குது, மணல் தண்ணி வந்து நிற்க மாட்டேங்குது, குடுகுடுன்னு கீழே ஓடி போகுது அப்படின்னா இன்னும் 1 அடி குறைச்சிக்கோங்க. நீங்கள் 4 அடியில் இல்லை 3 அடி கூட நீங்கள் போட்டுக்கலாம் தராளமாக. இன்னும் கொஞ்சம் செலவு கொஞ்சம் கூட ஆகும் பரவாயில்ல. ஆனால் இல்லைன்னா சராசரியாக நீங்கள் 5 அடிக்கு போய்க்கலாம். இல்லைனா நம்முடைய மண் வகையை பொறுத்து நீங்கள் 3 அடிக்கு நீங்கள் போட்டுட்டு அதை பண்ணிக்கலாம். அப்போ நான் வந்து நம்மளுக்கு 5 அடி லேட்டல் போட்டாச்சு தோராயமாக, 4 அடி மேட்டு பாத்தி, 4 அடி மேட்டு பாத்தினா 1 அடி எதுக்குன்னு நடந்து போகிறோம். நம்ம கால் வந்து

0: மேட்டு பாத்தியில் படக்கூடாது. அப்போ நடந்து போகிற அளவுக்கு பாதை விட்டுட்டு நாலடி மேட்டு பாதி வச்சுருந்துட்டு இந்த லேட்டரில் வந்து இருக்கக்கூடிய 16 இன்ச்சு இருக்கக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா லேட்டரில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். 15 லேட்டரில் வந்து நடுவில் போட்டுவிட்டு ஒரு இன்லைன் டிப்புன்னு சொல்கிறோம் நம்மளுக்கு. அது வந்து சுற்றுவான் வந்து பல பேர்லாம் வெளியில் வரும், நம்ம காய்கறி பேரில் இருப்பு உள்ளே தான் இருக்கக்கூடிய விஷயங்கள் பயன்படுத்த நல்லா இருக்கும். அந்த இன்லைன் டிப்பர் போட்டுட்டு நீங்கள் நடவு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் டைம் மட்டும் கொஞ்சம் தண்ணீர் நிறையா நம்ம தோட்டத்திலேயோ இல்லைன்னா 100 இடத்துல ஏதாவது நம்மளுக்கு பண்ணைக்குட்டை வெட்டியிருந்தோம்னா அங்கே போர் இருந்துச்சுன்னா அங்கே நிப்பாட்டி வைக்கிறதுக்கோ ஒரு 8 குறைஞ்ச 10 மணி நேரம் வந்து அந்த மேட்டு பாத்தி ஊறணும். ஏன்னா முதல்ல விவசாயம் பண்ண போகிறோம் இல்லைங்களா. அப்போ ஊறணுச்சுன்னா நம்மளுக்கு ஈரம் கட்டிருச்சு அப்படின்னா ஈரம் கட்டினதுக்கப்புறம் அடுத்த நாள்லேருந்து நம்மளுக்கு கொஞ்ச நேரம் போட்டால் போதும், ஒரு 1.5 மணி நேரம் கூட நீங்கள் போட்டால் போதும். ஏன்னா 1 மணி நேரத்துக்கு 4 லிட்டர் தண்ணி வருங்கிறப்ப சின்ன சிறியாக இருந்தால் 2 லிட்டர் முதல் காலத்தில் போதும். வளர்ச்சி அடைய அடைய நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1/4 மணி நேரம் 1 மணி நேரம் போட்டுட்டு தேவையான அளவுக்கு பண்ணுறப்ப என்னாகனா தண்ணீர் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நீர் நம்மளுடைய நிலத்த நீர் மாற்றத்தில் ஓரளவு நம்மளுக்கு இருக்கக்கூடிய நல்லா நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி தேவை அறிஞ்ச நீர் நிர்வாகம் பண்ணுறது ரொம்ப நல்லது. மண்ணுக்கு முன்னாடி நம்மளுக்கு இயற்கை உரங்கள் நிறையா கொடுத்துருக்கோம். அந்த இயற்கை உரங்களில் வந்து பார்த்திங்கன்னா உயிர் உரங்கள் கொடுத்துருக்கோம். அந்த உயிர் உரங்களில் உயிர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கு. இந்த உயிர்கள் வளரணும்னா நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய அந்த ஈரத்தன்மை, ஆங்கிலத்தில் மாய்ச்சர்னு சொல்கிறாங்க, அந்த ஈரத்தன்மை இருக்கணும் அப்படின்னா பூமி எப்பயுமே காயப்படக்கூடாது. ஸோ இது மாதிரி ஒரு மிதமான ஈரத்தன்மை இருக்கிறப்ப அது பல மடங்கு அந்த உயிர் உரங்கள் பெறுகிறப்ப மண்ணில் இருக்கக்கூடிய சாப்பாடு நம்ம கொடுக்கலாம் கூட காற்றுல இருக்கக்கூடிய தலைச்சத்தை எடுத்து அசோசியெல்லாம் சரி கொடுத்துக்குது. உயிர் உரங்களுக்கூடிய பாசுபேட்டியை மனைச்சத்தை எடுத்து கொடுத்துக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பூமி தாய் நிறைய சாப்பாட்டை வச்சிருக்கு, ஆனால் எப்படி எடுத்துக்கணுங்கிற மாதிரி செடி முழிச்சுக்கிட்டு இருக்கும். அப்போ இது மாதிரி இதனால் நம்மளுக்கு இந்த மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கக்கூடிய இந்த உயிர் உரங்கள் சொல்லக்கூடிய இந்த உயிர்கள் நிறையா இருந்துச்சு அப்படின்னா பூமியில் இருக்கக்கூடிய சாப்பாட்டை வேர்களுக்கு குழந்தைக்கு எப்படி நம்மளுக்கு எடுத்து குழந்தைக்கு ஊட்டுறோம் அதே மாதிரி இந்த மண்ணில் இருக்கக்கூடிய சாப்பாட்டை செடிகளோட வேர்களுக்கு போனோம்னா இது மாதிரியான உயிர் உரங்கள் இருக்கக்கூடிய உயிர்கள் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சுன்னா அது மண்ணில் இருக்கக்கூடிய சாப்பாட்டை எடுத்து ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துக்கிட்டு இருங்க. நம்மளுக்கு வந்து செலவு மிச்சமாகும், படக்கூடிய செடிகளுக்கு தேவையான சாப்பாடும் கிடைச்சிருது, செடிகளுடைய வளர்ச்சியும் நல்லா இருக்கும், கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா மகசூல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு எப்படி ஆரோக்கியமாக இருந்தால் எனக்கு சளி வரல காய்ச்சல் வரலங்கிற மாதிரி மண்ணினுடைய வளத்தை அதிகப்படுத்தி செடி வந்து நல்லா ஆரோக்கியமாக வளர்ந்தாலே பின்னாடி வரக்கூடிய அந்த பூச்சி நோய் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ வளர்ச்சி அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா சத்தான செடிகள் நம்ம சத்தான உடம்புங்கிற மாதிரி ஆரோக்கியமான உடம்பு மாதிரி ஆரோக்கியமான செடிகள் வளர்ச்சிகளுக்கு இந்த இயற்கை உரங்கள் முதல்ல ரொம்ப முக்கியம். அதில் வந்து முக்கியமாக நீர் நிர்வாகம் ரொம்ப கண்டிப்பாக தேவைப்படுற மாதிரி இருக்கலாம். அது மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நீங்கள் தக்காளி இருந்தாலும் சரி, வண்டியாக இருந்தாலும் சரி, கத்திரி இருந்தாலும் சரி, நீங்கள் நடவு பண்ணிட்டு பரிந்துரைக்கப்படுற இடைவெளியில் நடவு பண்ணிக்கலாம் மேட்டு பார்த்தில.
1: இன்றைய பண்ணை செய்தியில் இதுவரை காய்கறி பயிர்களில் சமச்சீர் உர மேலாண்மை குறித்து காந்திகிராம கிராமிய பல்கலைக்கழக வேளாண் அறிவியல் மைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் செந்தில்குமார் அவர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய பண்ணை செய்தி.
2: காஷ்வாணி, நேரம் 7:30.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ணை பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ணை பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண் வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மைய தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: அட அண்ணே, இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வள அட்டையை வாங்குறேன்.
2: நீ கில்லாடிதான் போ.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: முத்தழகு, பால் கொண்டாந்துருக்கேம்மா. பாத்திரம் கொண்டாயே?
5: இதோ வரேன்க்கா.
4: என்னக்கா இன்னைக்கு இம்புட்டு லேட்டா வந்திருக்கீங்க? அதை ஏன் கேக்குற பிள்ள? வர வழியில சைக்கிளு பஞ்சர் ஆயிடுச்சு, அதை ஒட்டிட்டு அப்புறமா தான் கொண்டு வரேன். அதுதான் கொஞ்சம் தாமதமாகிடுச்சு புள்ள. என்ன பண்றது, நான் ஒத்தால கஷ்டப்பட்டு கிடக்குறேன்.
5: அச்சோ பாவம்க்கா நீங்க. ஏங்க்கா உங்க மகன் தான் படி

0: முடிச்சுட்டு இப்ப வீட்டுல தானே இருக்கிறதா சொன்னீங்க? ஒத்தாசைக்கு சத்த கூப்பிட்டுக்க வேண்டியதுதானே?
1: நீ வேற, நான் கூட எத்தனையோ முறை கேட்டுட்டேன் புள்ள. சில நேரத்துல பால் கறவை அதிகமா இருக்கும். இப்போ வீடு வீடா பால் கொடுத்தது போக மிச்ச பால் இருக்கும், அதை கொண்டு போய் சொசைட்டியில ஊத்திட்டு வாடானா அதுக்கே போகமாட்டான். அவனா வீடு வீடா வந்து பால் கொடுக்க போறான்?
0: அதுக்கு இல்லக்கா, நீங்க ஒத்தாலா கடந்து கஷ்டப்படுறீங்கல்ல, அதுக்கு தான் கேட்டேன்.
1: நீ சொல்றதெல்லாம் சரிதான் புள்ள, ஆனா அவன் சுயமா தொழில் தொடங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கான். ஆனா என்ன மாதிரியான தொழில் தொடங்குறதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்கான்.
0: ஏங்கா, யாராவது கையில வெண்ணைய வச்சுக்கிட்டு நெய் களைவாங்களா?
1: என்ன முத்தழகு சொல்ற?
0: நீங்க கறவை மாட்டு பண்ணைய வச்சிருக்கீங்க, கறவையும் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, அப்புறம் என்ன?
1: முத்தழகு, எனக்கு ஒண்ணுமே புரியல.
0: அக்கா, புரியுற மாதிரி சொல்றேன். பாலை மதிப்பு கூட்டி பால் பொருளா விற்பனை செஞ்சு ஒரு தொழில் முனைவோரா உங்க பையன் வர முடியும்?
1: முத்தழகு, எனக்கு தலையும் புரியல வாலும் புரியல.
0: எல்லாம் புரியும், இவங்க சொல்றத கேட்டா.
1: யாரு முத்தழகு?
0: மதிப்பு கூட்டுதல் மூலம் தொழில் முனைவோரை உருவாக்குதல் பத்தி காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய மனையியல் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஜி பாண்டித்துறை அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. கவனமா கேளுங்க.
2: இந்தியா ஒரு வேளாண்மை சார்ந்த ஒரு நாடாக தெரிந்து வருது. வேளாண்மை உற்பத்தியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணீரை அடைஞ்சாச்சு. ஈவன் பழங்களாக இருக்கட்டும், காய்கறிகளாக இருக்கட்டும், பால் உற்பத்தியாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உற்பத்தியில் வந்து தண்ணீரை நம்ம அடைஞ்சாச்சு. இவ்வளோ உற்பத்தியில் தண்ணீரை அடைஞ்சாலும் உற்பத்தி பண்ண விவசாயிகளுக்கு அதுக்கான விலை கிடைச்சிதா அப்படின்னு கேட்டால் அது பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. இந்திய ஆராய்ச்சி கழகம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வேளாண்மை ஆராய்ச்சி கழகம், ஈவன் காய்கறிகளாக இருக்கட்டும் பழங்களாக இருக்கட்டும் பார்த்திங்கன்னா 15-40% வரை இழப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இழப்பே வந்து பார்த்திங்கன்னா வருமானத்தை வந்து ரொம்ப குறைக்கிறதா இருக்குது அப்படின்னு தரவுகள் சொல்கிறாங்க. இன்றைக்கி மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் ஏன் தயாரிக்கணும், தொழில் முனைவோரை ஏன் உருவாகணும் அப்படின்ற ஒரு செயல்பாடு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கிறதுல நம்ம மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் அப்படின்றதுல மதிப்பு கூட்டலாம் என்ன, அது வந்து அறிவியல் பொருளாதார அணுகுமுறையில் எப்படி செயல்படுது. இப்போ மதிப்பு கூட்டல் அப்படின்னோடனே ஒரு நார்மலாக போய் ஒரு பெண்கள்ட்டையோ இல்லை விவசாயிகள்ட்டையோ எல்லார்ட்டையும் யதார்த்தமாக கேட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மதிப்பு கூட்டப்பொருள்னா சமைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை பதப்படுத்தி வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அது கிடையாது. மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் அல்லது மதிப்பு கூட்டல் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு வேளாண் அறுவடைக்கு பிந்தைய தொழில்நுட்பத்தின் ஒரு நடைமுறையாகும். முக்கியமாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு வேளாண் விளைபொருள் அல்லது கால்நடை விளைபொருள் அல்லது மீன்வளம் சார்ந்த விளைபொருளோட பொருளாதார மதிப்பு, ஊட்டச்சத்தின் தரம், பயன்பாட்டு வசதி, சேமிப்பு களம், உணவு பாதுகாப்பு, சந்தைப்படுத்துதலுக்கான திறன் மற்றும் இதனுடைய சேர்த்து அறிவியல் தொழில்நுட்பம் சேர்ந்த ஒரு செயல்முறையை தான் நம்ம மதிப்பு கூட்டல்னு சொல்கிறோம். இந்த மதிப்பு கூட்டலில் என்ன கிடைக்கும் அப்படின்னா, மதிப்பு கூட்டலுக்கு பிறகு சுத்தம் செய்தல், தரம் பிரித்தல், அளவு சார்ந்த அடிப்படையில் வகைப்படுத்துதல், தோல் நீக்குதல், நறுக்குதல், உலர்த்துதல், நுண்ணுயிர்களை கட்டுப்படுத்துதல், பதப்படுத்துதல், பாதுகாத்தல், பொதிக்கட்டுதல் மற்றும் சரியான பெயரிடுதல் ஆகியவை இந்த சந்தைப்படுத்துதலில் முக்கியமாக இருக்கும். இதோடு சேர்த்து ஒரு எளிமையாக சொல்லணும், ஒரு விவசாயிக்கு புரியுற மாதிரி எளிமையாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விவசாயி உற்பத்தி செய்த ஒரு மூலப்பொருளை நுகர்வோருக்கு விரும்பும் விதமாக ஒரு தரமான பாதுகாப்பான ஒரு விளைபொருளை தயாரித்து கொடுப்பதான் வந்து பார்த்திங்கன்னா மதிப்பு கூட்டல்னு சொல்கிறோம். இப்போ இன்றைக்கி உலக லெவலில் பார்த்திங்க அப்படின்னா உணவு மதிப்பு சங்கிலி, அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஃபார்ம் டு ஃபோக் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த உணவு மதிப்பு சங்கிலி முறையில் ஒரு விவசாயி விளைவிச்சு அந்த விளைவிச்சதுக்கு அப்புறம் அவருடைய நுகர்வோர், அதாவது அவருடைய அவர் உணவு அருந்தும் இடத்துக்கு போகிற வரைக்குமே அந்த உணவு மதிப்பு சங்கிலியை நம்ம வந்து பாதுகாக்க வேண்டியிருக்கு. அந்த நடைமுறைகளை தான் இன்றைக்கி உலக நாடுகள் வந்து முக்கியமாக கவனிச்சுட்டு வர்றாங்க. அதை இந்த மதிப்பு கூட்டல் மூலமாக தான் நம்ம வந்து ஈஸியாக வந்து அதை நம்ம அடைய முடியும் அப்படின்னு தரவுகளும் நமக்கு வெளிப்படுத்துகிறாங்க. இந்த மதிப்பு கூட்டலில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஏன் மதிப்பு கூட்டணும். ஒன்று, இங்கே ஊட்டச்சத்து குறைபாடு அதிகம், இங்கே இருக்கிற இந்த விளைபொருளில் இருக்கிற ஊட்டச்சத்தை எடுத்து இங்கே இருக்கிற மக்களுக்கு நம்ம சரி விதமாக கொடுக்கறதுல நமக்கு தொய்வு இருக்குது. அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா இங்கே விளைவிக்கிற அந்த விளைபொருளுக்கு கரெக்டான விலை கிடைக்கல அப்படின்னு ரெண்டு சொல்லியிருந்தேன். அதோடு சேர்த்து ஒரு தரமான கையாளுதல் முறையை வந்து நம்ம பயன்படுத்த வேண்டியிருக்கு. தரமான தரம் பிரித்தல், போதிய சேமிப்பு கிடங்கு வசதிகள் இல்லாமல் இருக்கிறது, அதே சேமிப்புனா குளிர்சாதன வசதிகள் இல்லாமல் இருக்கிறது, போதுமான போக்குவரத்து வசதிகள் இல்லாமல் இருக்கிறது, உடனடியான சந்தைப்படுத்துவதற்கான முறைகள் எங்குமே இங்கே முழுமையாக கடைபிடிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மதிப்பு கூட்டு சங்கிலி வந்து ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுகிறது. சரி, ஒரு மதிப்பு சங்கிலி உருவாக்குறது மூலமாக அதாவது மதிப்பு கூட்டப்பட்டல் உருவாக்குறது மூலமாக என்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, உடனே வந்து ஒரு நாளைக்கே ஒரு பொருளினுடைய மதிப்பு அதிகரித்து நாளைக்கே விவசாய விளைபொருட்கள்லாம் விலை அதிகரிச்சிருமான்னு கேட்டால் இல்லை. ஒருவேளை மதிப்பு இழப்பு ஏற்படுறதுனால

என்ன காரணங்கள் இருக்குன்னு இதை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம அதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஒரு பொருள் அந்த பொருளுக்கான இழப்பு எப்படி, அந்த பொருள் இழுக்கிறது மட்டும்தானான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு விவசாயின் உழைப்பு அதில் இருக்குது, அதனுடைய முதலீட்டு இருக்குது, அதனுடைய நீர் இருக்குது, மின்சாரம் இருக்குது, இயற்கை வளங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் சேர்ந்து வர்றதுனால அந்த பொருளாதாரத்தினுடைய, அதாவது இந்திய பொருளாதாரத்தினுடைய பாதிப்பும் அதில் இருக்குது. ஒரு பொருள் அதனுடைய ஒரு இழப்பு ஏற்படும் போது, அது லாபகரமாக மாறாத பொழுது, அதுக்கான விலை கிடைக்காத போது, அதனுடைய இழப்பு அதிகமாக இருக்கும்போது நமக்கு இந்த பாதிப்புகள் நமக்கு அதிகமாக இருக்குது. என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதனுடைய ஒரு மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாற்றுறதுக்கான வழிமுறைகளை நம்ம ஈடுபடலாம். மதிப்பு கூட்ட வழிகளை மாற்றுறதுக்கான வழிகள் என்ன? சாதாரணமாக ஒரு பால் இருக்குது, அந்த பாலை ஒரு பால் பவுடராக நம்ம ரெடி பண்ணுறோம். இதுதான் வந்து ஒரு பெரிய மதிப்பு கூட்டலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, ஒரு பால் இருக்குது, அந்த பால்லேருந்து ஈரப்பதத்தை மட்டும் நம்ம எடுக்கிறோம். ஒரு பாலில் ஈரப்பதம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3-4% வரை அந்த ஈரப்பதம் இருக்கும். அதனுடைய வாழ்வாதாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு நாள்லேருந்து அதிகபட்சம் காய வச்சு வச்சிங்கன்னா 2 நாளுக்கு வரைக்கும் வரலாம். அதே வந்து அந்த பாலை இருக்கிற ஈரப்பதத்தை எடுத்துட்டிங்க அப்படின்னா, அந்த ஈரப்பதத்தை எடுத்ததுக்கப்புறம் அதிலிருந்து 90%லேருந்து 4% அந்த ஈரப்பதம் குறைஞ்சி அதனுடைய வாழ்வாதாரம்னு பார்த்திங்கன்னா, பால் பவுடருக்கு 1 வருடம் அல்லது 2 வருடம் வரை நம்ம வந்து பயன்படுத்த முடியும். இதுதான் வந்து ஒரு மதிப்பு கூட்டுதல். பாலோட விலை வந்து எவ்வளோ இருக்குது, பால் பவுடரோட விலை எவ்வளோ இருக்குது, 2 மடங்கு 3 மடங்கு அதிகமான வாய்ப்புகளை நம்மளாலே உருவாக்குறதுக்கான முடியும். இது பாலில் மட்டும்தான் பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது, பழங்களில் பண்ணலாம். பழங்கள்லேருந்து ஒரு தக்காளியை எடுத்துட்டிங்கன்னா, ஒரு தக்காளியிலேருந்து உடனடி தயார் நிலை பானம் தயாரிக்கலாம். தக்காளியிலேருந்து ஒரு சாஸ் தயாரிக்கலாம். தக்காளியிலேருந்து இதே மாம்பழத்துலேருந்து மாம்பழ ஜாம் தயாரிக்கலாம், ஜெல்லி தயாரிக்கலாம், உடனடி தயார் நிலை பானம் தயாரிக்கலாம். இந்த மாதிரி பல வகைப்பட்ட பொருட்களை நம்மளால் இதிலிருந்து நம்மளால் உருவாக்க முடியும். இந்த மதிப்பு கூட்டல் அவசியத்தில் நம்ம மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த மதிப்பு கூட்டலில் அறுவடைக்கு பிந்தைய இழப்புகளை மட்டுமே நம்ம குறைக்கிறோமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விவசாயிகள் வருமானத்தை நம்ம உயர்த்துகிறோம். அதுக்கப்புறம் வந்து பெண்கள், இளைஞர்கள் மற்றும் பட்டதாரிகளுடைய தொழில் முனைவு வாய்ப்புகளை நம்ம உருவாக்குறோம். கிராமப்புறம் மற்றும் பொருளாதாரத்தை வலுப்படுத்துகிறோம். இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா, ஏன் நம்ம நாட்டுக்கு இந்த மதிப்பு கூட்டல் வேணுன்றப்ப, இதெல்லாம் உயரும்பொழுது ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியும் இதில் அதிகரிக்குது. பழங்கள் காய்கறிகள் மட்டும் நம்ம இல்லை, வேளாண் விளைபொருட்களை முக்கியமானதுன்னு நம்ம எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா, சிறுதானியங்கள் மற்றும் பாரம்பரிய அரிசி ரகங்கள். இப்போ சிறுதானியங்கள் பாரம்பரிய அரிசி ரகங்கள் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, அது வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து செறிந்து காணப்படுது. இப்போ காலம் தொட்டி நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஊட்டச்சத்து செறிந்து அதை அன்றாட வாழ்க்கையில் உண்டு வாழ்ந்ததுனால தான் அவங்களுடைய வாழ்வாதாரமும் சரி, அவங்களுடைய உடல்நிலையும் சரி ரொம்ப பெருமையாக பேசப்படுது. அப்போ இந்த ஊட்டச்சத்து செறிந்து காணப்படும்னா, நார்ச்சத்து அதிகம், புரதச்சத்து அதிகமாக இருக்குது, இரும்பு சத்து, கால்சியம் துத்தநாகம், அனைத்து வைட்டமின்களும் செறிந்து காணப்படுறதுனால இது வந்து ஒரு சிறுதானியங்கள் இந்த பாரம்பரிய அரிசி ரகங்கள்லேருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயாரித்து நம்ம கொடுக்கும்போது எல்லாருக்குமே ஒரு பயனுள்ளதாக அமையும். இப்போ இதோடு சேர்த்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் என்னென்ன தயாரிக்கலாம் அப்படின்னா, உடனடி கஞ்சி கலவை தயாரிக்கலாம், அதுக்கப்புறம் இட்லி மற்றும் தோசை கலவை மாவு தயாரிக்கலாம், குழந்தைகளுக்கெல்லாம் பிடிக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கக்கூடிய நூடுல்ஸு, பாஸ்தா, இப்போ அட்வான்ஸ்டாக வர்ற அந்த ப்ராடக்ட்டுமே நம்மளால் இதிலேருந்து ரெடி பண்ண முடியும். அடுமனை பொருட்கள் ஆகிய குக்கீஸ் தயாரிக்கலாம், பிஸ்கட்ஸ் தயாரிக்கலாம், இந்த மாதிரி எளிமையாக எல்லாருமே விரும்பக்கூடிய பொருட்களை நம்மளால் உருவாக்க முடியும். இது மட்டும்தான் இதில் இருந்து தயாரிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. வளர்ந்து வரும் இந்த சமூகத்தில் என்றாலும் அன்றாட வாழ்க்கையில் ஓடிட்டுருக்குறோம். உடனடியாக எனக்கு ஒரு சாப்பாடு வேணும், உடனடியாக நான் கேட்டவொன்னு எனக்கு கிடைக்கணும் அப்படின்றப்ப ஆங்கிலத்தில் பயன்படுத்துவாங்க, ரெடி டு குக் அண்ட் ரெடி டு ஈட் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனடியான உணவு அப்படின்னு சொல்லுவாங்க, உடனடியாக தயாரிப்பு உணவு, உடனடியாக உண்ணக்கூடிய உணவுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உணவுகளையுமே இதில் தயாரிக்க முடியும். இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, அந்த காலத்தில் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, உளுந்தங்கஞ்சி சொல்லுவாங்க, உளுந்தங்களி சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் கேப்பக்களி சொல்லுவாங்க. இதிலேருந்து தயாரிக்கிற உணவை நம்ம உடனடி உணவாக தயாரித்து ஒரு முறையான ஒரு சந்தைப்படுத்தல் மூலமாக கொண்டு போனோம் அப்படின்னா அதனுடைய மதிப்பை வந்து நம்மளால் அதிகப்படுத்த முடியும். இது மட்டும் இல்லை, இப்போ கீரை வகைகள் இருக்குது, ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, எல்லாருக்குமே கீரை வகைகள் டெய்லி நம்ம சாப்பிடணும். அப்போ தினமும் கீரை வகைகள் கொடுத்தா நம்ம சாப்பிடுவோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. கீரை வகைகள் இல்லையே, முருங்கைக்கீரை இருக்குது, பசலைக்கீரை இருக்குது, இந்த மாதிரி கீரை வகைகள் எல்லாத்தையும் தினமும் கொடுத்தா சாப்பிடுவோம்னு கேட்டால் இல்லை. அப்போ அந்த கீரை வகைகளை குழந்தைகளை சாப்பிட வைக்கணும், ஏன்னா குழந்தைகளுக்கு இரும்புச்சத்து நோய் அதிகமாக வருது, இந்த மாதிரி வைட்டமின் அந்த நுண்ணூட்டச்சத்து குறைபாடுகள் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ டெய்லி சாப்பிட வைக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கீரையை நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டால், விதவிதமான உணவுப் பொருட்களை கொடுத்துடலாம். இப்போ கீரையை ஒரு மிட்டாயை தயாரித்து குழந்தைகிட்ட கொடுத்துடலாம், கீரை சாப்பிடுதுன்னு தெரியாமல் அந்த கீரை சாப்பிட வைக்கணும். ஒரு கீரையை குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஜெல்லி மிட்டாய் குழந்தைக்கு ரொம்ப பிடிக்கும், அப்போ அந்த மாதிரி மிட்டாயை நம்ம தயாரித்து கொடுக்கலாம். இல்லை குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி என்ன நூடுல்ஸ் பிடிக்கும், இல்லை குழந்தை அன்றாடம் சாப்பிட்ற ஒரு உணவு ஒரு மிக்ஸாக இருக்கட்டும், ஒரு ஹார்லிக்ஸ் பவுடராக இருக்கட்டும், இல்லை குழந்தைக்கு டெய்லி நம்ம ரெடி பண்ணுற உணவு முறைகளாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, குழந்தைக்கு அது தெரியாமலே அந்த உணவை சாப்பிட வைக்கலாம். அப்போ நான் இந்த இதில் மெயினாக நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, நிறையா உணவுப் பொருட்கள், அதாவது உணவு பலகாரங்கள் தயாரிக்கலாம், உணவு பாண்டங்கள் தயாரிக்கலாம், நிறையா
வகையான உணவுகள்னு போகும்போது ஒரு எளிமையாக நம்மளால் நிறைய வகை உணவுகள் மூலமாக நம்ம இந்த

மதிப்பு கூட்ட பொருட்கள் நம்மளால் சாப்பிட முடியும். அதுக்கடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதில் மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம உணவுப் பொருட்கள் விதவிதமாக தயாரித்தாலும் குறைந்த செலவில் தயாரித்தாலும் அந்த தர நிர்ணயங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தர நிர்ணயம் மற்றும் உணவு பாதுகாப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ உணவு பாதுகாப்பில் வந்து பார்த்திங்கன்னா, உணவுப் பொருளின் வெற்றி சுவையில் மட்டும் இல்லை, அதே இதில் இருக்குன்னா பாதுகாப்பு, தரம், நம்பகத்தன்மை, இது எல்லாத்துலேயும் இருக்குது. ஒரு தரமான உணவுப் பொருளை நுகர்வோர் விரும்பும் விதமாக கொடுக்குறதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த உணவுப் பொருள் உறுதி செய்தல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மதிப்பு கூட்ட பொருள் தயாரிக்கணும்னா என்ன இருக்கணும் அப்படின்னா, சுத்தமான மூலப்பொருள் இருக்கணும், சுகாதாரமான தயாரிப்பு இருக்கணும், அப்புறம் பாதுகாப்பான பதப்படுத்துதல் இருக்கணும். அது போக வந்து பார்த்திங்கன்னா, அந்த உற்பத்தி பண்ணும்போது அந்த உற்பத்தி பண்ணுற இடமாக இருக்கட்டும், உற்பத்தி பண்ணுற பொருட்களாக இருக்கட்டும், உற்பத்தி பண்ணி முடித்ததுக்கப்புறம் நான் எந்த இடத்துல வச்சு அதை பாதுகாக்கிறேன் அப்படின்ற இடமாக இருக்கட்டும், அதெல்லாம் சொல்லுவாங்க GMP அப்படின்னு சொல்லுவாங்க, குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ், அதாவது நல்ல உற்பத்தி நடைமுறைகள். இன்னொன்று சொல்லுவாங்க GHP சொல்லுவாங்க, குட் ஹைஜீனிக் ப்ராக்டிஸ், அதாவது நல்ல சுகாதார நடைமுறைகள். எந்த இடத்துல நான் பொருளை தயாரிக்கிறேன் அந்த இடம் எப்படி சுகாதாரமாக இருக்குது, எந்த முறையில் நான் தயாரிக்கிறேன் அந்த முறைகள் எப்படி நான் பாதுகாப்பானதாக இருக்குது, இது எல்லாமே நான் எதை வைத்து நான் நிர்ணயிக்கணும் அப்படின்னா, இந்திய உணவு பாதுகாப்பு தர நிர்ணய ஆணையத்தோட

0: மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ், அதாவது நல்ல உற்பத்தி நடைமுறைகள். இன்னொன்று சொல்லுவாங்க GHP சொல்லுவாங்க, ஹுட் ஹைஜீனிக் ப்ராக்டிஸ், அதாவது நல்ல சுகாதார நடைமுறைகள். எந்த இடத்துல நான் பொருளை தயாரிக்கிறேன் அந்த இடம் எப்படி சுகாதாரமாக இருக்குது, எந்த முறையில் நான் தயாரிக்கிறேன் அந்த முறைகள் எப்படி நான் பாதுகாப்பானதாக இருக்குது, இது எல்லாமே நான் எதை வைத்து நான் நிர்ணயிக்கணும் அப்படின்னா, இந்திய உணவு பாதுகாப்பு தர நிர்ணய ஆணையத்தோட வழிமுறைகள் வகுத்திருக்காங்க. அந்த வழிமுறைகளை வந்து நான் வந்து பயன்படுத்தி தான் இந்த உணவு மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை நான் தயாரிக்கணும். இந்த தர நிர்ணய ஆணையத்தோட சான்றிதழ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு உணவுப் பொருள் தயாரிக்கணும் அப்படின்னா அந்த தரநிர்ணயத்தின சான்றிதழ் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உணவுப் பொருட்களை தயாரிக்கப்பட வேண்டும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா தயாரிப்பினுடைய பெயர் இருக்கணும், ஊட்டச்சத்து ஏன்னா அந்த தயாரிப்பில் என்னென்ன ஊட்டச்சத்து இருக்குன்னு தெரியணும், தயாரிப்போன தேதி, காலாவதியான தேதி, எந்த தொகுதிக்கு கீழே இது வருது, அது போக இந்த தர நிர்ணய ஆணையம் ஒரு வந்து ஒரு எண் வணங்குவாங்க, அதாவது FSSI நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த எண்ணை வந்து நான் அதில் பதிவிடணும், கட்டாயம் பதிவிட்டுருக்கணும். இதுக்கடுத்து மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னு கேட்டிங்கன்னா சந்தைப்படுத்துதல். இந்த சந்தைப்படுத்துதலில் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு தயாரிப்பு வெற்றி அதன் உற்பத்தியில் மட்டும் இல்லை, அது சந்தைப்படுத்துதலும் இருக்குது. தயாரிப்பின் தரம், சரியான விலை, வாடிக்கையாளர்களின் தேவை, நல்ல சேவை, இவை எல்லாமே இந்த விற்பனையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாமே சந்தைப்படுத்துதல் அடங்கும். இந்த சந்தைப்படுத்துதலில் நம்ம முதலில் தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த சந்தைப்படுத்துதலில் முறையான பேக்கேஜிங், பிராண்டிங் இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணால், உழவர் சந்தைகள், வேளாண் கண்காட்சிகள், அது போக வந்து பார்த்தீங்கன்னா உழவர் உற்பத்தி நிறுவனங்களுடைய கடைகள், அது போக வந்துனா கூட்டுறவு அமைப்புகளுடைய விற்பனை நிலையங்கள், இது எல்லாத்துலேயுமே நம்ம வந்து சந்தைப்படுத்தலாம். இப்போ வேளாண் அறிவியல் நிலையத்தில் மதிப்பு கூட்டல் மூலமாக தொழில்நுட்பத்தில் வேளாண் அறிவியல் நிலையத்தோட பங்கு என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, அறிவியல் தொழில்நுட்ப பயிற்சி வழங்குறாங்க, அறிவியல் தொழில்நுட்பங்களை விவசாயிகள், மகளிர் மற்றும் இளைஞர்களுக்கு எளிமையாக புரியும் விதமாக சொல்லித்தராங்க. இதில் வந்து மெயினாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேளாண் கால்நடை மீன்வளம் சார்ந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயாரித்து அவங்களுக்கு செயல் விளக்கங்களோட வந்து பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப ஆலோசனைகள் வழங்குறாங்க. ஒரு விவசாயியோ ஒரு தொழில் முனைவரோ எங்களை வர்றாங்க அப்படின்னா அவங்க எந்த நிலையில் இருக்காங்க, சார் நான் ப்ராடக்ட் ரெடி பண்ணிட்டேன் சார், எனக்கு வந்து இதுக்கடுத்து எங்கே வந்து தர நிர்ணய ஆணையம் எங்கே இருக்குது, அதுக்கு தரநிலை சான்றிதழ் எப்படி வாங்குறதுனாலும் நம்மளே தரநிலை சான்றிதழ் நம்மளே வாங்கி கொடுக்குறோம். ஒரு ஊட்டச்சத்து பகுப்பாய்வு பண்ணோன்னா ஆய்வகங்களை நம்ம அணுகி ஆய்வகங்களை நம்ம வந்து அவங்க கூட இணைக்கிறோம், எளிமையாக அவங்க அந்த ஆய்வகங்கள் இது மூலமாக அந்த தர நிர்ணயம் பார்த்துக்கிறதுக்கு. இது போக ஒரு பேக்கேஜிங் பண்ணணும், பிராண்டிங் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். இல்லை இணையதளத்தில் நான் பொருளை வைக்கணும் அப்படின்றதுனால நம்ம அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறோம். புதுசாக வர்றாங்க அப்படின்னா தொழில் திட்டங்கள் நம்ம வச்சு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் விரிவான திட்ட அறிக்கையை நம்ம தயாரிச்சுக்கணும், DPIN சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சந்தை ஆய்வு, விலை நிர்ணயம், எப்படி விலை நிர்ணயம் பண்ணுறது, எப்படி வந்து ப்ராப்பராக வந்து விலை நிர்ணயம் பண்ணி அந்த பொருளை மார்க்கெட்டோட சந்தையோட நிலவரம் தெரிஞ்சு அதனுடைய மதிப்பை அதிகரிக்கிறது, இதெல்லாமே நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மத்திய மாநில அரசுகளுடைய திட்டங்கள், மானியம், வங்கிக் கடன் எப்படி பெறுறது, அதுக்கான விழிப்புணர்வு வழங்குறோம், அதுக்கான வழிகாட்டுதலையும் நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம். இணையவழி சந்தையில் வந்து ஏற்றுமதி பண்ணுறதுக்கான சான்றிதழ் எப்படி வழங்குறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது இன்றைக்கி. ஏன்னா இன்றைக்கி ஏற்றுமதி பண்ணால் மட்டுமே தான் வாழ்வாதாரத்தை உயர்த்த முடியும். அப்போ ஒரு ஒரு விவசாயி இருக்கார், ஒரு தொழில் முனைவர் இருக்கார், ஒரு பெண்கள் இருக்காங்க, இவங்க எல்லாருமே எங்கள் வேளாண்மை அறிவியல் நிலையத்தை அணுகுனாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான மதிப்புச் சங்கிலியில் எந்த இடத்துல அவங்களுக்கு உதவி தேவைப்பட்டாலும் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஒரு உதவி செஞ்சு அதை வழிமுறைகளை கொடுத்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நம்ம உயர்த்துறோம். இப்படி உயர்த்துறது மூலமாக இந்தியாவுடைய பொருளாதாரமும் உயரும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
1: என்ன பட்டக்கா, மதிப்பு கூட்டுதல் மூலம் தொழில் முனைவோரை உருவாக்குதல் பற்றி காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய மனையியல் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஜி பாண்டித்துறை அவங்க சொன்ன தகவல்களை கேட்டிங்களா? இப்போ உங்களுக்கு தலை எது வாலி எதுன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
2: நல்லாவே புரிஞ்சுது புள்ள. ஏன் வீட்லேயே தொழில் தொடங்கிறதுக்கு வழிவகையை வச்சுக்கிட்டு என்ன செய்யுதுன்னு யோசிச்சுட்டு இருந்திருக்கேன் பாரு.
1: அக்கா, இந்த தகவலை முதல்ல உங்கள் பையன்கிட்ட சொல்லுங்கள். நிச்சயமாக அவன் ஆசைப்பட்ட மாதிரி அவன் சொந்த காலில் நின்று சுயமாக தொழில் தொடங்க இந்த தகவல்கள் உதவிகரமாக இருக்கும்.
2: ஆமாம் முத்தழகு, அதான் தொழில் தொடங்க பயிற்சி, கடன் உதவி இப்படி எல்லாமே செஞ்சு தராங்களே, அப்புறம் என்ன கவலை? முதல்ல இந்த தகவலை அவங்கிட்ட சொல்கிறேன், நான் வாரேன்.
1: அக்கா இருங்க, இன்னொரு முக்கியமான தகவலும் இருக்குது, அதையும் கேட்டுட்டு போங்க.
2: அது என்ன புள்ள அப்படி முக்கியமானது?
1: அதுவும் உங்களுக்கான தகவல்கள் தான், உங்க கால்நடைகளுக்கான தகவல் தான்.
2: புரியலையே புள்ள.
1: புரியும்க்கா, இதை கேட்டா எல் நினோ காலநிலை மாறுபாடுகளும் கால்நடை பண்ணையாளர்கள் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் பற்றி நீலகிரி மாவட்டம் சாண்டிநல்லா ஆடு இனவிருத்தி ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர்

0: முனைவர் கரு பசுபதி அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. கவனமா கேளுங்க.
1: நம்ம வாழ்கின்ற இந்த பூமியில 71% நீர் சொல்லப்பட்டுள்ளது. மிச்சம் 29% மட்டும்தான் நிலமாக இருக்கிறது. நீர் சூழ்ந்த இந்த பகுதியில வந்து பசிபிக் ஓசன் சொல்லக்கூடிய பசிபிக் பெருங்கடல் பெரும்பகுதியை ஆக்கிரமித்துள்ளது. இந்த பசிபிக் பெருங்கடலின் மேற்பரப்பில் நிகழக்கூடிய காலநிலை மாற்றங்கள் உலகத்துள்ள எல்லா இடங்களும் தாக்கக்கூடிய நம்ம இந்தியாவையும் தாக்கக்கூடியது. இயல்பான காலநிலை மாற்றமாக இருந்தால் ஒரு பாதிப்பு இருக்காது. இயல்பான காலநிலை மாற்றம் அப்படின்னா என்னென்னா, இப்போ அந்த பசிபிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய வெப்பநிலையை நம் 0 என்று கணக்கெடுத்துக்கொள்வோம். இந்த டிகிரி இயல்பாக இருக்கும்போது ட்ரேட்வின் சொல்லக்கூடிய வர்த்தக காற்று அப்படி கிழக்கிலிருந்து மேற்காக நகரும். அப்படி பண்ணும்போது இந்த கடலினுடைய வெப்ப காற்றை அப்படியே மேற்கு நோக்கி சென்று கொண்டு விடும். அதனால் எந்த பாதிப்பும் இருக்காது. அந்த இயல்பான நிலையை விட சப்போஸ் 1 டிகிரி கம்மியாகி -1 டிகிரி அப்படின்னு ஆச்சுன்னா ஏற்படக்கூடிய காலநிலை மாற்றத்திற்கு லானினா என்று கூறுவோம். லானினா அப்படின்னு சொன்னால் இது குளிர்ச்சி நிலை. அது வந்து என்ன பண்ணுனா, நம்ம இந்தியாவில் வந்து காலநிலை மாற்றத்தில் அதிக மழை பெய்ய வச்சு வெள்ளம் மற்றும் புயல் ஏற்படுத்திவிடும். இதே இது 1 டிகிரி சென்டிகிரேட் அதிகமாச்சுன்னா அதை வந்து எல்நினோ அப்படின்னு சொல்லி சொல்றோம். எல்நினோ அப்படின்னா வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக ஆகிறது. வெப்பநிலை அதிகமாகும் போது அந்த ட்ரேட் விண்டோட வெலாசிட்டி வந்து கம்மியாயிரும். அதனால கிழக்கு நோக்கி வெப்ப காற்று போக ஆரம்பிக்கும். அதனால கிழக்கு நோக்கி பசிபிக் ஓசனுக்கு மேலேயும் வந்து வெப்பமண்டலம் ஏற்படும். அதனுடைய தாக்கம் நம்ம இந்தியாவில் வந்து வறட்சியை ஏற்படுத்தும். வளங்கள் எல்லாம் பாதிக்கப்படும், விவசாயம் பாதிக்கப்படும், கால்நடை வளர்ப்பு பாதிக்கப்படும். அதற்காக என்ன முயற்சிகள் செய்ய வேண்டும் அப்படிங்கிற பற்றி தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்தியன் மெட்ரியாலஜி டிபார்ட்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த எல்நினோ கண்டிஷனால வந்து மான்சூன் வந்து எராட்டிக்காக இருக்கலாம், அல்லது வந்து பொய்த்து போகலாம், அல்லது குறைவாக இருக்கலாம். அதனால என்ன ஆகும், கிரீன்ஃபார்ட் அவைலபிலிட்டி கம்மியாகிடும், ஃபீடோடைய காஸ்ட் வந்து அதிகமாயிரும், மில்கில் வந்து கம்மியாயிரும், மில்கோட காஸ்ட் அதிகமாயிரும், அனிமலுடைய ப்ரொடக்டிவிட்டி மொத்தமாக குறைந்துவிடும். கடும் வெப்ப அலை வீசும், வெயில் அதிகமாச்சுன்னா அப்ப என்ன ஆகும், வெப்ப ஏற்சி வந்து மனுஷங்களுக்கு மட்டும் இல்லாமல் கால்நடைகளுக்கும் ஏற்படும். வெப்பம் இருந்துச்சுன்னா கால்நடைகளால் உணவு உட்கொள்ளும் திறன் வந்து குறைந்துவிடும். உணவு உட்கொள்ளும் திறன் குறைந்தா உற்பத்தி திறன் குறைந்துவிடும். அதனால தீவன பற்றாக்குறை ஏற்படும். மேய்ச்சல் நிலத்திலையும் வரப்போறங்களில் இருக்கக்கூடிய புல்லு கூட கிடைக்காம போய் வறண்டு போகும்போது கால்நடைகளுக்கான பசுந்தீவன தேவை பூர்த்தி செய்ய இயலாது. அதனால வந்து சந்தையில் கிடைக்கக்கூடிய பொருளை வாங்கி போட தேவைப்படும். சந்தையில் வந்து டிமாண்ட் அதிகமாதனால வந்து விலை உயர்ந்துவிடும். அது வந்து சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பொருளாதார சுமையாக அமையும். அடுத்து குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும். மழை இல்லைன்னா தண்ணி இருக்காது, நீர் ஆதாரங்கள் எல்லாம் வறண்டு போயிடும். குளம் குட்டை ஏரி எல்லாமே வந்து நீர் ஆதாரம் படிப்படியாக குறைஞ்சி கால்நடைகள் வந்து நீர் தேவைக்காக ரொம்ப தூரம் நடந்து போக வேண்டியது இருக்கும். அதனுடைய அப்போ எனர்ஜி ஃபுல்லாக வந்து அந்த நீரை தேடி அடைவதிலிருந்து ரொம்ப அதிகமாக வேஸ்ட் ஆகிவிடும். விரைய மாறினால வந்து உற்பத்தி திறன் வந்து பாதிக்கப்படும். ஹீட் ஸ்ட்ரெஸ்னு சொல்லக்கூடிய வெப்ப அயர்ச்சி ஏற்படும். வெப்ப அயர்ச்சி ஏற்படும் போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கால்நடைகள் வந்து அதிகமாக மூச்சரைக்கும், நாக்கத்தூங்க போட்டுவிட்டு மூச்சு வாங்கிட்டே இருக்கும், வானில் வழிஞ்சிட்டே இருக்கும், தீவனம் வந்து எடுக்க தோணாது. அதனால வந்து தீவனத்தை உட்கொள்ளும் அளவு குறைஞ்சிரும். அதனால சோர்வாக காணப்படும், செயலற்ற தன்மை இருக்கும். டெம்பரேச்சர் வந்து பாடி டெம்பரேச்சர் எலிவேட் ஆகி வெப்பநிலை உயர்ந்து காணப்படும். பொதுவாக கால்நடையின் ஒட்டுமொத்த ஆரோக்கியமே பாதிக்கப்படும். இப்போ இந்த ஹீட் ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி ரெடியூஸ் பண்ணணும்னா, முதல்ல கொட்டகையை வந்து நல்லா காற்றோட்டம் மூலமாக வச்சிருக்கணும், போதிய நிழல் இருக்கிற மாதிரி பார்த்துருக்கணும். அதுக்காக என்ன பண்ணணும்னா, கொட்டகையை ஒட்டி ஒரு 10 அடி தூரத்தில் வந்து குறு மரங்களை நட்டு வச்சிட்டோம்னா காற்று வந்து அந்த குறு மரங்கள் வழியாக வரும்போது கொஞ்சம் குளிர்ந்த காற்றாக இருக்கும். அதனால வெப்ப அயற்சியை தடுக்கலாம். ரெண்டாவது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் கிளைமேட் போகும்போது கொட்டகையினுடைய மேற்பரத்தில் வந்து காஞ்சி போன தட்டைகளையோ அல்லது வைக்கோலையோ போட்டு அதில் பிரியாடிக்காக தண்ணி ஊற்றிட்டே வந்தோம்னா அப்போ வந்து அதனுடைய வெப்பத்தின் தாக்கத்தை குறைக்க முடியும். காற்று வந்து எப்போதுமே வந்து சுத்தமான காற்று அடர்த்தி அதிகமாக இருக்கும். அது ஒரு வழியாக வரும். அது உள்ளே வந்து சுவாச காற்றோடு சேர்த்து அது ஃபவுலியர்னு சொல்லக்கூடிய கெட்ட காற்றாக மாறும்போது வெப்பம் கம்மியாகி மேல் நோக்கி சென்றுட்டு இருக்கும். இயற்கையாக நடக்கக்கூடியது. இந்த உள் வரக்கூடிய அழியில் வந்து நம்ம கோணி பையை வந்து கட்டி அதில் தண்ணியால் நினச்சிட்டு இருந்தோம், பிரியாடிக்க நினச்சிட்டு இருந்தோம்னா அந்த வழியாக வரக்கூடிய காற்று கொஞ்சம் குளிர்ந்த காற்றாக உள்ளே போகும். அப்போ வந்து நமக்கு வெப்ப அயர்ச்சி குறையும். வெப்பம் அதிகமான காலங்களில் கால்நடைகளுக்கு வந்து தாது உப்பு கலவையும் எலக்ட்ரோலைட்ஸ் கொடுக்கணும். ஏன்னா வேர்வை மூலமாக சோடியம் பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் வந்து இழப்பு ஏற்படும். அதை ஈடு செய்ய எலக்ட்ரோலைட் தாது உப்பு கலவை நம்ம வந்து கொடுக்கணும். வெயில் அதிகமான காலங்களில் என்ன பண்ணால் வந்து ஆடு மாடுகளை பகல் நேரங்களில் மேய்ச்சல் அனுப்பக்கூடாது. அதிகாலை வேலை அல்லது மாலை நேரங்கள்லாம் வைக்கணும். அப்போ தான் வந்து வெயில் கம்மியாக இருக்கும், தீவனம் உட்கொள்ளும் திறன் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் பால் உற்பத்தி குறைஞ்சிரும். இதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல பசுந்தீவனங்களை பதப்படுத்தி சேமித்து வைக்கணும். பசுந்தீவனம் அப்படிங்கிறது என்னென்னா, கால்நடைகளின் ஊட்டச்சத்துக்களை பூர்த்தி செய்ய ரொம்ப குறைந்த செலவில் கிடைக்கக்கூடிய தீவனம். இதில் வந்து வைட்டமின் ஏன்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான சத்து இருக்குது. இந்த சத்து தான் வந்து சினை பிடிப்பதற்கு, சினை தங்குவதற்கு, பால் உற்பத்திக்கு எல்லாமே முக்கியமானது. பசுந்தீவனம் கம்மியாக போச்சுன்னா வளர்ச்சி எல்லாமே பாதிக்கப்படும். அதனால் என்ன பண்ணால், அதிகமாக கிடைக்கக்கூடிய மழைக்காலங்களில் நம்ம வந்து சைலேஜ் அல்லது ஊறுகாய்ப்புன்னு சொல்லக்கூடிய முறையில் வந்து பதப்படுத்தி சேமித்து வைக்கணும். என்ன பண்ணுவாங்கன்னா, பசும்புல்ல ஒரு காட்டுப்போகாத சூழ்நிலையில் வந்து சேமித்து வச்சுருப்பாங்க. அது வந்து கெட்டு போகாம ரொம்ப நாளைக்கு இருக்கும். ஓபன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா எவ்வளவு குறுகிய காலத்தில் அதை வந்து யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த சைலேஜ் பண்ணதுக்கு

0: உகந்த தீவன பயிர்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் நல்லதா இருக்கும், அல்லது கோ நான்கு கோயின்னு சொல்லக்கூடிய கம்பு நேப்பியர் ஒட்டுப்புல் இல்லை அது வந்து நன்றாக இருக்கும். ஏன்னா அது தடிமான தட்டை இருக்கும், அதனால வந்து அதுலேருந்து கிடைக்கக்கூடிய சாப்புன்னு சொல்லக்கூடிய ஜூஸில் நிறைய நன்மை பயக்கும் கிருமிகள் பெருகி சீக்கிரமே வந்து அந்த பசுந்தீவனத்தை பதப்படுத்திவிடும். கூடுதலாக நம்ம வந்து 1% அளவில் வந்து உப்பும் 2% அளவில் சர்க்கரையும் சேர்த்து பண்ணும்போது கூடிய 21 நாட்களுக்குள்ளாக அந்த பசுந்தீவனமானது பதப்படுத்தப்பட்டுவிடும். கால்நடைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களும் அதில் செறிந்து காணப்படும். மலைப்பாங்கன இடத்துல வந்து எப்போதுமே வந்து ஈரப்பதமும் அதிகம் இருக்கும், மழையும் அதிகமாக இருக்கும், குளிரும் அதிகமாக இருக்கும். இங்கே வந்து தீவன சேமிப்பு முக்கியம். தீவனத்து சேமிப்பில் வந்து கலப்பு தீவனத்தில் வந்து 14% மேல வந்து ஈரப்பதம் போச்சுன்னா அதை வந்து பூஞ்சை வளர்ந்துவிடும். அதனால வந்து சேமித்து வைக்க வேண்டியது மிக மிக முக்கியம் கலப்பு தீவனத்தை. நம்ம தண்ணி மழை பெஞ்சு வந்துச்சுன்னா வடிகால் வசதி ஏற்படுத்தி வச்சிருக்கணும், சாக்கடை மாதிரி எதுவும் தேங்காமல் பார்த்துக்கணும். அந்த மாதிரி கொட்டகை சுற்றி ஏதாச்சும் சேர்ந்து இருந்துச்சுன்னா சேரு மாதிரி இருந்ததுன்னா அதில் நடந்து போகும்போது அந்த கால்நடைகளுக்கு குழம்பு அலைகள் நோயில் அல்லது பூஞ்சை தொற்று மூலம் ஈஸியாக வந்து பரவ ஆரம்பிச்சிடும். அதனால அதை இல்லாமல் பார்த்துக்கணும். வேற என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும்னா நீர் ஆதாரங்களை வந்து மேம்படுத்த வேணும். ஏரி குளங்கள் குட்டைகள் இருக்கு இல்லையா, மழைக்காலத்துக்கு முன்னாடியே வந்து டீசல்ட்டின்னு சொல்லக்கூடிய தூர்வார் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அகலப்படுத்தி வச்சுட்டோம் ஆழப்படுத்தி வச்சுட்டோம்னா நீர் தேங்கும் திறன் அதிகமாக இருக்கும். அதை நம்ம வந்து வறட்சி காலங்களில் பயன்படுத்திக் கொள்ள முடியும். பெய்யக்கூடிய மழை நீரை வந்து சேமித்து அதை வந்து நம்ம கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ்க்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்தியா மாதிரி நாடுகளில் விவசாயம் கால்நடை வளர்ப்பும் பெரும்பாலும் பருவமழையை நம்பித்தான் இருக்கு. மழை சரியான கணத்தில் பெய்யலனாலும் இல்லை அளவுக்கு அதிகமாக பெய்தாலும் ரெண்டுமே விவசாயிகளுக்கு பெரும் சிக்கலை தரும். எனவே காலநிலையில் ஏற்படக்கூடிய சிறிய மாற்றம் கூட விவசாய உற்பத்தியும் கால்நடை வளர்ப்பையும் மிகவும் பாதித்து பொருளாதார இழப்பை ஏற்படும். அதனால் இயற்கை பேரிடர் காலங்களை எதிர்கொண்டு நம்ம என்ன பண்ணணும் வந்து கால்நடைகளை காப்பீடு செய்து கொள்வது மிகவும் அவசியம். வானிலைத்துறை மற்றும் எல்நினோ சதன் ஆசிரியேஷன் தொடர்பான கால்நிலை முன்னெடுப்புகளை அவ்வப்போது கவனித்து அவர்கள் சொல்லும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தால் கால்நடைகள் நன்றாக பாதுகாக்க முடியும். கால்நடை மருத்துவ ஆலோசனையுடன் அந்த ஊரில் எப்போ தடுப்பூசி என்ன தடுப்பூசி பண்ணணும் தடுப்பூசி முறையாக போட்டுக்கணும், குடற்புழு நீக்கம் பண்ணணும், பயோசெக்யூரிட்டி மெசர்ஸை கட்டாயமாக பண்ணை உயிர் பாதுகாப்பு முறைகளை கட்டாயம் பின்பற்றி நோய் கண்காணிப்பு திட்டத்தை பின்பற்றி வந்தோம்னா கால்நடைகள் வளர்ப்பு நன்றாக இருக்கும். இதன் மூலம் நம் பரிந்துரை என்னென்ன செய்யலாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கால்நடைகளின் தீவன இருப்பை வந்து கட்டாயம் உறுதி செய்து கொள்ள வேண்டும். அது கலப்பு தீவனமாக இருக்கலாம், பசுந்தீவனமாக இருக்கலாம், அல்லது உலர் தீவனமாக இருக்கலாம். இது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற நாட்களுக்கு முன்னாடி போதிய அளவு இருப்பு இருக்கு மாதிரி பார்த்துக்கணும். சப்போஸ் நம்மகிட்ட கிடைக்கல பக்கத்து மாவட்டத்திலாம் கிடைக்கணும், பக்கத்து மாவட்டத்தில் கொள்முதல் செய்து கொண்டு வந்து நம்ம இடத்துல வந்து வச்சுக்கணும். அது பணியாளர்களுக்கு கிடைக்கும்போது பார்த்துக்கொள்ள வேண்டும். மாவட்டத்தில் நெல் சாகுபடி செய்யக்கூடிய கூடலூர் போன்ற பகுதியிலிருந்து விவசாயிகிட்டிருந்து வைக்கோல்களை வாங்கி சேகரிக்க வேண்டும். அந்த வைக்கோல்களை கட்டுக்களாக்கி வைக்கக்கூடிய முறையை வந்து மக்கள்கிட்ட பழக்கப்படுத்தணும். கால்நடை தீவன வங்கிகளை நிறுவனம் பார்டர் பேங்க் அப்படின்னா அதுல வந்து எல்லா சீட்ஸும் கிடைக்கணும், எல்லா ஸ்லிப்ஸும் கிடைக்கணும். கிளைமேட்டுக்கு உகந்த அனைத்து தீவன பயிர்களினுடைய விதைகள் மற்றும் கரணிகள் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும். முடிஞ்ச மாற்றங்கள் பண்ணி பார்டர் நர்சரி ஒன்று போட்டு வச்சு சாப்ளிங்ஸ் கொடுத்தோம்னா இன்னும் நம்ம வந்து பசுந்தீவன உற்பத்தியை அதிகரிக்க முடியும்.
1: என்ன பட்டக்கா, எல்நினோ காலநிலை மாறுபாடுகளும் கால்நடை பண்ணையாளர்கள் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் பற்றி நீலகிரி மாவட்டம் சாண்டி நல்லா ஆடு இனவிருத்தி ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் கரு பசுபதி அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா?
2: கேட்டேன் முத்தழகு. எனக்கு இப்போ எப்படி இருக்கு தெரியுமா? அது என்னமோ ஒன்று சொல்லுவாங்களே, ஒரே கல்ல ரெண்டு மாங்கா, அது மாதிரி இருக்கு.
1: சரியா சொன்னீங்கக்கா. கால்நடைகள் நல்லா இருந்தாதான் கறவை நல்லா இருக்கும், கறவை நல்லா இருந்தாதான் உங்க பையன் நினைச்ச மாதிரி தொழில் முனைவாரா உருவாக முடியும். அப்போ அதுக்கு இவங்க சொன்ன இந்த தகவல்களை உங்க கால்நடை பண்ணையில கண்டிப்பா கடைபிடிச்சிருங்க.
2: சரியா சொன்ன முத்தழகு. இவங்க சொன்ன இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை என் பண்ணையில தவறாம செஞ்சிடுவேன். என் கால்நடைகள் ஆரோக்கியம் தானே எனக்கு முக்கியம்.
1: இப்போ உங்களுக்கு கால்நடைகளை நல்லபடியாக கவனிக்கிறதுக்கான வழியும் கிடைச்சிருச்சு, உங்கள் பையன் தொழில் தொடங்கிறதுக்கான வழியும் கிடைச்சிருச்சு. இனி நீங்கள் ஒத்தால கஷ்டப்பட தேவையில்லை. இனி வர நாள் எல்லாமே ரெட்டிப்பான சந்தோஷம்தான் உங்களுக்கு. நேர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
3: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
4: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
3: ஆமா சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
5: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.

0: உள்ள விவசாயிகள் உதவி எண் 1444447 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
3: எப்படின்னா,
2: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
0: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
1: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள். வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு. அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

0: சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
1: நேர்களே, செய்தி அறிக்கையை தொடர்ந்து, துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா மற்றும் ஹாங்காய் அணிகளுக்கு இடையே நடைபெறும் 2026 மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டியின் ஹிந்தி மற்றும் ஆங்கில இருமொழி நேரடி வர்ணனை டிலேஞ்சலாக கேட்கலாம் ஆட்ட நேர இறுதி வரை.
2: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ரயில் சேவைகளை விரிவாக்கம் செய்வதற்கான பணிகளை ரயில்வே அமைச்சகம் முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மும்பை சிந்துதுர்க் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையை புதுதில்லியிலிருந்து காணொலி வாயிலாக தொடங்கி வைத்து பேசிய அவர், ரயில்வே சிக்னல் கட்டமைப்பை நவீனமயமாக்கவும் புறநகர் ரயில்களில் தானியங்கி கதவுடன் கூடிய பெட்டிகளை கொண்டுவரவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். சென்னை பெரம்பூர் ஒருங்கிணைந்த ரயில்பட்டி தொழிற்சாலையின் மூலம் 28 குளிர்சாதன புறநகர் ரயில்களுக்கான பெட்டிகள் அடுத்த ஆண்டு முதல் தயாரிக்கப்படும் என்று திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். லட்சாதிபதி சகோதரிகள் திட்டத்தில் 6 கோடி பேரை இணைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மும்பையில் மரக்கன்று நடும் விழாவில் உரையாற்றிய அவர், இதுவரை 3.5 கோடி பேர் இந்த திட்டத்தில் இணைந்துள்ளதாக தெரிவித்தார். வங்கிக் கடன்கள் பெறுவதற்கு பெண்கள் பல்வேறு பிரச்சினைகளை எதிர்கொள்வதாக கூறிய அவர், இதற்கு தீர்வு காண அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். சுய உதவிக் குழுக்களில் உறுப்பினர்களாக உள்ள பெண்கள் தொழில் முனைவோராக மாறி லட்சாதிபதி சகோதரிகளாக உருவெடுத்து வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். இந்திய ராணுவ தென்பகுதி தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் உல்லாஸ் கிர்பேக்கர் பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார். நீலகிரி மாவட்டம் வெலிங்டனில் உள்ள பாதுகாப்பு சேவை அலுவலர் கல்லூரி தேசிய பாதுகாப்பு கல்லூரியில் பயிற்சி பெற்ற அவர், கான்பூர் IIT முதுகலை பட்டம் பயின்றவர். சட்டக்கல்வி பயிலும் மாணவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் பார் கவுன்சிலுக்கு இல்லை என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் ஜாய்மல்யா மோகனா அடங்கிய அமர்வு இது தொடர்பான உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஹைதராபாத் நல்சார் சட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் மீது பார் கவுன்சில் மேற்கொண்ட நடவடிக்கை மீது விசாரித்த உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை அளித்துள்ளது. சட்ட மாணவர்கள் வழக்கறிஞர்களாக பதிவு செய்த பின்னரே அவர்கள் பார் கவுன்சில் நெறிமுறைகளுக்கு கட்டுப்படுவதாக உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. நல்சார் பல்கலைக்கழக சட்ட மாணவர்களை வழக்கறிஞர்களாக பதிவு செய்ய வேண்டாம் என்று பார் கவுன்சில் உத்தரவு பிறப்பித்துள்ளதை அடுத்து உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை அளித்துள்ளது. தமிழகத்தில் 6 இடங்களில் புதிய தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி நிலையங்கள் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று தீயணைப்பு மீட்பு பணிகள், காவல், மதுவிலக்கு, ஆயத்தீர்வை துறையின் மானிய கோரிக்கைகளை தாக்கல் செய்து அறிவிப்புகளை வெளியிட்ட அவர், திண்டுக்கல், வடமதுரை, சென்னை, போரூர் உள்ளிட்ட 6 இடங்களில் 16 கோடி ரூபாய் செலவில் புதிய தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி நிலையங்கள் அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். நடப்பாண்டில் 5000 பெண் காவலர்கள் உட்பட மொத்தம் 10000 காவலர்கள் நியமிக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். தமிழ்நாடு முதலமைச்சரின் தீயணைப்பு பணி

0: பதக்கம் பொங்கல் தினத்தன்று வழங்கப்படும் என்றும், பதக்கங்களின் எண்ணிக்கை 240ஆகவும் படித்தொகை 500 ரூபாயாகவும் உயர்த்தப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். தமிழகத்தில் உள்ள அரசு ஐடிஐ மற்றும் தனியார் தொழில் பயிற்சி நிலையங்களில் நேரடி மாணவர் சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 7ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அரசு தொழில் பயிற்சி நிலையங்களில் இன்றைய தொழிற்சாலைகளுக்கு தேவையான அனைத்து தொழில் பிரிவுகளிலும் பயிற்சி வழங்கப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழில் பயிற்சி நிலையங்களில் சேரும் மாணவர்களுக்கு பயிற்சி கட்டணம் இல்லை என்றும் கல்வி உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் பயின்று தொழில் பயிற்சி நிலையங்களில் சேர்பவர்களுக்கு கூடுதலாக 1000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி மாணவர்கள் தாங்கள் விரும்பும் தொழில் பயிற்சி நிலையங்களில் சேர்ந்து பயன்பெறுமாறு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை இயக்குநர் கேட்டுக் கொண்டுள்ளார். நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போனவர்களை அடையாளம் காண்பதற்கு ஏதுவாக சென்னை, மதுரை, தஞ்சாவூர் ஆகிய மண்டலங்களில் உள்ள தடய அறிவியல் ஆய்வகங்களில் டிஎன்ஏ பரிசோதனை செய்வதற்கு மாநில அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இது தொடர்பாக இன்று வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், காணாமல் போனவர்களில் முதல்நிலை உறவினர்களில் விருப்பம் உள்ளவர்கள் இந்த தடய அறிவியல் ஆய்வகங்களில் கட்டணமின்றி டிஎன்ஏ பரிசோதனை செய்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மையங்களில் உள்ள தடய அறிவியல் துறை இயக்குநர் அல்லது துணை இயக்குநரை நேரடியாக தொடர்பு கொண்டு இந்த வசதியை பெறவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை ஆணையரகம் தெரிவித்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-13 என்ற செட் கணக்கில் சக நாட்டு வீராங்கனை சந்தோஷ் ராம்ராஜை வென்றார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் மனுஷா மற்றும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சிண்ட்ரெல்லா தாஸ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் ஹாங்காங் முதலில் பந்து வீசி வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:05. ஆகாஷ்வாணி நேர்களை, துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா ஹாங்காங் அணிகளுக்கிடையே நடைபெறும் மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் விளையாட்டுப் போட்டி 2026 பற்றிய வர்ணனை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
2: ஆகாஷவாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி நேர்கள் கேட்கலாம். மதுரத்தின்கள் நேர்கள் வழக்கமான நிகழ்ச்சிகளை நமது ஆப்பில் கேட்டு ரசிக்கலாம். நேர்களை

0: என்னக்கா ஏதோ போன ரொம்ப எக்ஸைட்டடா பாத்துட்டு இருக்கேன்.
1: நான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்.
0: என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்க?
1: இல்லப்பா, Facebookல மதுரை பண்பலைன்ற பேஜ நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அங்க டெய்லியும் குவெஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்றாங்க.
0: என்ன குவெஸ்டின்லாம் கேட்பாங்க?
1: அதாவது பொது அறிவு ஒரு போஸ்ட் ஆகும், நம்ம சமூக நலன் பத்தி ஒரு போஸ்ட், அதுக்கு அப்புறம் நமக்கு பிடிச்ச மாதிரி
0: என்டர்டெயின்மென்ட்டா.
1: ஆமா, என்டர்டெயின்மென்ட்டா ஒரு போஸ்ட்.
0: சோ இதுக்கு கீழ கமெண்ட் பண்ணனுமா?
1: ஆமாப்பா, கமெண்ட் பண்ணோம் அப்படினு சொன்னா மறுநாள் வசந்த கணங்கள் நிகழ்ச்சி வருது இல்லையா?
0: ஆமா, 1 மணிக்கு வரும். மதியம் கரெக்டா?
1: ஆமா ஆமா, வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில
2: நலமாய் வாழ மகளிர் நலன் குறித்த பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஆலோசனை தருகின்றார் மகப்பேறு மருத்துவர் வி பூமாதா அவர்கள். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில மகளிருக்கான இரத்த சோகை நோய் குறித்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம்.
3: வணக்கம்.
2: பெண்கள் நலன் அப்படின்னு அதிகமா நம்ம பேசுறது வந்து இரத்த சோகை. பெண்களுக்கு இந்த இரத்த சோகை ஏன் ஏற்படுது?
3: இரத்த சோகைங்கிறது வந்து நம்ம உடம்புல வந்து ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கிறதுக்கு பேரு தான் இரத்த சோகை. நார்மலா நம்மளுக்கு ஹீமோகுளோபின் வந்து 12 அளவுக்கு இருக்கணும், பட் அதுக்கு கீழே போகல அதை நம்ம இரத்த சோகைன்னு சொல்லுவோம். பெண்களுக்கு ஏன் இது ரொம்ப அதிகமா வருதுன்னா, பெண்கள் மாசம் மாசம் வந்து அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வரையில ரத்தப்போக்கு அதிகமா இருக்கலாம். இது அவங்க மாசம் மாசம் வந்துட்டே இருக்கிறதுனால ஒரு கணிசமான அளவு ரத்தம் இது மூலமா போயிருது. அது தவிர பெண்கள் கர்ப்பமா இருக்கையில குழந்தைக்கும் சேர்த்து அயன் தேவைப்படுது. சோ அதனாலயும் ரத்த சோகை வரலாம். டெலிவரிக்கு அப்புறமே டெலிவரி அப்போ வந்து ரத்த போக்கு ஏற்படுறதுனாலயும் ரத்தம் வந்து குறையுது. சோ ஆண்களை விட பெண்களுக்கு வந்து ரத்த சோகையோட விகிதாச்சாரம் அதிகமா இருக்குது.
2: பாரம்பரியம் சார்ந்த நோயா கூட இருக்கலாமா?
3: ரத்த சோகைக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கு. அதுல ஒரு சில வியாதிகள் வந்து பாரம்பரியமா வரக்கூடியது.

0: உதாரணத்துக்கு ஹீமோகுளோபினோபதீஸ்னு சொல்லுவோம், சிக்கிள் செல் அனிமியா, தாலசீமியா, சில வகையான என்சைம் டிஃபிஷியன்சி, இதெல்லாம் வந்து பரம்பரையா வரக்கூடிய வகையில சேரும்.
1: பெண்கள் பருவம் எதிர வயது வரும்போது நம்ம அப்பயே அங்கே சரி பண்ணிக்கணும் அப்படின்னு இப்ப சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அது எதுக்காக அப்படி சொல்றோம், அதை எப்படி சரி பண்ணிக்கலாம்?
0: அடலசன்ட் ஏஜ் குரூப்ங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான பீரியடு. அப்பதான் ஒரு பெண்களுக்கான உடம்புல உள்ள மாற்றங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய பீரியடு. அவங்க அடுத்து ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்க்கு, அடுத்து ஒரு அவங்க கர்ப்ப காலத்திற்கு அவங்க உடம்ப வந்து இந்த அடலசன்ட் பீரியட்லயே நம்ம ரெடி பண்ணணும். நம்ம இந்த பீரியட்லயே வந்து ரத்த சோகை, புரதச்சத்து குறைபாடு இதெல்லாம் இருந்தா இப்பவே சரி பண்ணனாதான் ஃபியூச்சர்ல அவங்க பிரெக்னன்ட் ஆகையில அவங்களுக்கு வந்து நல்ல ஆரோக்கியமான குழந்தைகளை வந்து பெற்றுக்க முடியும்.
1: இப்ப ரத்த சோகை அதை சரி பண்ணணும் அப்படின்னு விரும்புறோம்னா என்ன மாதிரியான டெஸ்ட் இருக்கு, எப்படி சரி பண்ணிக்கிறது?
0: ரத்த சோகை கண்டுபிடிக்கிறதுக்கு நார்மலா நம்ம ஹீமோகுளோபின் அப்படிங்கிற ஒரு சின்ன டெஸ்ட் முதல்ல நம்ம பண்ணி பார்த்தாலே போதும். அதுல ஹீமோகுளோபின் கம்மியா இருந்ததுன்னா அதுக்கப்புறம் நிறைய வகையான பிளட் டெஸ்ட் இருக்கு. ஒவ்வொரு தடவை உடம்புக்கு ஏற்றவாறு அவங்கவுங்க மருத்துவர்கள் டிசைட் பண்ணி பார்ப்பாங்க. அதாவது உடம்புல எவ்வளவு இரும்பு சத்தோட அளவு இருக்கு, இல்ல வேற ஏதாவது இந்த பரம்பரை வியாதிகள் இருந்தா அதுக்கு தனி வகையான டெஸ்ட்கள்லாம் இருக்குது. அது தவிர வேற ஏதாவது பிரச்சனைகள், சில உதாரணத்துக்கு லிவர் டிசார்டர் இருந்தா வந்து ரத்த சோகை வரலாம், கிட்னில பிரச்சனை இருந்தா கூட வரலாம், ரத்தப்போக்கு அதிகமா ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதாவது கர்ப்பப்பையில கட்டி இருந்தா வரலாம், குடல்ல இருந்து சில பேருக்கு ரத்தப்போக்கு அதிகமா ஏற்படலாம், பைல்ஸ் சொல்லுவாங்க, இல்ல சில வகையான கேன்சர்ஸ்ல கூட வரலாம். சோ எந்த வியாதி அவங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கறத வந்து டாக்டர்ஸ் டிசைட் பண்ணி டெஸ்ட் வந்து ஸ்பெசிபிக்கா எடுப்பாங்க.
1: பொதுவா அயன் எவ்வளவு இருக்கணும்?
0: பெண்ணுக்கு நார்மலா ஹீமோகுளோபின் அளவு 12 இருக்கணும். கீழே போனா நம்ம வந்து ரத்த சோகைன்னு சொல்லுவோம். கர்ப்ப காலத்துல வந்து குறைந்தபட்சம் 11 இருக்கணும் அப்படின்னு WHO அமைப்பு சொல்றாங்க.
1: என்ன மாதிரியான உணவுகள் எடுக்கணும், எப்படி வந்து ரத்த சோகை ஏற்படாம நம்ம பாத்துக்க முடியும்?
0: ரத்த சோகை முக்கியமா இந்தியாவை பொறுத்தளவுக்கு நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சி, அதாவது இரும்பு சத்து குறைபாடுனாலதான் முக்கியமா வருது. சோ இரும்பு சத்து உள்ள உணவுகள் எடுத்துக்கலாம். அது தவிர வந்து விட்டமின் B12 குறைபாடுனால வரலாம், ஃபோலிக் ஆசிட் குறைபாடுனால வரலாம், புரோட்டீன் டிஃபிஷியன்சினாலையும் வரலாம். சோ இரும்பு சத்து மற்றும் விட்டமின் நிறைஞ்ச உணவுகள் வந்து எடுத்துக்கலாம். அது எதுல நிறைய இருக்குன்னா கீரையில, சிம்பிளா சொல்ல போனா கீரையில நிறைய இருக்கு. வால்நட்டு, பேரிச்சம்பளம், பாதாம் பருப்பு இந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம். அதே தவிர பீட்ரூட் இந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம்.
1: நிறங்கள், அடர் நிறங்கள் இருக்கிற மாதிரி, சிகப்பு நிறங்கள்.
0: ஆமா, சிகப்பு நிறங்கள் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். நான் வெஜிடேரியன் சோர்ஸ்ல வந்து வெஜிடேரியனை விட அதிகமான ஹீமோகுளோபின் அளவு இருக்கு. முக்கியமா வந்து இந்த ஸ்பிளீன் சுவரொட்டின்னு சொல்றாங்க, சுவரொட்டி, எலும்பு சம்பந்தப்பட்ட உணவுகள், மட்டன், சிக்கன், ஃபிஷ் எல்லாத்துலயுமே வந்து இரும்பு சத்து அதிகமா இருக்கு. அதாவது நான்வெஜ் உணவுல உள்ள இரும்பு சத்து வந்து சீக்கிரமா நம்ம உடம்போட சேர்ந்துரும், அப்சார்பபிள் இது வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால அது ஒரு நல்ல இரும்பு சத்து நிறைந்த உணவு.
1: இப்போ சில பேர் பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, இந்த ரத்த சோகை இருக்கிறவங்களை பாத்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு வீக்கமா இருக்கிற மாதிரி சில பேர் இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் ஒரு சோர்வு இருக்கும், மூச்சு திணறல் இருக்கும், இந்த மாதிரி எல்லாம் அறிகுறிகள் ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு மட்டும் இருக்குமா?
0: கட்டாயமா, ரத்த சோகையில தலையில இருந்து கால் வரைக்கும் எல்லா அறிகுறிகளும் இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி வந்து ஒரு எப்பவுமே ஒரு சோர்வா இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருந்துட்டே இருக்கும், சோர்வா இருப்பாங்க, படபடன்னு வரலாம், மூச்சு திணறல் கொஞ்ச தூரம் நடக்கையிலேயே கூட மூச்சு திணறல் வரலாம், டயர்டா இருந்துட்டே இருப்பாங்க, ரொம்ப சிவியரா இருக்கையில வந்து சில சமயம் இருதய வியாதி கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரத்த சோகை ரொம்ப சிவியரா இருந்ததுன்னா சிவியர் அனிமியான்னு சொல்லுவோம். சிவியர் அனிமியா இருக்கையில வந்து நம்ம கண்டிப்பா ரத்தம் ஏற்ற நிலைமை வரும். அதாவது ஒரு ரஃபா ஒரு 7 கிராம்ஸ்க்கு கீழே இருந்தா ரத்தம் ஏற்றக்கூடிய சூழ்நிலை வரலாம். அது தவிர மாத்திரைகள் கொடுக்கலாம், ரத்த விருத்தி ஊசிகள் இருக்கு, ஊசி மூலமா அயன் வந்து ஏத்துறோம், அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸும் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப சிவியர் அனிமியா இருக்கையில இமீடியட்டா அவங்களுக்கு ரத்தம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த

0: வந்து ரத்த சோகை இருக்கு அப்படிங்கறதே பார்க்காம ரொம்ப நாள் கவனிக்காம விட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து அது சிவியர் அனிமையா மாறிடலாம். சில பேருங்களுக்கு உடனடியான ரத்த போக்கு, உதாரணத்துக்கு இப்ப பெண்கள் இருக்காங்க, திடீர்னு அவங்க மாதவிடாயில மிக அதிக ரத்த போக்கு போயிருச்சுன்னா அவங்களுக்கு வந்து சிவியர் அனிமையா வந்துடும். அது தவிர நான் சொன்ன மாதிரி ஒரு குடல் பிரச்சனைனால ஒரு ரத்த போக்கு இருக்குது அதனால கூட வரலாம், அடிபட்டவங்களுக்கு வரலாம், உணவுல ரொம்ப நாள உணவு சரியாம எடுத்துக்காம இருக்கலாம், உடம்பு பிரச்சனைகள் இருக்கலாம், கிரானிக் கிட்னி டிசீஸ்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் சிவியர் அனிமியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரத்த புற்றுநோய், எலும்பு மஜ்ஜை சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்தாலும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
1: இப்போ ரத்த சோகை வந்து கர்ப்பிணிகளுக்கு ஏற்படும் போது அது தாய்க்கும் குழந்தைக்கும் எந்த மாதிரியான ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும்?
0: ரத்த சோகைங்கிறது வந்து கர்ப்ப காலத்துல ஒரு மிக முக்கிய பிரச்சனை. இப்ப வந்து இந்தியால எவ்வளவோ இதை கரெக்ட் ஆயிருக்கு. தாய்க்கும் குழந்தைக்கும் இது நிறைய பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தலாம். ரத்த சோகையினால வந்து ஒரு அபார்ஷனாக வாய்ப்பு இருக்கு தாய்க்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இருதய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு, கால் வீக்கம் வரலாம், மூச்சு வாங்குதல் இருக்கலாம். இதெல்லாம் தவிர வந்து டெலிவரி அப்போ வந்து அந்த தாய்க்கு ஆல்ரெடி ரத்த போக்கு இருக்கும், அதோட சேர்ந்து இந்த ரத்த சோகையும் இருக்கையில மிக அதிக ரத்த போக்கு ஏற்பட்டு தாயோட உயிருக்கே கூட ஆபத்தா முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைக்கு வந்து வளர்ச்சியை வந்து இது ரொம்ப பாதிக்கும், ஏன்னா ரத்தம் நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சினால வருது. சோ ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கையில குழந்தைக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து சரியா போகாது, இதனால வந்து குழந்தையோட வளர்ச்சி பாதிக்க வாய்ப்பு இருக்கு, குழந்தை பறக்கையில மூச்சு திணறல் வர வாய்ப்பு இருக்கு. ஒரு ஆரோக்கியமான குழந்தை பறக்கணும்னா வந்து ரத்த சோகை இல்லாம இருக்கிறது ரொம்ப அவசியம்.
1: ஒரு மந்த் உங்க செக்அப்புக்கு வரும்போது பிளட் டெஸ்ட் உங்களுக்கு பண்ணுவீங்களா?
0: எல்லா கர்ப்பிணி பெண்களுக்குமே ஒவ்வொரு தடவையும் வந்து நம்ம வந்து ஆன்டிநேட்டல் செக்அப்க்கு வரையில முக்கியமா ஹீமோகுளோபின் வந்து செக் பண்ணுவோம். அது கம்மியா இருந்ததுன்னா நம்ம வந்து மாத்திரைகள் கொடுப்போம்.
1: எத்தனை மாதத்துக்கு ஒரு நம்ம செக் பண்ணிக்கலாம்?
0: ரத்த சோகை வந்து நம்ம எல்லாருக்குமே மாத மாதம் செக் பண்ணுங்க அந்த மாதிரி கிடையாது, உங்களோட அறிகுறிகளை பார்க்கலாம். இப்ப கர்ப்ப காலத்துல வந்து வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே மாதம் மாதம் நம்ம வந்து ரத்த சோகைக்கான டெஸ்ட்கள் பண்ணிடுவோம். பட் நார்மலா இருக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு அறிகுறிகள் ஏதாவது இருக்கா, நம்மளுக்கு சோர்வு இருக்கா, படபடப்பு இருக்கா, டயர்னஸ் இருக்கா, எப்பவும் இல்லாத மாதிரி திடீர்னு டயர்டா இருக்கும், இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்ததுன்னா நம்ம பாத்துக்கிறது நல்லது. டெலிவரி டைம்ல ஒருவேளை அந்த பெண்ணுக்கு ரத்த சோகை இருந்ததுன்னா நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா செயல்படணும். ரத்த போக்கு அந்த பெண்ணுக்கு அதிகமா ஏற்படாதவாறு நம்ம பாத்துக்கணும். அப்படி ஏற்பட்டாலும் நம்ம வந்து அதை சமாளிக்கிறதுக்காக ரத்தம் எல்லாம் வந்து முன்கூட்டியே ரிசர்வ் செய்து வைத்துக்கணும். ரொம்ப ரொம்ப சிவியர் அனிமியா இருக்கிறவங்களை வந்து டெர்ஷரி சென்டர்ஸ்ல, அதாவது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல், டெர்ஷரி சென்டர் ஹாஸ்பிட்டல்ல டெலிவரிக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுவோம்.
1: இப்ப ரத்த சோகைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் எல்லாம் சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து நிறைய அந்த உருண்டைகள் கொடுக்கறது, அந்த வளரிளம் பெண்களுக்கு, அப்புறம் கர்ப்பிணிகளுக்கு கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. இதுல அவங்க அயனோட இது கொஞ்சம் ரிச்சுவலா பண்ணிப்பாங்களா மேடம்? அங்கன்வாடிகள்ல
0: புரதச்சத்து உள்ள அந்த சத்து மாவு கொடுக்கறாங்க, எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அது தவிரையும் கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க வளரிளம் பெண்களுக்கு வந்து. ஈவன் அவங்க அயன் மாத்திரைகள் கொடுக்கறாங்க, ஃபோலிக் ஆசிட் மாத்திரைகள் கொடுக்கறாங்க, டிவார்மிங் டேப்லெட்ஸ், அதாவது சில சமயம் வயிற்றுல புழுக்கள் இருந்தா கூட ரத்த சோகை வரலாம். இது கவர்மெண்ட் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்தே கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க, எல்லா ஸ்கூல்லயும் ரெகுலரா கொடுக்கறாங்க. நம்ம இந்த மாதிரி கவர்மெண்ட் கொடுக்கற மாத்திரைகளை சரியா எடுத்துக்கிட்டாலே போதும், நம்மளுக்கு வந்து கர்ப்ப காலத்துல ரத்த சோகை வராம இருக்கும். வளரிளம் பருவத்தில இருந்தே இதை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க, நம்ம கரெக்டா அதை உபயோகப்படுத்தணும்.
1: என்ன மாதிரியான பொருட்கள் சாப்பிட்டா, அதாவது சில பேர் சொல்லுவாங்க இந்த காஃபி டீ அதிகமா நீங்க எடுத்துட்டீங்கன்னா அந்த இரும்பு சத்து குறைஞ்சிரும், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கா மேடம்?
0: ஆமா, டீ சாப்பிடுறது கொஞ்சம் அயனோட அப்சார்ப்ஷனை கம்மி பண்ணலாம். இதே சமயம் வந்து இந்த நெல்லிக்காய், விட்டமின் சி சம்பந்தப்பட்ட பொருட்கள் வந்து அயனோட அப்சார்ப்ஷனை அதிகப்படுத்தும். அயன் மாத்திரையும் கால்சியம் மாத்திரையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரி சேர்த்து சாப்பிடல அயனோட அளவை வந்து கம்மி பண்ண வாய்ப்பு இருக்கு.
1: இப்போ ஸ்கூல் படிக்கிற பள்ளிக்கூட குழந்தைகள்ல இருந்து காலேஜ் படிக்கிறவங்க வரைக்கும் இந்த காலை உணவை வந்து தவிர்த்துறாங்க, அதுல வந்து ஒரு அதிகமா அவங்க எடுத்துக்கிறது இல்ல. மத்தியானம் அவங்க லஞ்ச் பாக்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது, அவசரமா சாப்பிடுறாங்க. இது வந்து நம்மளா வாண்டடா அந்த ரத்த சோய்க்குள்ள போறோமா இப்ப இருக்க ஜெனரேஷன்?
0: ஆமா, கண்டிப்பா உணவுகள்ல வந்து மாற்றங்கள் ஏற்படையில உடம்புல எல்லாத்திலயுமே மாற்றங்கள் ஏற்படுது. நம்ம இரும்பு சத்து உள்ள உணவுகளை வந்து நம்ம அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணணும். நம்ம அதிகமான உணவுகள், அதாவது ஃபேட் அதிகமான உள்ள உணவுகள், ஜங்க் ஃபுட் அந்த மாதிரி எடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது. பட் கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடுறது ரொம்ப அவசியம். அதே நேரத்துல சத்தான உணவுகளை கண்டிப்பா சாப்பிடணும்.
1: இளவது பெண்கள் வந்து ரத்த சோகையை தவிர்க்கிறதுக்காக உணவு பழக்கங்களை வந்து நம்ம கடைபிடிக்கிறோம் சொல்றோம். விட்டமின் சியோட சேர்ந்து இருந்தாதான் அயன் அப்சர்வ் ஆகுமா அவங்க சாப்பிடுற பொருள்?
0: விட்டமின் சியோட சேர்ந்து சாப்பிடல அயனோட அப்சர்ப்ஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கும். விட்டமின் சி வந்து ஆரஞ்சு பழம், கொய்யா பழம், நெல்லிக்காய் இந்த மாதிரி சிம்பிளான ஃபுட்ஸ்லயே நிறைய இருக்கு. இந்த பெரி வகை உணவுகள் சொல்லுவோம், அதுலயும் நிறைய இருக்கு. சிம்பிளா நம்ம சைட் உள்ளதுல வந்து கொய்யாப்பழம், நெல்லிக்காய்,

0: இந்த மாதிரி ஃபுட்ஸ்லயே நிறைய இருக்கு.
1: பொதுவா இப்ப அயன் கம்மி ஆயிருச்சு அப்படின்னாலே நமக்கு வரக்கூடிய அந்த ஒரு என்ன மாதிரியான ஒரு டிசீஸ் எல்லாம் இருக்கு மேம்? அயன் கம்மி ஆயிருச்சுனாலே,
0: அயன் கம்மியாயிருச்சுன்னா நான் சொன்ன மாதிரி படபடன்னு வரலாம், மூச்சு திணறல் ஏற்படலாம், கால் வீக்கம் ஏற்படலாம், ரொம்ப சிவியர் அனிமியா இருக்கையில வந்து ஹார்ட் ஃபெயிலியர் கூட வரலாம், முடி கொட்டுதல் அதிகமா இருக்கும், பொதுவாவே ஒரு சோர்வு இருந்துட்டே இருக்கும்.
1: அப்ப கண்டிப்பா வந்து ஒரு இளம் வயதுல இருந்தே நம்ம வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற டெஸ்ட் எல்லாம் பண்ணிக்கலாமா?
0: கண்டிப்பா பண்ணிக்கலாம். பேசிக்கா ஒரு அயன் டெஸ்ட் எல்லாம் எப்பவுமே பண்ணிக்கலாம். அது ரொம்ப சிம்பிளான ஒரு டெஸ்ட், எல்லாருமே எல்லா இடத்துலயும் பண்ணிக்கலாம்.
1: பெண்கள் ரத்த சோகை நோயிலிருந்து முழுமையா மீண்டு ஒரு ஆரோக்கியமா வாழணும் அப்படின்னா நடைமுறைகளை தினசரி வாழ்க்கையில அவங்க என்னெல்லாம் கடைபிடிக்கணும்?
0: முக்கியமா உணவு பழக்கங்கள் தான். ரத்த சோகைன்னு சொன்னாலே உணவு பழக்கங்கள் தான். நல்ல இரும்பு சத்து உள்ள உணவுகளை வந்து எடுத்துக்கணும். அதுவுமே வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு அடலசன்ட் ஏஜ் குரூப்ல இருந்தே அந்த பெண்களுக்கு தேவையான சத்தான உணவுகளை கொடுத்து வளர்க்கணும்.
1: பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ரத்த சோகை நோய் குறித்த தெளிவான விளக்கங்களை சொன்னீங்க. மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு தலைப்புடன் சந்திப்போம். இன்றைய நிகழ்ச்சியில மகளிர் நலன் குறித்த பல்வேறு பிரச்சனைகள்ல ரத்த சோகை நோய் குறித்து ஆலோசனை வழங்கினார் மகப்பேறு மருத்துவர் வி. பூமாதா அவர்கள்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.
1: நேரம் 9:30. ஆகாஷ்வாணி தொடர்வது நாடக மலர்.
2: வேரடி மண் நாடகம். எழுதியவர் வசந்தா நாராயணன். இதில் பங்கேற்றோர் பிஎம்ஜி வடிவு, சுப்புலட்சுமி சிவராமன், எம் எலிசபெத் ராஜ், ஜி வாசுகி, ஏ ஜமாரியா ஆகியோர். அமைப்பு எஸ் ஆர் குபேந்திரன். அமைப்பில் உதவி ஆர் முருகன். வேரடி மண் நாடகம்.
3: வாசல்ல கார் சத்தம் மாதிரி கேக்குது. டானி கொஞ்சம் வாசல் வரைக்கும் பாத்துட்டு வாய. அகல்யா வந்து தாப்புல இருக்கு, ஓடி போய் பாத்துட்டு வாய. நீ சின்ன பொண்ணு தானே, அகல்யாவ பாக்க மனசு கலந்து அடிச்சுக்குது. இப்போ ஒரு தடவை வராளான்னு பாத்துட்டு வாய.
4: இதோ போறேன் பாட்டி, எனக்கு மட்டும் ஆசை இல்லையே என்ன? இதோ இப்பவே போயிட்டு வரேன் பாட்டி.
5: உங்க எல்லாரோட ஆசையும் ஆவலும் எனக்கு நல்லா புரியுது. இப்பதான் நான் ஏர்போர்ட்டுக்கு போன் பண்ணேன். பனிமூட்டை இருக்கிறதுனால பிளேன் தரையிறங்க தாமதமாகுமா. எல்லாரும் டிஃபன் சாப்பிடுங்க, கொஞ்ச நேரத்துல அகல்யா வந்துடுவா.
3: ஜான்சிமா அதெல்லாம் முடியாது, அகல்யாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நாங்க சாப்பிடுவோம்.
5: சொன்னா கேளுங்க பாட்டி. இப்ப 8:00, 9:00 அகல்யா டான்னு வந்துடுவா. சரியா ராணி, எல்லாருக்கும் டிஃபன் எடுத்து வைமா.
4: சரிமா.

0: அகல்யா வந்துட்டா.
1: ஹாய் அக்கா வந்துட்டாங்க, அக்கா வந்துட்டாங்க, ஹாய் அக்கா வந்துட்டாங்க.
2: மாமா அகல்யா, ஆ வெல்கம் டு आवर कंट्री ஸ்டெல்லா. We are really proud of your visit.
3: Thank you very much.
0: கொஞ்சம் அப்படியே நில்லுங்க, ஆரத்தி எடுக்கணும். பிரயாணம் எல்லாம் சௌரியமா இருந்ததா? நம்ம நாட்டை பத்தி தெரிஞ்சுக்க வெள்ளக்கார பொண்ணு ஒன்று உன் கூட வரப்போகுதுன்னு அம்மா கிட்ட சொன்னியாமே, அது அமெரிக்கா பொண்ணு இதுதானா? நான் பேசுறது உனக்கு புரியுதோ இல்லையோ இல்லாட்டியும் கவலை இல்லை. நான் சின்ன வயசுல கத்துக்கிட்ட பரதநாட்டியத்தை வச்சு உங்ககிட்ட அபிநய பாஷையில பேசிட்டா போச்சு.
4: இவங்க ஜானகி பாட்டி உன்ன முதல்ல வரவேற்றாங்க. அவங்கதான் எங்க இல்ல தலைவி ஜான்சிமா.
3: ஓ எல்லாருக்கும் வணக்கம்.
0: நல்லா தமிழ் பேசுறால.
3: கவலைப்படாதீங்க பாட்டி, அகி அமெரிக்கா வந்ததுல இருந்து 2 வருஷமா நான் அகி கிட்ட தமிழ் கத்துக்கிட்டேன். எனக்கு தமிழ் பேச தெரியும். அது என்ன பாட்டி? ரெட் கலர் வாட்டர்.
0: ஓ அதுவா? அதுக்கு ஆரத்தின்னு பேரு.
3: ஓ
0: முக்கியமானவங்க, புதுசா கல்யாணம் ஆனவங்க, பெரியவங்கன்னு நம்ம வீட்டுக்கு வரும்போது ஆரத்தி சுத்திதான் வரவேற்போம்.

0: இன்ட்ரெஸ்டிங் ஜான் பாட்டி.
1: நான் ஜான் பாட்டி இல்ல, என் பேரு ஜானகி.
0: எனக்கு ஜான் பாட்டின்னு தான் வருது, தப்பா நினைச்சுக்காதீங்க பாட்டி.
1: சரி சரி, வெள்ளக்காரி இதுவரைக்கும் தமிழ் பேசுறிய, ரொம்ப சந்தோஷம். எங்க தமிழ்நாட்டுல சிறந்துங்க பேசுற தமிழுக்கு இது எவ்வளவோ மேலும்.
0: தேங்க்யூ தேங்க்யூ பாட்டி. இந்த ஆரத்தி மாதிரி உங்க ஊர் ஓல்டு கஸ்டம்ஸ் பத்திலாம் நீங்க எனக்கு நிறைய சொல்லணும். ஓகே,
1: நிச்சயமா சொல்றேன். எங்க நாட்டு பழக்க வழக்கங்களை தெரிஞ்சுக்க நீ இவ்வளவு ஆர்வமா இருக்கிறது எனக்கு எத்தனை பெருமையா இருக்கு தெரியுமா?
2: சரி சரி, பாட்டியோட பேசிட்டு இருந்தா நேரம் போறதே தெரியாது. அகல்யா, ஸ்டெல்லாவை உள்ள கூட்டிட்டு வாமா. ராணி, அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கிற ரூமுக்கு அவங்கள அழைச்சிட்டு போமா. நீங்க ரெண்டு பேரும் குளிச்சுட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துங்க. உங்களை நான் அப்புறம் வந்து பாக்குறேன்.
0: ராணி, என் சூட்கேஸ நானே எடுத்துட்டு வரேன், நீ தூக்க வேண்டாம்.
3: நாங்க விருந்தாளிகளுக்கு எந்த வேலையும் வைக்க மாட்டோம், நீங்க சும்மா இருங்க, எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன்.
0: ஓ தேங்க்யூ. அகிலா, அகி, நீ இருக்கிற இந்த ஹோம் பத்தி நான் எத்தனையோ டைம்ஸ் கேட்டும் நீ சஸ்பென்ஸ் சஸ்பென்ஸ்னு சொல்லிட்ட. இப்ப நீ அதை பத்தி சொல்லி தான் ஆகணும்.
4: அங்கேயே எல்லாத்தையும் சொல்லிட்டா உனக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சுல்லா? அதான், அப்ப எதுவுமே நான் சொல்லல. இந்தியாவை பத்தியும் இந்தியர்களை பத்தியும் நீ என்ன வேணா சொன்ன. இந்தியா டர்ட்டி கண்ட்ரி, இந்தியர்கள் பூவர் பீப்புள், படிப்பறிவுல குறைஞ்சவங்க, நாகரிகம் தெரியாதவங்க, இப்படி எத்தனையோ புதுசா ஒரு மொழி கத்துக்கலாம்னு தான் நீ எங்க தமிழ் மொழிய கத்துக்கிட்டே தவிர எங்க மண்மேல உள்ள பாசத்தால இல்லையே. இந்த நிமிஷம் வரைக்கும் நீ அதே எண்ணத்தோட தான் இருக்க. ஆனா நீ திரும்பி போகும்போது இந்தியாவை பத்தின ஒப்பீனியன் மாறின ஸ்டெல்லாவா தான் போவ. ஏன்னா அது இந்த மண்ணோட பெருமை. இது நிச்சய செல்லா,
0: உங்க மண்ணுல ஒரு தனி வைப்ரேஷன் இதுக்குத்தான் செய்யுது ஆகி. அது நானும் ஒத்துக்கிறேன். எங்க அமெரிக்கர்களை பத்தி உனக்கும் தெரியும் தானே. எதையுமே நாங்களே சோதிச்சு பார்த்து உணர்ந்தா தான் அதை உண்மைன்னு ஒத்துக்குவோம். உன்னோட எண்ணம் பலிக்க என்னுடைய வாழ்த்துக்கள். சரி சரி, முதல்ல உங்க இல்லத்தலைவு பத்தி சொல்லு பாப்போம்.
4: சொல்றேன். எங்க ஜான்சி அம்மாவோட அப்பா ஒரு சுதந்திர போராட்ட வீரரா.
0: ஓ,
4: சுதந்திர போராட்டத்துல ஈடுபட்ட ஒரு வீர பெண்மணி ஜான்சி ராணி. அவங்க மாதிரி வீர பெண்ணா இருக்கணும்னு அம்மாவுக்கு அவங்க பேரை வச்சாரா. போர்க்களத்துல வாள் ஏந்தி எதிரிகளை சாய்க்கிறது ஒரு வீரம்னா வாழ்க்கையில நமக்கு ஏற்படுற மிகப்பெரிய சோதனைகள் எல்லாம் போராடி முறியடிச்சு சாதனையாளரா மாறுறதும் ஒரு வீரம் தானே?
0: எஸ், வீரம்.
4: அப்படிப்பட்ட சாதனை செய்ய பிறந்தவங்க தான் எங்க ஜான்சி அம்மா. ரொம்பவும் வசதியான ஒரு பிசினஸ் பர்சனாலிட்டிக்கு தான் வாழ்க்கைப்பட்டவங்களா அம்மா. சாரதான்னு ஒரே பெண் குழந்தையா அவங்களுக்கு. ஒரு தடவை குடும்பத்தோட வெளியூர் போன போது ஏற்பட்ட கோரமான கார் விபத்துல தான் ரெண்டு கால்களை மட்டும் இல்ல, கண்ணுக்கு கண்ணான கணவரையோ மகள் சாரதாவையும் சேர்த்து பறி கொடுத்துட்டாங்களா. கஷ்டங்கிற வார்த்தைக்கே அர்த்தம் தெரியாம வாழ்ந்துட்டு இருந்த அவங்களுக்கு எவ்வளவு பெரிய பேரடி இது. சுதந்திர போராட்ட காலத்துல தாங்க அனுபவிச்ச துன்பங்களை பத்தியும் அதையும் தாண்டி கஷ்டப்பட்டு சுதந்திர வாங்கினதை பத்தியும் அவங்க அம்மா சொன்ன ஓரொரு சம்பவமும் அம்மா கண்ணு முன்னாடி வந்துச்சான்.
0: ரியலி?
4: அப்பதான் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்தாங்களா. வந்தோ வாழ்ந்தோ போனோன்னு இருக்க கூடாது. நாம இருந்ததுக்கு அடையாளமா இந்த சமுதாயத்துக்கு ஏதேனும் நல்லதை செஞ்சு வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் உண்டாக்கிட்டு போகணுங்கிற உறுதி உண்டாச்சான்.

0: வயசுக்காரங்களோ இங்க இருக்காங்க. பக்கத்துல பெண் குழந்தைங்க படிக்க பள்ளிக்கூடம் கட்டியிருக்காங்க. தொழில் பயிற்சி கூடமோ இங்க இருக்கு. ஆஸ்பத்திரியும் எங்க இல்லத்துக்குள்ள உண்டு.
1: வெரி நைஸ்.
0: இங்க வளர்ந்த பல பெண்களுக்கு எங்க அம்மா கல்யாணமும் செஞ்சு வச்சிருக்காங்க.
1: She is so great, Agi. So great. நீ எப்படி இங்க வந்து சேர்ந்த?
0: நான் குப்பை தொட்டி பெத்த குழந்தைதான் செல்லா. எங்க அம்மா என்ன குப்பை தொட்டியில போட்டதுக்கு நான் பெண்ணுங்கிறதா ஒரே காரணமா இருந்திருக்க முடியும். அது தவிர நான் எந்த பாவமும் செய்யலையே. என்னை பெத்த அம்மா என்னை கைவிட்டாலும் இந்த ஜான்சிம்மா என்னை கைவிடல. சரியா சொல்லணும்னா பெத்த அம்மா என்னை கைவிட்டுட்டாங்க. பழத்த அம்மா என்னை கை தூக்கி விட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவங்க மட்டும் இல்லைன்னா இந்த அகல்யாவும் இல்லை. அவ பேருக்கு பின்னாடி அமெரிக்கா எம்எஸ்ஸும் இல்லை. குப்பையோட குப்பையா மக்கி மண்ணாகி போயிருப்பேன். இப்படி உன் கூட பேசிட்டு இருந்திருக்க மாட்டேன்.
1: கூல் டவுன் அகி, கூல் டவுன். கம் கம், லெட்ஸ் கோ அண்ட் சீ யுவர் அம்மா.
2: பாரதிகா, அந்த அமெரிக்காக்கா எவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க தெரியுமா? நான் சமைக்கும்போது ஆசாசையா கூட நின்று நான் சமைக்கிறத பார்க்குறாங்க. கொல்லப்புறத்தில் இருக்கிற அம்மி, ஆட்டுக்கள், உரல் இதை பற்றி எல்லாம் வெளாவாரியாக விசாரிக்கிறாங்க. கிணத்துலேருந்து உரையில் தண்ணி இழுக்கும் போது கூட ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அவங்க ஊரில் இதெல்லாம் இருக்காதா என்னமோ. அது மட்டும் இல்லைக்கா, காய் நறுக்கிறது, பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது எல்லாமே எப்படி எப்படின்னு கேட்டு கேட்டு கத்துக்கிறாங்கக்கா.
3: ஒரு மகாகவியோட பேர் தான் என்னோட பேருன்னு சொல்லி பாரதியோட போட்டோவை காட்டி அவரோட நாட்டு பற்றியும் கனல் கக்கிற அவரோட கவிதைகளை பற்றியும் சொன்னேன். உடனே அவரோட பாட்டை எனக்கு ஒன்று இப்போவே சொல்லித்தான்னு பிடிவாதம் பிடிச்சாங்க. நானும் அச்சமில்லை அச்சமில்லைங்கிற பாட்டை சொல்லி கொடுத்தேன். முழு அர்த்தத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மகாகவியை ரொம்ப பாராட்டினாங்க. எனக்கு எவ்வளோ பெருமையாக இருந்துச்சு தெரியுமா? ரொம்ப சரி பாரதி, என்கிட்டையும் நம்ம பண்பாடு கலாச்சாரத்தை பற்றி நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா. ராமாயணம், மகாபாரதம், இதிகாசத்தை பற்றிலாம் கூட பேசினா. நிறைய மொழிகளில் மொழி பெயர்க்கப்பட்டிருக்கிற நம்ம திருக்குறளோட ஆங்கில மொழி பெயர்ப்பையும் படிச்சிருக்காளா? எனக்கு தெரியாத எத்தனை விஷயங்களை திருக்குறள்லேருந்து சொன்னால் தெரியுமா?
2: பார்த்தேனே, அகல்யா அக்கா கூட வெளியில போற நேரம் தவிர மற்ற நேரம் எல்லாம் நம்ம காம்பவுண்ட்ல இருக்கிற ஆஸ்பத்திரி, பள்ளிக்கூடம், தொழில் கல்வி கூடம் எல்லாத்தையும் போய் போய் பாக்குறாங்க. அங்க வேலை பார்க்குற எல்லாருமே காசுக்குன்னு மாத்திரம் உழைக்காம முழு ஈடுபாட்டோடையும் ஆர்வத்தோடையும் இருக்காங்கன்னு எங்கிட்ட சொல்லி சொல்லி ஆச்சரியப்பட்டாங்க. சரி சரி, பேசிக்கிட்டே இருந்தா நேரம் போறதே தெரியாது. ராத்திரி சாப்பாடுக்கு தயார் பண்ணணும். நான் உள்ள போறேன்.
1: ஓ ஜீசஸ்,
2: ஐயோ என்னாச்சு? அமெரிக்காக்கா உள்ள குளிக்க போனாங்க, ஏதோ சத்தம் கேக்குதே. பாரதி வா போய் பாக்கலாம்.
3: வா வா சீக்கிரம் வா.
2: ம், வா வா வா. ஐயோ என்னக்காச்சு?
3: என்னாச்சு?
1: குளிக்க பாத்ரூம் வந்தேன், கால் வழுக்கி விழுந்துட்டேன். கால் நடக்க முடியல. பெயினிங், பெயினிங், வெரி பெயின்.
2: சொல்லாதீங்க அக்கா, அம்மாவை போய் கூட்டிட்டு வந்துடுறேன். என் கையை பிடிச்சிக்காங்க, மெதுவா.
3: இதை பார்த்தேன்,
2: என் கையை பிடிச்சி இந்த ஸ்டூல் மேல உட்காந்துக்காங்க.

0: அப்புறம் என்ன பண்ணினாங்க ஆகி?
1: அப்புறம் அவங்களோட எல்லா சொத்துக்களையும் வித்து அந்த பணத்துல ஆலமரமாட்ட இருக்கிற பெண்களுக்கான இந்த இல்லத்தை 30 வருஷங்களுக்கு முன்னாலே ஆரம்பிச்சாங்களா எங்க அம்மா.
0: ஓ,
1: பிறந்த குழந்தையில இருந்து பல்லு போட பாட்டி வரைக்கும்

0: நான் வந்துட்டு இருக்கேன். என்னமா ஆச்சு ஸ்டெல்லாவுக்கு?
1: குடிக்கும் போது கால் வழிக்கு கீழே விழுந்துட்டாங்களா மேடம்?
0: டோன்ட் வரி ஸ்டெல்லா, நதிங் வில் ஹேப்பன். வில் டேக் கேர் ஆஃப் யூ.
2: பெயினிங்மா, பெயினிங், வெரி வெரி பெயினிங்.
1: ஒன்றும் இல்லை, சரியா

0: ஆயிடும்க்கா.
1: ராணி, உடனே போய் நம்ம ஆஸ்பத்திரில இருந்து ஸ்ட்ரெச்சர் எடுத்துக்கிட்டு வர சொல்லு.
0: போறேம்மா, இதோ இப்பவே போறேம்மா.
1: ஸ்டெல்லா, டோன்ட் வரி, பீ காம், பீ காம்.
2: ஐ ஆம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஸ்டெல்லா. வந்த இடத்துல உனக்கு இப்படி ஆயிடுச்சே, இப்பதான் டாக்டர் கிட்ட விசாரிச்சுட்டு வந்தேன். கணுக்கால ஹார்லைன் கிராக் தான்னாரு. 10 நாளைக்கு இந்த மாவு கட்டு போட்டிருந்தா போதுமா, அது வரைக்கும் காலை ஓணி கொஞ்சம் கூட நடக்க கூடாதுன்ட்டாரு. ஜஸ்ட் 10 டேஸ் ஸ்டெல்லா,

0: காலையிலேருந்து 10 பேராவது இங்கே மாற்றி மாற்றி இருந்துகிட்டே இருக்காங்க. என் கூட என் மேலே அன்பு செலுத்தவும் எனக்கு ஒரு கஷ்டம்னா என் கூடவே இருந்து நான் உடம்பாலையும் மனசாலையும் சோர்ந்து போகாமல் இருக்க எத்தனை பாடுபடுறாங்கன்னு நினைக்கும் போது 10 days என்ன ஆகி 1 month கூட கால் கட்டோடையே இருக்கலாம் போல தோணுது. இந்த நேரத்தில் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது ஆகி.
1: என்ன ஸ்டெல்லா சொல்லு.

0: நாலு வருஷம் முன்னாலே காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்த போது எனக்கு ஒரு விஷ காய்ச்சல் உண்டாச்சு. ஒரு வாரம் படுக்கையை விட்டு எழுந்திருக்கவே முடியலை. எங்கள் அப்பா ஒரு சயின்டிஸ்ட் இல்லையா, அவர் வீட்டுக்கு ரெகுலராக கூட வர முடியாது. அவரோட ப்ரொஃபஷன் அப்படி. அம்மா தான் காலேஜில் ப்ரொஃபஷர்ஸ்னு உனக்கு தெரியுமே. அப்போது எங்கள் அம்மாவுக்கு காலேஜில் எக்ஸாம் டைம் வேறு, அதனால ஒரு நாள் கூட லீவ் போட முடியலை. வேற என்ன பண்ணுறது, நானே ட்ரீட்மெண்ட்டுக்கு போனேன், நானே மெடிசன் எடுத்துக்கிட்டேன், நானே பிரெட்டை டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டேன். ஸோ ஹாரிபிள் அகி, நவ் ஐ ஆம் ஸோ ஹாப்பி. உடம்பு சரியில்லாதவங்கள கவனிக்கிறதுல உங்களை யாருமே மிஞ்ச முடியாதுன்னு தோணுது.
1: நீ சொன்னது ரொம்ப சரி ஸ்டெல்லா. உலகம் முழுக்கவே நிறைய பேர் நர்ஸ் வேலை பார்க்கறது எங்க இந்திய பெண்கள் தான் தெரியுமா? சேவை மனப்பான்மை, விசால மனம், தாயோட அன்பு, அருவறுப்பு படாமல் எந்த செயலும் செய்கிற குணம், இதெல்லாம் எங்க இந்திய பெண்கள்கிட்ட இயற்கையாகவே அமைஞ்ச அதிசய குணம் ஸ்டெல்லா.
0: ஐ ரியலைஸ் அகி.
1: ஓகே, ரொம்ப பேசி உன்னை ஸ்ட்ரெயின் பண்ண விரும்பலை. இங்க உன் பக்கத்தில் உட்காந்து புத்தகம் படிச்சுட்டு இருக்கேன், நீ ரெஸ்ட் எடுத்துக்க.
0: ஓகே அகி.
2: ஹவ் ஆர் யூ ஸ்டெல்லா? கட்டு பிரிச்ச அப்புறம் நடக்க ரொம்ப கஷ்டம் இல்லாமல் இருக்குதாம்மா?
0: ஐ ஆம் வெரி ஃபைன் அம்மா. எனக்கு அடிப்பட்டதுலேருந்து நான் நடக்க முடியாமல் இருந்த ஒரு வாரத்தில் உங்கள் இல்லத்தை சேர்ந்த அத்தனை பேரும் செஞ்ச சேவையை பற்றி நான் சொல்லியே ஆகணும்மா.
2: சொல்லுமா.
0: வேளா வேலைக்கு மாத்திரையே என் கையில் கூட கொடுக்காம அவங்களே என் வாயில் போட்டு தண்ணியும் ஊற்றினாங்க. எனக்கு கை நல்லா இருந்தும் கூட கஷ்டப்படாதீங்கன்னு சொல்லி என் கையை அசைச்சு சாப்பிட முடியலன்னு அவங்களே சாதம் ஊட்டி விட்டாங்க.
2: இதெல்லாம் இங்க இந்தியர்களோட இயல்பான பண்பு ஸ்டெல்லா.
0: ஜானகி பாட்டி என் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு நான் சீக்கிரம் குணமாகணும்னு மந்திரெல்லாம் சொல்லி வேண்டிக்கிட்டாங்க. கூடவே அவங்களோட சின்ன வயசு அனுபவங்களை எல்லாம் சிரிக்க சிரிக்க சொல்லி எனக்கு வலியே தெரியாதபடி செஞ்சாங்க.
2: அப்படியாம்மா?
0: பாரதி நிறைய புத்தகங்களை எல்லாம் படிச்சு காண்பிச்சாங்க. உங்க ஸ்கூல் பசங்க கொஞ்சம் பேர் தினம் சாயங்காலம் இங்க வந்து பாட்டு டான்ஸ் ட்ராமா மிமிக்ரின்னு மாத்தி மாத்தி இங்க எனக்காக செஞ்சு காமிச்சு எனக்கு போர் அடிக்காம பாத்துக்கிட்டாங்க. இதுக்கும் மேல நான் ஒரு விஷயத்த பத்தி சொல்லி ஆகணுமா?
2: சொல்லு மாஸ்டர்ல.
0: பாத்ரூம் கூட போக முடியாம இருந்த என்னோட கழிவுங்களை கூட இந்த ராணி எந்த அருவறுப்பும் இல்லாம முகம் சூளிக்காம சொந்த குழந்தைக்கு செய்யற மாதிரி சுத்தம் செஞ்சாங்க. இப்படி ஒருத்தர் பத்திரியும் சொல்லிக்கிட்டே போகலாம். ஐ ஆம் சோ லக்கிமா, வெரி வெரி லக்கிமா.
2: ஓ, இட்ஸ் ஆஃப்டர் ஆல் நத்திங் ஸ்டெல்லா.
0: இதே நிலைமை எங்க நாட்டுல எனக்கு ஏற்பட்டு இருந்திருந்தா என்னோட தனிமையே எனக்கு பெரிய கொடுமையா இருந்திருக்கும். ஒரு வாரம் போனதே தெரியல. இப்போ ஓரளவு என்னால நடக்க முடியுது. காலில் லேசான வலி இருக்கு, அவ்வளவுதான்.
2: அப்படியா? அதுவும் சீக்கிரம் போயிடும், கவலைப்படாதம்மா.
0: அகி, உங்க நாட்டை பத்தி ரொம்ப பெருமையா சொல்லும் போதெல்லாம் அவர் நாட்டு பற்றால மிகப்படுத்தி சொல்றான்னு

0: நினைச்சேன், ஆனா எல்லாமே நூத்துக்கு நூறு உண்மைன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். அதுவும் உங்க தியாகமும் தனக்கு இவ்வளவு பெரிய சோகம் வந்த போதும் மனசு தளராம நம்மளை விட கீழ்நிலையில உள்ளவங்களுக்கு எப்படி உதவலாம்னு முடிவெடுத்த உங்க பெரும் தன்மையும் உண்மையிலேயே உண்மையிலேயே சிலித்து போயிட்டேமா.
1: இட்ஸ் ஆல் ரைட், இட்ஸ் ஆல் ரைட்.
0: கண்ணான கணவரும் பொண்ணான குழந்தையுமே போயிட்டாங்க. இனிமே நமக்கு என்ன இருக்குதுன்னு அன்னைக்கு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு சாரதா இல்லம்ங்கிற ஆலமர நிழல்ல அடைக்கலமாகி இருக்கிற இத்தனை பறவைகளும் குஞ்சுகளும் முட்டைகளும் சிதறி சின்ன பின்னமாயிருக்கும், சின்ன பின்னமாயிருக்கும்.
1: இது என்னவா பெரிய விஷயம்! இன்னும் சமுதாயத்துக்கு எவ்வளவோ நன்மை செய்ய ஆவலா இருக்கேன்.
2: இந்த பாருமா, மற்றவங்களுக்கு விருந்து உபச்சாரம் செய்யறத விட அவங்க சோகத்திலையும் துக்கத்திலையும் பக்க பலமா இருந்து அவங்கள சோர்ந்து போகாம பாத்துக்க வைக்கிறதாமா சிறந்த பண்பு. அதுல எங்க இந்தியர்களுக்கே எடுத்துக்காட்டா இருக்கிறவங்க தான் எங்க ஜான்சிமா. என் பொண்ணோ மருமகளோ இருந்தா கூட நான் இவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பேனா தெரியலம்மா. சரி ஸ்டெல்லா, ரொம்ப பேசி ஒன்னு போர் அடிக்க விரும்பல, நீ ரெஸ்ட் எடுத்துக்கம்மா, ரெஸ்ட் எடுத்துக்க.
0: ஓகேம்மா. ஒரு மாசம் ஓடி போனதே தெரியல ஆகி. இந்த சாரதா இல்லத்தோட வாசல்ல இருக்கிற பிள்ளையார் கோயில், கலர் கலரா பூக்கிற போகன்வில்லா, தன்னோட வாசனையால நம்ம மயக்கிற மல்லிகை செடியோட பூக்கள், பன்னீர் மரங்கள், பின்பக்கம் இருக்கிற காய்கறி தோட்டம், இதுக்கெல்லாம் மேல அன்பு மழையா என் மேல பொழிஞ்ச ஜான்சிம்மா, பேத்தி போல வாஞ்சியா என் கூட பழகின ஜானகி பாட்டி, அச்சமில்லை அச்சமில்லைன்னு என்ன பாட வச்ச பாரதி, சமையல் கூட இத்தனை விஷயம் டெக்னிக் இருக்கான்னு என்ன ரொம்பவே ஆச்சரியப்பட வச்ச ராணி, பள்ளிக்கூட குழந்தைங்க எனக்கு பறிஞ்சு பறிஞ்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர், நர்ஸுங்க, இப்படி எதை சொல்லுவேன் எதை விடுவேன் ஆகி?
1: பரவாயில்ல, சொல்லுமா.
0: என்ன ரொம்பவே ஆச்சரியப்பட வச்ச விஷயம் எது தெரியுமா?
1: எது?
0: ஒரு தாய் வயித்துல பிறந்த பிள்ளைங்களே ஒத்துமையா இல்லாம தங்களுக்குள்ள அடிச்சுக்கிற இந்த காலத்துல எங்கேயோ பிறந்த நீங்க இத்தனை பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாவும் ஆதரவாவும் ஒத்துமையாவும் இருக்கிறது சாதாரண விஷயம் இல்லாகி. இது என்ன ரொம்பவே ரொம்பவே யோசிக்க வச்சது. நான் உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் என்னோட சின்ன பங்களிப்பு உங்க சாரதா இல்லத்துக்கு எப்பவும் உண்டு ஆகி.
3: உன்னோட இந்த கருத்தை கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸ்டெல்லா. அது இந்த மண்ணோட மகிமைதான்னு சொல்லணும்.
0: ஆகி, அம்மா எங்க கிளம்புறதுக்கு முன்னால நான் அவங்க கூட கொஞ்சம் பேசணும்.
1: இதோ வந்துட்டேன் ஸ்டெல்லா. ஹாஸ்பிட்டல் வரைக்கும் ஒரு விசிட் போயிருந்தேன். உன்னை வழி அனுப்ப வராமல் இருப்பேனா?
0: உலகத்தில் நானும் பல நாடுகளுக்கு போயிருக்கேம்மா. உங்கள் இந்தியா மாதிரி எந்த நாடும் என்னை கட்டி போடலை. அன்புங்கிற கயிறு இத்தனை ஸ்ட்ராங்கானதா. இனி என் வாழ்நாளில் இந்தியாங்கிற வார்த்தையை எங்கே கேட்டாலும் எனக்கு ஒரு வினாடி மெய்சில் இருக்கும், கண்ணும் கலங்கும்மா. இது நிச்சயம் சத்தியம். எனக்கு எப்போ ஹாலிடேஸ் கிடைச்சாலும் நான் வர விரும்புகிற முதல் நாடு இந்தியாவாக தாம்மா இருக்கும்.
1: ரொம்ப சந்தோஷம் ஸ்டெல்லா.
0: ஆ, உங்களை எல்லாம் என்றைக்குமே என்னால் மறக்க முடியாதுமா. உண்மையை சொல்லணும்னா இந்தியாவை பற்றியோ இந்தியர்களை பற்றியோ ரொம்ப பெரிய அபிப்பிராயம் எதுவும் இல்லாதவளாக தான் இங்கே வந்தேன். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு ஒரு பழமொழிய நம்ம ஜான் பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்கோ, அது மாதிரி உங்க கூட பழகினதே மொத்த இந்தியர்களோட குணத்தை பத்தியும் புரிஞ்சிக்க வச்சுட்டது. இதுக்கெல்லாம் பிரதிபலனா நான் ஒரு சின்ன

0: கைமாறு செய்ய போறேம்மா. என்ன தெரியுமா?
1: இன்ன
0: நான் மேற்கொண்டு படிக்க போற ஆராய்ச்சி படிப்பு இந்தியர்களை பத்தினதுதான். ஆமாம்மா, தலைப்பை சொல்றேன். உலக பண்பாட்டின் கிரீடம் இந்தியா. இதுதாமா அந்த தலைப்பு. நல்லா இருக்கா?
1: ரொம்ப சரியா எங்களை புரிஞ்சுக்கிட்டேன் மாஸ்டர்ல. எங்க இந்தியா வெறும் சிமெண்ட் செங்கல்லால கட்டப்பட்ட கட்டடங்களோட தேசம் இல்லம்மா. எத்தனையோ மகான்களும் சித்தர்களும் தோன்றின அன்புங்கிற அஸ்திவாரத்துல கட்டப்பட்ட மனங்களோட தேசம்மா. உலகங்கிற விருட்சத்தை தாங்கி நிற்கிற பண்பாடுங்கிற வேரடி மண். இது என்னைக்குமே வற்றாத ஜீவ நதிமா. இதையெல்லாம் நீ இவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் ஸ்டெல்லா.
0: தேங்க்யூ.
1: கூடவே நான் அகல்யாவுக்கும் நன்றி சொல்லியாகணும். அகல்யா மேல் படிப்புக்காக உங்க நாட்டுக்கு வரலன்னா இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லாம போயிருந்திருக்குமே. ஓகேம்மா, ஹாப்பி ஜர்னி, டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த், ஆல் தி பெஸ்ட், பை ஸ்டெல்லா, பை.
0: ஜான் பாட்டி, நான் கிளம்பட்டுமா?
2: போயிட்டு வா குழந்தை, அடிக்கடி இங்க வந்துகிட்டுமா.
3: போயிட்டு வாங்க அக்கா. பை பை.
0: பாரதி ராணி, நான் புறப்படுறேன்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது வேரடி மண் நாடகம். எழுதியவர் வசந்தா நாராயணன். நடித்தவர்கள் பிஎம்ஜி வடிவு, சுப்புலட்சுமி சிவராமன், எம் எலிசபெத் ராஜ், ஜி வாசுகி, ஏ ஜமாரியா ஆகியோர். அமைப்பில் உதவி ஆர் முருகன். அமைப்பு எஸ் ஆர் குபேந்திரன். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்களில் கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஓசை. மலை தாண்டி கடல் தாண்டி பறந்து வந்து மனங்களோட எல்லைகளை இணைக்கிற பாலம். அறிவின் விளக்கா செய்தியும் சிந்தனையும் ஒலிக்கிற காற்றலைகள். அன்பின் மொழியில உலகத்தை இணைக்கிற நம்பிக்கையின் குரல். சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு வானொலி.
2: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
3: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
2: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
3: இந்த கதையில் மாற்றமில்லை,
2: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
3: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
2: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
3: இலவசமாக கண்டுகளிப்போம்.
4: ஒவ்வொர் இல்லத்தின் வாணி ஆகாஷவாணி, ஒவ்வொர் உள்ளத்தின் வாணி ஆகாஷவாணி. உள்ளங்களை ஒன்றாய் இணைத்திட இதோ நாங்கள் வருகிறோம் ஒரே கிளிக்கில். லைனில் காத்திருக்கும் எங்கள் நிலையங்கள்
3: மனதின் குரல், இசை, நாடகம், விளையாட்டு, நம்பிக்கையான செய்திகள் நொடியில். எங்கள் இணையதளம்
4: akashvani.gov.in. புதிய பாரதம், புதிய ஆகாஷவாணி.

0: நேரம் 11 மணி.
1: ஆகாஷவாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி அதிகாலை முதல் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்கலாம். இவர்களே, காலை 5:45 நிகழ்ச்சிகள் ஆரம்பம். மங்கள இசை 400 குரல் 375 நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இணைத்தால் நல்லவை கேட்க கீதை காட்டும் பாதை. வழங்குபவர் உமா குமாரசுவாமி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 ஒரு சொல் கேள்வி இன்று ஒரு செய்தி பராபவரிடம். 18 வெள்ளிக்கிழமை நாளை அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தி பகுதியில் கொய்மலர்கள் சாகுபடி தகவல்கள். வழங்குபவர் ஜி சதீஷ். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பழ அறிவியல் துறை இணை பேராசிரியர். காலை 6:45 மாநில செய்திகள். 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை. வழங்குகிறார் ஆர் உமாதேவி. காலை 7 மணிக்கு காந்தி அஞ்சலி. 7:10 மதுரத்தின்றல். 7:15 தமிழ் செய்தி. 7:25 நலமாய் வாழ நிகழ்ச்சியில் குழந்தைகளின் நலம் குறித்த தகவல் தருகிறார் சித்த மருத்துவர் கிருத்திகா தேவி அவர்கள். காலை 7:30 இன்று ஒரு தகவல். வழங்குபவர் ஸ்ரீ தென்கட்சிகோ சுவாமிநாதன். காலை 7:35 மதுரத்தின்றல். 8 மணிக்கு மதுரத்தின்றல். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள். 9 மணிக்கு அரங்கிசை. 10 மணிக்கு எனக்கு பிடித்த பாடல். 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் சீவக சிந்தாமணி காட்டும் பழந்தமிழர் வாழ்வியல். பங்கு பெறுகிறார் முனைவர் ஜா திரிபுரா சூடாமணி அவர்கள். உடன் உரையாடுபவர் பொன் சந்திரன் அவர்கள். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 12:10 இசை மேடை. 12:40 தமிழ் செய்திகள். 12:50 மெல் இசை. மதியம் 1 மணிக்கு விளம்பரங்களைத் தொடர்ந்து 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 1:10 என்னுயிர் தோழி. 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல். 1:55 பாரதியார் பாடல். 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். 2:15 மதுரத்தின்றல். 2:35 சேந்திசை பாடற் பயிற்சி. மாத்தி மாத்தி ஹிமாலா கோ சேட்டோ முக்குத்துலியா. லாங்குவேஜ் நேபாளி. லிரிக்ஸ் ருத்ரா. 2:55 வானிலை அறிக்கை. 3 மணிக்கு நிகழ்ச்சிகள் நிறைவடைந்து மீண்டும் 5:27 நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகும். 5:30 மதுரத்தின்றல். 6 மணிக்கு நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 ஒரு பட பாடல்கள். இந்நிகழ்ச்சியில் உன்னை கொடு என்னை தெரிவேன் திரைப்பட பாடல். 6:30 மாநில செய்தி. 6:40 மதுரத்தின்றல். 6:55 சேவை செய்தி. 7 மணிக்கு மதுரத்தின்றல்.

நேரம் 11:30. ஆகாஷவாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது இன்றைய ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் அதிகாலை 5:45 காலை ஒலிபரப்பில் சந்திக்கலாம். வணக்கம். ஜெய்ஹிந்த்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நூற்றி 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை மற்றும் 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, திருப்பத்தூர் பண்பலை, 100.1 இணைந்து நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: காற்றின் மொழி.